அறிவித்தார். ஏரார் 26 தேசிய மலிசி தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு தகுதியான மலிசியர்களுக்கு 10 GB இலவச இணைய சேவையை வழங்க அரசாங்கம் 5 தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. ரிபா ரஹ்மா முனைப்பின் கீழ் August 31 5 GB September 16 எஞ்சிய 5 GB வழங்கப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் துண்டோக்டர் மகாதீர் முகமட்டும் அவரது துணைவி துண்டோக்டர் சித்தி அஸ்மா முகமட் அலியும் தம்பதியராய் நீண்டகால உறவு உட்பட தனித்துவமான நிலையை அங்கீகரிக்கும் 3 சாதனைகளை பெற்று வரலாறு படைத்துள்ளனர். 101 வயதான துண்டோக்டர் மகாதீர் வாழும் முன்னாள் பிரதமர்களிலேயே மிக வயதானவர் என ஆசியான் ரெக்கார்ட்ஸால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 265 உயர்ந்துள்ள நிலையில் அதிபர் எபலாடோ டிலா எஸ்பிரிலா பொருளாதார அவசர நிலையை அறிவித்துள்ளார். அந்நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என அவர் வெளியிட்ட அறிக்கையில் உறுதியளித்துள்ளார். ஜிம்பாப்வே கரிபா ஏரியில் படகு கவிழ்ந்ததை அடுத்து அதிபர் எமர்சன் நன்காகுவா பேரிடர் அவசர நிலையை அறிவித்துள்ளார். இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 44 அதிகரித்துள்ள வேளை 77 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. விளையாட்டு ஈரார் 25 ஈரார் 26 பருவத்திற்கான மலிசிய கார்பந்து லீக் விருது ஜொஹோ டாரு தாசிம் JDT அணியின் மத்திய திடல் ஆட்டக்காரர் முகமது ஆஃபிக் ஃபசைல் சிறந்த ஆட்டக்காரருக்கான விருதை பெற்றார். இந்த உயர்தர விருது 31 வயதான அவரின் சிறப்பான ஆட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி 8:07 நிமிடங்கள் ஆகிவிட்டது.
1: இந்த பக்கம் மோகன் தெய்வீகன் உங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்க வியாழக்கிழமை பொழுது சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
0: அப்புறங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வியாழக்கிழமையில நல்லா போகுதா? இன்றைக்கு August 13 ஆயிருச்சு, வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல வேலைக்கு குடுகுடுன்னு ஓடுறீங்களா? அந்த செல்வம் அது ஓடினாரு.
1: ஆமா,
0: சரில போய் சேர்ந்துட்டாரு.
1: பந்தயம் ஓடியே வேலைக்கு போவாரு போல.
0: ஐயோ,
1: நடந்துகிட்டு இருக்க வேலையில மற்றும் ஒரு முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த வாசம் அப்படின்றது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சில வாசங்கள் அறவே பிடிக்காது. ஆனா பிடிக்காத சில வாசம் சில பேருக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரியான சில கதைகள் தான் இன்றைக்கு நம்ம பேச போறோம்.
0: வாங்க, இந்த மூச்சு காத்த பத்தி நீ கொஞ்சம் பேசுவோம். சில பேருக்கு இதெல்லாம் என்னது, ஒரு வாடன்னு நம்ம துர்நாற்றம்னு ஓனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல டக்குன்னு உங்களால வந்து அந்த வாசத்தை நுகர முடியுமா?
1: நீங்க அழைத்து சொல்லுங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த வாசம் பிடிக்காதா? ஏன்னு தெரியலங்க, எனக்கு அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். என்ன வாசம், என்ன கதை அப்படின்றத சொல்லுங்க. சுடிய 3-2-2-8-2-5-7-3-3-4-6-8
0: பெட்ரோல் நிரப்ப போனா நான் அப்படியே நின்னு அப்படி இழுத்துட்டு தான் அங்கிருந்து வெளியாகும்.
1: என்படி பயமா இருக்கு
0: சொல்றாங்க. அதுல ஒரு அது ஒரு தனி நல்ல வாசம், அது பெட்ரோல் வாசம். ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது. அது அளவுக்கு மிஞ்சி போக கூடாதுன்ற ஒரு முறையும் இருக்குது.
1: ஆமா, அது அவர் பண்றாரு சொல்லி நீங்களும் பண்ணிடுறதுக்கு நேர்களே ஒரு அன்பான நினைவூட்டல்.
0: அடுத்த பாடல் வருது, தெனாலியில இருந்து பாட்டை கேளுங்க. இது வணக்கம் இன்னோ.
2: என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள, என்ன

0: என்ன ஒரு அழகான பாடல். எஸ்பிபி சாதனா சொர்க்கம் இந்த பாடலை பாடி இருந்தாங்க. தென்னாலி படத்துல இருந்து எடுக்கப்பட்டிருந்தது.
1: அதாவது இந்த தலைப்புக்காக தான் இந்த பாடல் தேர்ந்தெடுத்தீங்களா?
0: ஆமா,
1: வாசமே சுவாசம்.
0: டக்குன்னு கால் அழைப்புகள் வரும் நமக்கு இல்ல.
1: சரி, நீங்களும் தாராளமா ஆட்கள் இந்த வாசம் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம்.
0: சொல்லுங்க தர்ஷு, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, சூப்பரா
0: இருக்கேன். நீங்க
2: எப்படி
0: இருக்கீங்க?
1: மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, ஆனா அது என்னமோ என்ன மாயமோன்னு தெரியலங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன வாசம் சொல்வீங்க?
2: மோட்டரோட புகை.
0: ஓ,
2: அது
0: சிலது
2: வந்து கொஞ்சம் வாசமா இருக்கும்ல, அந்த புகை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: வீட்டுல மோட்டார் சைக்கிள் இருக்கா?
2: இல்ல
0: இதெல்லாம் என்ன வந்து
2: வாங்கியா
0: இருக்கும் சைக்கிள் வாசம் மட்டும் பிடிக்கும்.
1: என்ன வாசம் இது, ஊத்துறாதான் அடிக்கும்.
2: நன்றி.

0: நுகர்ந்துக்குவீங்க
1: எப்படி எடுத்துட்டு மூக்கல அப்படியே நுகர்ந்துட்டு தான் எழுதுவீங்களா? ஏன் அடிக்கடி பயன்படுத்துறீங்க? டீச்சரா நீங்க?
0: ஆமா, அந்த வாசம் வந்துட்டு நம்ம கிட்டலாம் கொண்டுட்டு போகணும்ன்ற அவசியமே இல்ல, அந்த மூடிய திறந்தவனே அந்த வாசம் அடிக்கும். அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த வாசம்.
1: அடிக்கடி திறக்காதீங்க டீச்சர், வேலை செய்யாம போயிருப்போது. காத்துல இங்க
0: போயிரும்.
2: ஆசிரியர்கள் சொல்லும் போது அவங்க எழுதுறப்ப அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? நீங்க வாசல்லாம் நுகர்ந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்க கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும்ல?
1: எப்படி நீங்க கையில எழுதுறீங்களா மூச்சு காத்துல எழுதுறீங்களா?
2: என்ன தேவி மூச்சு காத்து
1: சொன்னீங்க நுகர்ந்துடுறாங்கன்னு ஒரு வேளை அவங்க அப்படி எழுதுறாங்களோ
2: தெரியுது.
1: நன்றி டீச்சர்.
0: நன்றி.
1: என்ன மோகன், யுகா மார்க்க பையனோட வாசம் ரொம்ப பிடிக்கும்ட்டாங்க.
2: ஆமா, ஆக அவங்க அந்த வேலை நிறைய பயன்படுத்துறாங்க அந்த பொருள், அதனால அதிகமா பிடிக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரி பெருமானம் பிடிக்காது அந்த வாசம், ஆனா எனக்கு ஏன் தெரியலங்க ரொம்ப ஈர்ப்பு அது மேல அப்படின்ற மாதிரி சில கதைகளை நீங்க அழைத்து சொல்லலாம்.
1: அது மேல ஒரு தனி ஈடுபாடு, எது மேல? அந்த வாசம் மேல. அது நமக்கு வாசமா தெரியாது, வாடையா தெரியும், அவங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு இல்ல, யுகாவுக்கு இந்த பாட்டு, ஏன்னா அவங்க ஒரு ஆசிரியர்ல
2: முடியுது.
1: யுகா மகிழ்ச்சியா இருப்பாங்களோ? யுகா நாங்க

0: ஆசிரியர் முனைவர் மு. ராசேந்திரன்.
1: அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது சொற்களுக்கு சக்தி உண்டு. ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள் மனக்கசப்பு. மாலை நேரம் வந்தது. மனைவி தேநீர் தயாரித்து தன் மகளிடம் கொடுத்து, அப்பா கிட்ட கேள், தேநீர் வேணுமா என்று. மகள் அப்பாவிடம் கேட்டால் கோபத்தில் இருந்த அவர் யோசிக்காமல் சொன்னார், இதை மனசனா குடிப்பான். சமையலறையிலிருந்து ஒரு குரல் வந்தது, இதுவரை மனிதன் தான் குடித்தான், இனி எப்படி என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த ஒரு பதில் வீட்டையே அமைதியாக்கியது. கோபம் ஒரு நொடியில் வந்தது, ஆனால் அமைதி ஒரு வார்த்தையில் திரும்பி வந்தது. நண்பர்களே, வாழ்க்கையில் பேசுவது ஒரு திறமை, ஆனால் பேசாமல் இருக்க வேண்டிய நேரத்தை அறிதல் ஒரு ஞானம் அப்படின்றாங்க. கோபத்தில் பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை ஒரு நிமிடத்தில் உறவை தள்ளிவிடும், அறுத்துவிடும். அதே நேரத்தில் பேசாமல் விடப்படும் ஒரு வார்த்தை பல ஆண்டுகள் நீடிக்கும் உறவை காப்பாற்றிவிடும். அதனால்தான் சில நேரங்களில் நாம் பேசும் வார்த்தைகளை விட பேசாமல் விடும் வார்த்தைகளே உறவுகளை காப்பாற்றுகின்றன. அடுத்த முறை கோபம் வரும்போது ஒரு வார்த்தையை குறைத்து பாருங்கள், ஒரு உறவு கூடுதலாக நீடிக்கலாம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு சிரித்த பின் சிந்தனையில். நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-1-9.
1: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 8:32.
2: மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த வாசம் எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற வாசம் என்னதுன்னு கேட்டிருந்தோம்.
1: எஸ்பி ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க.
2: நான் தேவியனுக்கு ஒரு சவால் கொடுக்க போறேன். நீங்க தான் என்னமோ தொடர்பு படுத்துறீங்க ஒவ்வொரு பாட்டும். எல்லாம் பேசின பிறகு என்ன பாட்டு பாட போறீங்க பாக்க
1: போறேன்.
3: எனக்கு வந்து அந்த புதிய புதிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டணும்னே அந்த கான்கிரீட் இருக்கும்ல, கான்கிரீட் வாசம் பிடிக்கும்.
1: ஓ, அது காய்ந்த பிறகா இல்ல காயாத போவா?
3: காய்ந்த பிறகு.
1: ஓ, அது சொல்ல முடியாத வாசமாச்சே.
3: அது ஆமா.
2: நீங்க கட்டுமான பகுதியில தான் வேலை செய்றீங்களா?
3: இல்ல, நான் வந்து இன்ஜினியர்.
2: ஓ,
3: அந்த கட்டிடம் கட்டி முடிச்ச உடனே அந்த ஸ்டேக்கேஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸ்டேக்கேஸ் ரொம்ப பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே கான்கிரீட் வாசம் வந்து அப்படியே இருக்கும்.
1: ஓ, அப்ப நீங்க கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துக்குவீங்க அங்க?
3: நான் அப்படி நான் ஸ்டேக்கேஸ் அதனாலே ஸ்டேக்கேஸ் ரொம்ப எடுப்பேன்.
1: ஆனா வழக்கமாவே பழைய கட்டிடமா இருந்தாலும் அந்த வாசம் அப்படிதான் இருக்கும், ஏன்னா பயன்படுத்துறது குறைவு.
2: எப்ப உணர்ந்தீங்க, அதாவது நமக்கு இந்த வருஷம் ரொம்ப அதிகமா பிடிச்சிருக்குன்னு எப்ப நீங்க உணர ஆரம்பிச்சீங்க?
3: அந்த ஸ்டேக்கேஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அப்ப நான் யோசிச்சிருக்கேன், சம்திங் ராங் வித்
1: அங்கசாபுரியில ஒரு புது கட்டடம் கட்டிருக்காங்க,
2: வந்துட்டு போங்க, வாசமா இருக்கும்.
1: பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. அவங்கள வாயடைக்க வச்சுட்டோம். சரி, எல்லாக்காக என்ன பாட்டுன்னு சொன்னீங்கல்ல, இந்த நாள் ஆயிருச்சு இந்த பாட்டு கேட்டு.
2: என்ன பாட்டு?
1: ஏழே மருது.
2: ஓ,
1: ஏழே ஏழே ஏலா. அவங்களுக்காக
2: ஏழே ஏழே தான். ஏலா ஏலா
1: ஏலான அந்த பாட்டு தான்
2: கேட்கலாம்.

0: கோமுகம் அங்கதான் நாங்க ஹெப்பியாக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு 3 பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, ஆப்பிள் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: மண்ணில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் August 15 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இப்போ YRSK மண்டபத்தில் இலக்கிய சுடர் தா ராமலிங்கம், மரவின் மைந்தன் முத்தையா, தமிழ் சுடர் தாமல் கோ சரவணன் ஆகியோரின் இலக்கிய பேருரை. கவி அமுதம் சொல் அமுதம் பருக, திரண்டு வாரீர், அனுமதி இலவசம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
3: என்ன வெயில, என்ன வெயில், கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
4: மின்னல்
5: FM.

0: இந்த கொத்தமல்லி இருக்குல்ல சமைச்சிருவாங்க, கடைசியா தூவுவாங்க பாத்திருக்கீங்களா, அதுதான் உண்மையான ஒரு வாசத்தை கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொத்தமல்லி வாசம்.
1: கொத்தமல்லி வாசம் பிடிக்கிறதெல்லாம் பரவாயில்ல, வித்தியாசமான வாசம்லாம் நம்ம நேர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
0: இப்போ நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கோம், இவர் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்றாரு மூக.
1: ஓ என்ன சொன்னாரு,
0: ஒரு குப்பை கூளங்கள் நிறைந்த அந்த குப்பைலாம் சேகரிச்சு வைப்பாங்களே, அந்த இடத்தை தாண்டி போகும்போது நான் மூக்கை மூடிட்டு அப்படி போறேன். போகும்போது ஏன் மூக்க மூடுறீங்க, இதுவும் இயற்கை கொடுத்தது ஒண்ணுதான், முடியாது மூக்க இது நான் சொல்றீங்க, என்ன நிக்க முடியல, வீணுக்கிடமே நின்னு அந்த அந்த வாசத்தை, அது வாசமா சரி அதை இழுத்து பாருங்க அப்படின்னு ஒரு நிலைமை. அன்னைக்குதான் யோசிச்சேன், வித்தியாசமான மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.
1: அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உங்களுக்கு செஞ்சிருக்காரா?
0: அப்படிப்பட்டவர் ஒருத்தர் இருக்காரு சுமாரா, அது மாதிரி வேற யாரும் இல்ல.
1: ஆமா, நம்ம பாஸ் தான் குமரன் அவர்கள்ட்ட சரி அழைத்து இதை பத்தி பேசலாம்னு நினைச்சோம்.
0: அவருக்கு இந்த கால்வாயுடைய வாசம், குப்பை கூளங்கள் சேர்ந்து கிடக்குதுல இந்த வாசம் எல்லாம் பிடிக்குது, எங்க இருந்து வராங்கன்னு தெரியல.
2: அந்த அழுக்கு சுத்தம் எல்லாம் கலந்து வர ஒரு
0: அருமா.
2: என்ன சொல்றீங்க,
0: அருமா

0: ரொம்ப அது ஒரு மாதிரியான செகதி
1: இல்ல தெய்வீகன் சொல்லியிருந்தார் உங்களுக்கு இந்த வாசம் பிடிக்கும் அதான் சரி உங்ககிட்ட கேட்டலாம்னு சொல்லிருந்தான்.
0: வாசம் பிடிக்கும்ன்றதை விட அந்த வாசம் வந்து நம்மள பாதிப்புக்குள்ளாக்குதுல அது ஏதோ தொடர்பு இருக்கும் அந்த வாசமும் நம்ம இருந்த சூழலோ இல்ல மேபி நம்ம அடிக்கடி
2: கடந்த பாதையோ
0: ஒரு இடத்துல கடந்திருப்போம். சோ அதனால அந்த ஞாபகம் அது வந்து இந்த வாசம் போகும் பொழுது அது கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல அது பாத்துட்டேன்னா அது கனெக்ட் ஆகும். இது வந்து ஏற்கனவே இருந்த வாசம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு
2: பாருங்க. துர்நாற்றத்தை ரெண்டு பேரும் வாசம் வாசம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க.
0: துர்நாற்றம் இல்ல நாற்றம்ன்றது வாசம் தானே, நாற்றமே வாசம் தானே.
1: அதாவது நினைவுகள்ன்றது வெறும் புகைப்படத்தை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் வர்றது இல்ல, வாசமும் ஞாபகப்படுத்துது.
0: ஆமா வாசம் வந்து ஞாபகப்படுத்தணும். சில இடத்துல நீங்க வந்து ஒரு ஊதுபத்தியை குளித்தி வச்சிட்டீங்கன்னா 10 வருஷம் சென்றாலும் அந்த வாசம் அந்த இடத்துல அப்படியே நிக்கும். ஒரே ஊதுபத்தியை குளித்தி வச்சீங்கன்னா.
2: நன்றி நன்றி.
1: ஆனா ஒரே ஊதுபத்தி 10 வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கு.
2: நினைவுகள்
1: நமக்கு அதிகமா ஏற்படுத்துது. அதனாலதான் சின்ன வயசு வாழ்க்கைக்கும் இப்ப நமக்கு பிடிக்கிற வாசத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்.
2: மோகன் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, பாட்டி வீட்டுக்கு போவோம், போவோம் மரம் வெட்டிட்டு வருவாங்க, அந்த ஒட்டுப்பால் எல்லாம் ஒட்டி இருக்கும், அது ஒரு வாசம் தான். அப்ப பிடிக்காது, ஆனா இப்ப நினைக்கும் போது நல்ல நினைவுகளை கொடுத்துச்சுலே அப்படின்னு தோணுது.
1: அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண் வாசனை, அந்த ரப்பர் மர தோட்டம்.

0: என்ஜாய் என்ஜாய் தி அறிவு குரல்ல சந்தோஷ் நாராயணன் சனாவுடைய இசையில கேட்டு பாடல் தான். அது
1: இயற்கை எந்த அளவுக்கு முக்கியம், அதை பாதுகாக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றது நமக்கு எப்போதுமே நமக்கு தெரியுது. இதற்கிடையில வந்து இப்போ எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காற்று தூய்மை கேட்டது தரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதனால எப்போதும் இதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரிங்க, நம்ம நாட்டுல காற்றின் தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க eqms.doe.gov.my அப்படின்ற அகப்பக்கம் வழியாக தெரிந்து கொள்ளலாம். மவுண்ட் ப்ரோமோ இருக்கு இல்லையா, அந்த ப்ரோமோ மலைப்பகுதியில ஏற்பட்ட தீ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் எல்லாம் வந்து காற்றின்
1: மூட்டமா
0: அந்த தரத்தை வந்து மோசமடைய செய்திருக்குது. சரவா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா சரவா கூச்சிங் சிரியான்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த காற்றின் தரம் API குறியீடு இருக்கு இல்லையா, 200 தாண்டியதால் சுமார் 100 அதிகமான பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: கேரள கூட அப்படிதான் இருக்கு இல்லையா, உதரமா ஒரு மாதிரி இந்த புகை மூட்டமாக ஒரு சூழல தான் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப சில முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொள்ளணும்ன்றாங்க. வெளி நடவடிக்கைகளை அதிகமா நீங்க குறைச்சிக்கணும், ரொம்ப காற்று தரம் குறைவா இருந்துச்சுன்னா நீங்க குறைச்சிக்கோங்க. பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல், வேலை இடத்துல இருக்கக்கூடிய ஜன்னல், இதெல்லாம் வந்து எப்போதுமே வந்து ரொம்ப இந்த மாதிரி சம்பவம் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் மூடியே வைத்திருங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் அதிகமான நீர் பருகணும் அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி, இந்த வாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தாலும் அதை பத்தி பேசுறதுக்கான காரணமும் இந்த காற்றின் தரம் பற்றிய தலைப்பு எடுத்ததுதான். நீங்க பாத்தீங்கன்னா சுழியத்திலிருந்து 50 வரைக்கும் இருந்தா மிகச்சிறந்த காற்றின் அளவாக தரமாக பார்க்கப்படுது. அது 50 to 100 அப்படின்னு போகும்போது ஏறக்குறைய ஒரு மிதமான அளவுல அப்படின்னு சொல்லப்படுது. 101 to 200 அப்படின்னா ஆரோக்கியமற்ற நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை அது 200 கடந்து விட்டால் மிக மோசமான நிலை என்று பார்க்கப்படுகின்றது. அதனாலதான் சரவா சிரியான்ல பாத்தீங்கன்னா பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. ஏன்னா அங்க வந்து வெளியில் நடமாட்டங்கள்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா.
1: பொதுவாவே இந்த தூய்மை கேட்டு சம்பவங்கள் சொல்லும் போது நம்ம ஆறு பத்தி சொல்லுவோம், கடல் பத்தி எல்லாம் பேசுவோம். காற்றும் நமக்கு ரொம்ப முக்கியம். காற்று இருக்கிறதுனாலதான் வாழ்றோம். அதனாலதான் எப்போதுமே வந்து இந்த திறந்த வெளியில குப்பைகள் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு அரசாங்கம் அறிவுறுத்துறதுக்கான காரணம் என்ன, நம்ம காற்றை நம்ம தான் தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக.
0: அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோமோ மலையில தீ சம்பவம் ஏற்பட்டதுல அந்த மாதிரி மற்ற இடங்கள்ல நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். வெயில் காலம் அப்படியே முடியல அப்படி இருக்கு இல்லையா, டக்குன்னு பத்திக்கும், அதுதான் கவனத்தில் எடுத்துக்கோங்க.
1: காற்று ரொம்ப முக்கியம் பிகிலே.
0: ஆமா, சுவாசங்க.

0: எல்லை கடந்த குற்றச்செயல்களை கையாள மலேசியாவும் தாய்லாந்தும் ஒத்துழைப்பு. புகைமூட்டம், மலேசியா ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை எடுக்க வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச்செயல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதிர்கொள்ளும் வகையில் அரசாங்கங்களுக்கு இடையிலான G2G காவல்துறைகளுக்கு இடையிலான P2P ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. ஈராண்டுகளுக்கு ஒருமுறை கூடும் மலேசிய தாய்லாந்து எல்லை பாதுகாப்பு நிர்வாக செயற்குழு கூட்டத்தில் இந்த இணக்கம் காணப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்தோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தாய்லாந்து எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள பெர்லேஸ், கடா, கிளந்தான் ஆகியவை காவல்துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை கொண்டுள்ளன. இவை உளவு தகவல் பரிமாற்றம், திறன் மேம்பாடு, தேவைக்கேற்ப கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. 13 ஆண்டுகளுக்கு பின் சபா கிழக்கு கரையின் பாதுகாப்பு குறித்து வெளிநாடுகளின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முயற்சியாக சபா அரசாங்கம் வெளிநாட்டு தூதர்களையும் பிரதிநிதிகளையும் அங்கு அழைத்து வருகிறது. லஹா டத்து சம்பவத்தை அடுத்து அந்நடவடிக்கை அவசியமானது என டத்து ஸ்ரீ சைஃபுடின் கூறினார். இச்சம்பவம் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி மாநில சுற்றுலா ஆற்றலுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு தூதர்களும் பிரதிநிதிகளும் தங்கள் குடிமக்களுக்கான பயண ஆலோசனையை மறுபரிசீலனை செய்யவும் இது ஊக்குவிக்கிறது என்றார் அவர். ஏறார் 26 தேசிய மலேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு தகுதியான மலேசியர்களுக்கு 10 GB இலவச இணைய சேவையை வழங்க அரசாங்கம் 5 தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. ரிபர்ட் ரஹ்மா முனைப்பின் கீழ் August 31 5 GB September 16 எஞ்சிய 5 GB வழங்கப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இவ்வேளை அக்கொண்டாட்டங்களை முன்னிட்டு 139 வியூக பங்காளிகளிடமிருந்து 48.63 மில்லியன் ரிங்கிட் விளம்பர ஆதரவு ஈட்டப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ ஃபாமி குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு பதிவான 22.3 மில்லியன் ரிங்கிட்டை காட்டிலும் 118 விழுக்காடு அதிகம் பெற்று அமோக வரவேற்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2.7 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியாகவும் 45.93 மில்லியன் ரிங்கிட் பொருள் சேவை வடிவிலும் பெறப்படும் என அமைச்சர் சொன்னார். 30 விழுக்காட்டு பொருட்கள் கொண்டாட்டங்களை காண வரும் வருகையாளர்களுக்கு வழங்கப்படும். இம்முறை தேசிய நாள் கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்திலும் மலேசிய நாள் கொண்டாட்டம் குச்சிங் போர்னியோ மாநாட்டு மையத்திலும் நடைபெறும். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மீண்டும் மோசமடைந்துள்ளதை தொடர்ந்து எல்லை தாண்டிய புகைமூட்ட நெருக்கடி எதிர்கொள்ள மலேசியா உடனடி தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சரவா உட்பட தீபகற்ப மலேசியாவின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காற்று மாசு அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை என சமூக பாதுகாப்பு கூட்டணி தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் குறிப்பிட்டார். நாடு பலமுறை இச்சூழலை எதிர்கொண்டுள்ள நிலையில் மீண்டும் தயாரற்ற நிலை இருக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார். இவ்வாண்டு இறுதிக்குள் ஈரார் 26 அமானா ராயாட் மாரா மசோதாவின் 80 விழுக்காடு உள்ளடக்கங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அக்கழகத்தின் நிர்வாகம் கட்டமைப்பினை வலுப்படுத்தும் கூறுகளில் கவனம் செலுத்தப்படும் என மாரா தலைவர் டாத்தோ டாக்டர் அஷ்ராப் வஜிடி டுசுக்கி தெரிவித்தார். மலாய்க்காரர்கள் பூமிபுத்திராக்களின் நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்டுள்ள மிகப்பெரிய நிறுவனத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிகார முறைகேடு, பலவீனமான நிர்வாகம், நிதி கசிவுகள் நிகழாமல் இருப்பதை இந்நடவடிக்கை உறுதி செய்யும் என்றார் அவர். இந்த மசோதாவிற்கு கொள்கை அளவில் அமைச்சரவை கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமட்டும் அவரது துணைவி துன் டாக்டர் சித்தி ஆஸ்மா முகமட் அலியும் தம்பதியராய் நீண்டகால உறவு உட்பட தனித்துவமான நிலையை அங்கீகரிக்கும் 3 சாதனைகளை பெற்று வரலாறு படைத்துள்ளனர். 101 வயதான துன் டாக்டர் மகாதிர் வாழும் முன்னாள் பிரதமர்களிலே மிக வயதானவர் என ஏசியன் ரெக்கார்ட்ஸால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை 100 வயதான துண்டோக்டர் சித்தி அஸ்மா முன்னாள் பிரதமரின் வாழும் மிக வயதான துணைவி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். மேலும் இவர்கள் 100 வயதை எட்டிய முதல் முன்னாள் அரசாங்க தலைவர் உட்பட தம்பதியர் என்ற சாதனையை படைத்துள்ளனர். ஜூலை மாதம் இவ்விருவரும் பிறந்த நாளையும் இம்மாதம் 5ஆம் நாள் 70வது திருமண ஆண்டையும் கொண்டாடினர். ஆகஸ்ட் 19ஆம் நாள் வரைக்குமான எரிபொருள் நிலவரம். உதவித்தொகை வழங்கப்படாத ரோன் 95 சென்னும் டீசல் 10 சென்னும் குறைக்கப்பட்டுள்ளன. ரோன் 95 லிட்டருக்கு 3 ரிங்கேட் 62 சென்னுக்கு விற்கப்படும். டீசல் லிட்டருக்கு 4 ரிங்கேட் 47 சென்னுக்கு விற்கப்படும். ரோன் 97 லிட்டருக்கு 4 ரிங்கேட் 15 சென்னாக இருக்கும். பூடி மடானி ரோன் 95 பெட்ரோல் தொடர்ந்து 1 ரிங்கேட் 99 சென்னுக்கு விற்கப்படும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: வெனிசுலாவில் சீர்குலைந்துள்ள மின்சார கட்டமைப்பின் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கு அந்நாட்டின் பொதுத்துறை ஊழியர்கள் குறைந்த வேலை நேரங்களில் மட்டுமே பணிபுரிவார்கள் என இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் தெரிவித்துள்ளார். அதன் உள்நாட்டு மின்சார பயன்பாடு கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் மின் விநியோகத்தை கட்டுப்படுத்த அதிகார தரப்புகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. தலைநகர் கரகாசிற்கு வெளியே அதிகரித்து வரும் தொடர் மின்தடை நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை உருவாக்கியுள்ளன. அத்தியாவசிய சேவைகளான சுகாதாரத்துறையை தவிர்த்து மற்ற ஊழியர்களுக்கும் அரைநாள் வேலை என்பதை உள்ளடக்கியது என ரோட்ரிகோஸ் கூறினார். கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 265 உயர்ந்துள்ள நிலையில் அதிபர் எபலாடோ டிலா எஸ்பிரிலா பொருளாதார அவசர நிலையை அறிவித்துள்ளார். 3500 பேர் காயமடைந்தனர். இதனிடையே அந்நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என அவர் வெளியிட்ட அறிக்கையில் உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா டெக்சஸ் மாநிலத்தில் இராணுவ ஒழுங்கூர்தி விபத்துக்குள்ளானதில் 2 வீரர்கள் உயிரிழந்ததாக இராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஃபார்ட் ஹூட்டை தளமாக கொண்ட AH-64E அப்பாச்சி உளங்கூர்தி சலோடோ பகுதியில் நேற்று விபத்துக்குள்ளானது. சம்பந்தப்பட்ட உளங்கூர்தி ஈடுபடுத்தப்பட்டிருந்த பணி குறித்த விவரங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. மேலும் இச்சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வரை அவர்களின் விவரங்கள் ஏதும் வெளியிடப்படாது என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே கரிபா ஏரியில் படகு கவிழ்ந்ததை அடுத்து அதிபர் எமர்சன் நன்காகுவா பேரிடர் அவசர நிலையை அறிவித்துள்ளார். இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 44 அதிகரித்துள்ள வேளை 77 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியது. மேலும் தேடி மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு, ER-25 ER-26 பருவத்திற்கான மலிசை கார்பந்து லீக் விருது. ஜோஹோர் டாருல் தாசிம் JDT அணியின் மத்திய திடல் ஆட்டக்காரர் முகமது ஆஃபிக் ஃபசைல் சிறந்த ஆட்டக்காரருக்கான விருதை பெற்றார். இந்த உயர்தர விருது 31 வயதான அவரின் சிறப்பான ஆட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது. அந்த தென்வேங்க அணி சூப்பர் லீக் வெற்றியாளர் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமின்றி சும்பாங்சே கிண்ணம், FA கிண்ணம், மலிசி கிண்ணத்தை வெல்வதற்கு முகமது ஆஃபிக் முக்கிய பங்காற்றியுள்ளார். எல்லை கடந்த குற்றச்செயல்களை கையாள மலேசியாவும் தாய்லாந்தும் ஒத்துழைப்பு. புகைமூட்டம், மலேசியா ஆக்கப்பூர்வ நடவடிக்கையை எடுக்க வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 9:14 தெய்வீகன் மோகன் பேசிட்டு இருக்கோம்.
1: வியாழக்கிழமை பொழுது உங்களுக்கு உற்சாகத்தை அள்ளி அள்ளி நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். பாடலுக்கு பிறகு இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் இருந்து ஒரு பிரமுகர் வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு செய்ய போறாங்க. அதை பற்றி விவரங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கீங்க.
0: தேசிய புத்தாக்க வணிக மயமாக்குதல் கண்காட்சி நைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி பேசுறதுக்கு தான் இன்றைக்கு நம்மோடு டாக்டர் பாலமுருகன் நல்ல முத்து அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட பேசுவோம். ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, புதுசா ஒரு வியாபாரம் இதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கேட்டு இந்த கண்காட்சிக்கு நீங்க போகணும். மேல் விவரங்களை தெரிஞ்சுக்க வாங்க, காத்துருங்க,
1: தொடர்ந்து பேசலாங்க. இது வணக்கம் மின்னல்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
0: ஆர்டிஎம் கிளிக் எஸ்ட்ரோ அலைவரிசை 873 வழியாகவும் நீங்க மின்னல தொடர்ந்து கேட்கலாம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக மோஸ்டி அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சில் இருந்து டாக்டர் பாலமுருகன் நல்லமுத்து அவர்கள் வந்திருக்காங்க.
2: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்,
0: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் உங்களை சந்திக்கிறதுல.
3: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மின்னல் எஃப்எம்ல வாய்ப்பு கொடுத்தது.
0: முதல் முறை நீங்க மின்னலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்து பன்னாட்டு பிரிவு செயலாளரா இருக்கிறீங்க. ஆக உங்களுடைய வேலை அப்படின்றத பத்தி முதல்ல சொல்லுங்க. என்னெல்லாம் செய்வீங்க டாக்டர்? உங்களுடைய பொறுப்புகள் என்ன மோஸ்ட்லி இந்த அமைச்சில?
3: முதல்ல மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி
0: அறிவியல்
3: வேலைக்கு
0: வரும். சொல்லுங்க.
3: மினிஸ்ட்ரி வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கம், இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் என்று அழைப்பார்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவியல் புத்தாக்கம் கண்டுபிடிப்புகள், இது வந்து ரெண்டு விதமா பிடிக்கலாம். ஒன்னு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி வந்துட்டு அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இந்த பேப்பர் ரிசர்ச் அதெல்லாம் செய்யறது, அதை வந்து கண்டுபிடித்து மக்கள் பயன்படுத்துறது கொண்டு போறது வந்து எங்களோட மினிஸ்ட்ரி. அதுதான் ரெண்டு வித்தியாசமான
0: செயல்பாட்டுக்கு கொண்டு போறது
3: எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. அதுல வந்துட்டு இந்த மினிஸ்ட்ரி கீழ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏஜென்சி மைசான் இருக்கு, ஸ்பேஸ் ஏஜென்சி, அது மினிஸ்ட்ரி கீழ தான் இருக்கு. ஏஜென்சி அதுவும் எங்க மினிஸ்ட்ரி கீழ தான் இருக்கு. அடுத்து பல நிறுவனங்கள் எங்களுக்கு கீழே இருக்கு. முக்கியமா சொல்ல போனா நியூக்ளியர், பயோடெக்னாலஜி, அப்புறம் ஸ்டார்ட் அப், புதிய நிறுவனங்களை கண்டுபிடிச்சு கிரேடல் மலேசியஸ் இந்தியா பிராண்ட் இருக்கு, அது ஒரு நிறுவனம் எங்க மினிஸ்ட்ரி கீழே செயல்படுது. அது அப்புறம் MTDC, மலேசியா டே பெஞ்சர்ஸ், பல நிறுவனங்கள் இருக்கு. முக்கியமா பார்க்க போனீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரியோட பொறுப்பு என்னன்னாக்க கண்டுபிடிப்புகளை சந்தைக்கு கொண்டு செல்வது,
0: கண்டுபிடிப்புகளை
3: சந்தைப்படுத்தி செல்வது, அது கொண்டு வருது. அதுக்கு அதை தடுத்து நியூக்ளியர், அப்புறம் ஸ்பேஸ் ஏஜென்சி, பயோடெக்னாலஜி, ஹைட்ரோஜன், இதெல்லாம் வந்து நியூ கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் வந்துட்டு எங்க மினிஸ்ட்ரி கீழே இருக்கு.
0: இதற்கு முன்னர் இந்த அமைச்சில் வந்து இந்த இன்னோவேஷன் சொல்லக்கூடிய புத்தாக்கம் வந்து இல்ல, அதுக்கப்புறம் வந்து சேர்க்கப்பட்டது இல்லையா? இந்த காலகட்டத்துக்கு ஏன் அது ரொம்ப முக்கியம், அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கு டாக்டர்?
3: பாத்தீங்கன்னா புத்தாக்கம் தான் வந்துட்டு அறிவியலுடைய அடிப்படை. எந்த கண்டுபிடிப்பும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பயப்படுற வாட்ஸ்அப், சோசியல் மீடியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்பு, யாராவது ஒருத்தர் கண்டுபிடித்தது, அது கண்டுபிடித்து கொண்டு வந்தது. ஸோ இந்த அதனால்தான் இன்னோவேஷன் வந்துட்டு எல்லா மினிஸ்ட்ரியிலும் இருக்க வேண்டும். இப்ப இன்னோவேஷன் ஆஃபீஸ் எல்லா மினிஸ்ட்ரியும் இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு இருந்தாலும் எங்க மினிஸ்ட்ரி அந்த பேர் இருக்குது புத்தாக்கம், ஆனா இது வந்து எல்லா மினிஸ்ட்ரியிலையும் இருக்க
0: வேண்டிய அடிப்படை
3: தொடங்கப்படுது.
0: உங்களுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லுங்க.
3: என்னுடைய பொறுப்பு வந்துட்டு இன்டர்நேஷனல் டிவிஷன் எல்லா நாட்டுக்குள்ளையும் உடைய தொடர்பு, சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். நாடுகள்னா இரண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து இரண்டு நாட்டு தொடர்பு, பயலேத்ரல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. இரண்டு வந்து இன்னொன்று வந்து மல்டிலேத்ரல் ரிலேஷன்ஷிப், அதாவது APEC, ஆசியான், யுனைடெட் நேஷன், யுனெஸ்கோ, அதற்கான இது. ஸோ எனி ஏதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் ரிலேட்டட் இருந்துச்சுனாக்கா எங்க பாகியன் எங்க டிவிஷன் மூலியமா வந்துட்டு செய்வோம்.
0: இப்ப முன்னெடுப்புகள் எல்லாம் எடுத்தாங்கன்னா அது இங்க இருந்து தான் தொடங்குங்களா?
3: சொல்லணும் வச்சு, ரீசன்ட்லி நம்ம ஜூன்ல வந்துட்டு மலேசியா சைனா ஜாயிண்ட் கமிட்டி மீட்டிங்,
0: ஆமா,
3: இன் STI செஞ்சு. ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி மீட்டிங்ஸ். ஸோ இப்ப வந்துட்டு ஒரு ஒரு 10 ரிசர்ச்சர்ஸ் மலேசியால இருந்து நம்ம வந்து சைனாக்கு
0: அனுப்பியிருக்கோம்.
3: நிகழ்வுகள் வந்துட்டு எங்க மினிஸ்ட்ரி கீழே எங்க பொறுப்பு கீழே நடைபெறும்.
2: ஆமா, பொதுவாகவே இந்த புத்தாக்கம் அப்படின்னும் போது இப்ப பள்ளி மாணவர்கள் நிறைய அனைத்துலக போட்டியெல்லாம் கலந்துகிட்டு வெற்றி பெறதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? அங்க பள்ளி மாணவர்களை ஊக்குவிப்பதும் உங்களுடைய அமைச்சனுடைய பொறுப்பின் கீழ்.
3: பள்ளி மாணவர்கள்
0: கல்வி அமைச்சர்,
3: கல்வி அமைச்சர். ஆனால் நாங்க அதுக்கான ஊக்குவிப்பு தேவைப்படும் போது கொடுப்போம்,
0: கொடுக்குறீங்க.
3: சோ நான் சொன்ன மாதிரி புத்தாக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அதுக்கு ஆனாக்க எங்களுடைய முக்கியமான பொறுப்பு அது சந்தைக்கு கொண்டு
4: வந்து நல்ல நல்ல ஒரு விஷயம். அதனால இந்தியர்கள் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, அதை நீங்க சந்தைப்படுத்துதல் அப்படின்னா நீங்க மோஸ்ட்லி இந்த அமைச்சை வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. தேசிய அளவில் அடுத்த வாரம் வந்து ஒரு கண்காட்சி நடைபெற போகிறது, தேசிய புத்தாக்க மற்றும் வணிக மயமாக்குதல் கண்காட்சி. இதை வந்து நேஷனல் இனோவேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் எக்ஸ்போ 2026 சொல்றாங்க. இத பற்றி சொல்லுங்க. நைஸ் அப்படின்னு பெயர் வச்சிருக்கீங்களா, எப்படி இருக்கும், நைஸா இருக்குமா, என்ன இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
3: நைஸ், நீங்க சொன்ன மாதிரியே நைஸ் வந்துட்டு நேஷனல் இன்னோவேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் எக்ஸ்போ 2026 தான் முதல் தடவை கேள்விப்படுறீங்க. நல்லா சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று புதிய ஒரு நிகழ்வு அல்ல. 2016 முதல் ஆரம்பிக்கப்பட்ட மலேசியா கமர்ஷியலைசேஷன் இயர், அப்ப வந்து மலேசியா கமர்ஷியலைசேஷன் இயர் கூப்பிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பல நிகழ்வுகள் அது மூலம் வருட வருடம் தொடங்கப்பட்டது. ஆனால் இப்ப ஏற்பட்ட மாற்றங்கள், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம AI நுண்ணறிவு, அப்புறம் இந்த சோசியல் மீடியா, அப்புறம் இந்த நியூ ஜெனரேஷன், இதெல்லாம் மாறும் பொழுது நம்மளும் அந்த நிகழ்ச்சியை வேறு ஒரு பரிமாற்ற வளர்ச்சி கொண்டு செல்ல வேண்டும். அதே மலேசிய கமர்ஷியலைசேஷன் இயர்ல இருந்து அதை மாற்றி சிறிது நேஷனல் இன்னோவேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் எக்ஸ்போன்னு நைஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா, அகெய்ன் இதை கொண்டு வந்து நேஷனல், நீங்க பாத்தீங்கன்னா இன்னோவேஷன் புதிய கண்டுபிடிப்பு, கமர்ஷியலைசேஷன் சந்தைக்கு கொண்டு செல்வது, இதுதான் முக்கியமான ஒன்னு. நீங்க அங்க வந்துட்டு என்ன பார்க்க போறீங்க, புதிய கண்டுபிடிப்புகளை பார்க்க போறீங்க, உங்களுக்கு சந்தைக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்புகளை சொல்லி தரத்துக்கான
4: வசதிகள்
3: அவங்க இருப்பாங்க. ஏராளமான நிறுவனங்கள் அங்க இருப்பாங்க. மோஸ்டி மட்டுமல்ல, மற்ற நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய ஸ்டார்ட் அப்கான இன்வெஸ்டர்ஸ்,
4: முதலீட்டாளர்கள்
3: அவங்களும் அங்க இருப்பாங்க. சோ இப்ப நீங்க அங்க போகும்போது உங்களுக்கான அது நடைபெறும். அதுதான் நைஸ், நைஸா தான் இருக்கு.
4: நல்ல பேரு, பொதுவா எல்லாரும் கலந்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியில,
3: எல்லாரும் கலந்துக்க இலவசம்.
4: இலவசம், சரிங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கண்டுபிடிப்பு சந்தைப்படுத்துது, எந்த பிரிவெல்லாம் வரும் இப்ப கண்டுபிடிப்புனா? அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு உணவும் அதுக்குள்ள வருமா, இல்ல மத்த கண்டுபிடிப்பு என்ன என்ன அப்படின்றத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். எதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க, எதெல்லாம் சந்தைப்படுத்துறதுக்காக இந்த நைஸ்ல போய் கலந்துக்கலாம் அப்படின்ற தகவல் அடுத்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
2: இந்த வியாபார துறையில ஈடுபட்டு கொண்டிருப்போர் நீங்களும் இதை கண்டிப்பா கேட்கணும். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.
4: வீரன் அதிகாரம் ஒன்று படத்துக்காக ரஞ்சித்துடைய குரல்ல பாட்டு வருது, ஜிப்ரானுடைய இசையில.

0: அமைச்சு வந்து தேசிய புத்தாக்க வணிகமயமாக்குதல் கண்காட்சி நடத்துறாங்க. அதை பற்றி பேசுறதுக்காக அந்த அமைச்சுடைய பன்னாட்டு பிரிவு செயலாளர் டாக்டர் பாலமுருகன் நல்லமுத்து நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க.
1: மலேசியர்கள் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது இப்போ டாக்டர் சொல்லும் போது தெரியுது. அதை நேரடியா நீங்க பாக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கண்காட்சிக்கு போகலாம். அந்த மாதிரி டாக்டர் இப்போ உங்களை ரொம்ப ஒரு வியந்த என்ன, மலேசியர்கள் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க, உங்களுக்கு வியந்த ஏதாவது கண்டுபிடிப்பை பத்தி சொல்ல முடியுமா டாக்டர்?
2: வியந்த கண்டுபிடிப்பு என்றால் இது ஒன்று சொல்லி அவனு நான் வந்துட்டு கிராப் பாய்க்கிறீங்களே, கிராப் வந்து இந்த மினிசேவிலையோ ஆரம்பிக்கப்பட்ட நாங்கள் ஆரம்பிக்கல, அவங்க ஒரு இளைஞர்கள் ஆரம்பிச்சுட்டு அது மோஸ்ட்லியும் வந்துட்டு அதில் சின்ன
0: ஒரு பங்கு
2: அணில் மாதிரி ஒரு சின்ன பங்கு வச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க பெருசாகி இப்போ யூஎஸ்
0: இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் உங்களுக்கு கீழே
2: வந்திருக்காங்க, அவங்க உதவிக்காக வந்திருக்காங்க. ஜிகே அக்வான் ஒரு ஒரு இந்தியரோட
0: நிறுவனம்,
2: அவங்களும் இது வந்துட்டு விவசாயத்துறை
1: வளர்ப்பு
2: இதுல வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க போன வருடமும் அதுக்கு முந்தின வருடம் சரியாக தெரியும், அவங்க வெற்றி பெற்றார்கள். அது அவர்களுக்கு இந்த நிகழ்வுல மலேசியா கமர்ஷியலைசேஷன் ஏல வந்துட்டு வின்னராக
0: அறிவிக்கப்பட்டது
2: கிடைத்திருந்தது. அடுத்து இப்பொழுது இந்த வேக்சின் கூட வந்துட்டு இப்ப ஆர்ட்டோட வேக்சின் ஒரு ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க,
1: அது மலேசியர் தான்
2: மலேசியர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி பல கண்டுபிடிப்புகளை நீங்கள் அங்க வந்தா கண்டிப்பாக பார்க்கலாம்.
0: சரி டாக்டர், இப்ப முதல்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எந்தெந்த பிரிவுகளுடைய கண்டுபிடிப்புகளை சந்தைப்படுத்துறதுக்கு இந்த கண்காட்சியை பயன்படுத்தி முடியும், எதெல்லாம் இதுக்கு கீழே வருது டாக்டர்?
2: இந்த நிகழ்வு வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் கீழே நடந்தாலும் இது மற்ற அமைச்சுகளை சார்ந்தும் நடைபெறுகிறது. எல்லா அமைச்சுகளும் சேர்ந்து தான் இதில் கலந்து கொள்ள போகிறார்கள். முதலாவது சுகாதாரம், ஹெல்த் கேர் பற்றிய கண்டுபிடிப்புகள், உணவு, விவசாயம், செயற்கை நுண்ணறிவு ஏஐ பற்றிய இது, அப்புறம் பசுமை துணை கிரீன் டெக்னாலஜி பத்தி, அப்புறம் பயோ டெக்னாலஜி, ஹைட்ரோஜன் டெக்னாலஜி, இதெல்லாம் அங்க இருக்கும். இதெல்லாம் வந்து சில ஏராளமான 180 பூட் இருக்க போகிறது, 180 கண்காட்சியாளர்கள் இருக்க போகிறாங்க. அதுல விதவிதமான மலேசியாவை சேர்ந்ததும் இருக்கின்றதும் வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களும் இருக்கிறார்கள். சோ இதுதான் இருக்கும் அப்படின்னு இல்லை, விதவிதமான எல்லா இந்த சொன்னது இப்ப நீங்க சுகாதாரம், உணவு, விவசாயம், செயற்கை நுண்ணறிவு, பசுமை தொழில்நுட்பம், ஹைட்ரோஜன் டெக்னாலஜி, கிரீன் எனர்ஜி, இதெல்லாமே அங்க இருக்கும்.
0: சரி, இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம், உணவு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. இப்போ ஒருத்தவங்க வந்து சொந்தமா ஒரு ஒரு உணவு முறை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல, இவங்க ஒரு கடை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை எப்படி பெருசா ஆக்குறது அப்படின்றத அங்க வந்தா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
2: கண்டிப்பாக இப்ப வந்து அதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் அங்க இருப்பாங்க. இரண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த டெக்னாலஜி, இந்த உணவு வந்து எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம், என்ன மாதிரி பேக்கேஜ் பண்ணலாம், அது ஒரு தனி. இன்னொன்னு வந்து உங்க உணவு தயாரிக்கும் முறை வந்துட்டு, உணவுல இந்த உணவு தயாரிக்கும் முறை வந்து ஒரு புதுமையா இருக்கு. அப்ப அங்க வர முதலீட்டாளர்கள் வெஞ்சர் கேபிடலிஸ்ட் பாக்குறப்ப, ஓ இது ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கிறது, நாங்க இதுல முதலீட்டு செய்யலாமா அப்படின்றது ஒரு இது. சோ இப்ப ரெண்டு விதமா இது, முதலீட்டாளர்களும் இங்க இருப்பாங்க, அறிவியலாளர்களும் அங்க இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு.
0: அப்ப தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படி நம்முடைய வியாபாரத்தை இன்னும் பெருசாக்குறதுன்றதுக்கான வாய்ப்பும் அங்க கிடைக்கிறது.
1: சரி, நிறைய பேருக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கும், நீங்க சொல்லும் போதே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. எங்க எப்ப நடக்க போகுது டாக்டர்
2: இந்த நிகழ்வு? வந்துட்டு 26-28 ஆகஸ்ட் கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர் KLCC நடைபெறுது.
1: ஓ,
2: இது முற்றிலும் இலவசம், முற்றிலும் இலவசம். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணுனாக்கா, nice.mosti.gov.my அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியது.
0: ஓ சரி, வரக்கூடியவர்கள் பதிவு பண்ணியிருக்கணும்.
2: பதிவு பண்ணிடுறோம், அங்கேயும் போய் பதிவு பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பதிவு பண்ண ஏன் சொல்கிறேனாக்கா, கண்காட்சி ஒண்டி அங்கே நடைபெறல, செமினார்ஸ், புதிய கண்டுபிடிப்பு இருக்கு, நீங்க போய் பீச் பண்ண போறீங்க. நீங்க பீச் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து அதை போயிட்டு மத்தவங்க முன்னுக்கு போயிட்டு அறிமுகப்படுத்தி, நான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, உங்களுக்கு முதலீட்டு செய்ய ஆசை இருக்கா, இல்ல நீங்க இதை பத்தி இன்னும் மேற்கொண்டு இது செய்யறதுக்கு, அது பிச்சிங் செஷன் இருக்கு. இன்னொன்னு பிசினஸ் மேட்சிங் இருக்கு, உங்கள்ட்ட இப்ப பிசினஸ் இருக்கு, இதை வந்து நீங்க வெளியெடுத்து கொண்டு போக போறீங்க, அங்க இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் மேட்சிங்கும் செய்யலாம். அப்போ இப்போ வந்து ஒரு நிறுவனம் வந்து இந்த பேக்கேஜிங் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ நீங்கள் போயிருக்கீங்க, பாக்குறப்ப இந்த பேக்கேஜிங் நல்லா இருக்கு, இவங்கள்ட்ட எப்படி நம்ம தொடர்பு கொண்டு அவரு கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம அதுல செய்யலாம்.
0: அப்போ இங்க பெரிய அளவுல வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ ஒன்று கண்காட்சிக்கு போகணும் வந்தோம் அப்படின்றதுல நீங்க உங்களை சந்தைப்படுத்துதலுக்கு உங்களுக்கு ஒரு களம் கொடுக்குறாங்க, நீங்க போய் அதை பத்தி பேசணும், அந்த இடத்த கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் இந்த கண்காட்சியில கலந்துக்கலாம். கண்காட்சி அப்படின்றத விட இது வந்து ஒரு சந்தைப்படுத்துதலுக்கான வாய்ப்பாகவும் நீங்க வந்து பாக்கணும் அப்படின்றத நாங்க கேட்டுக்கிறோம்.
1: அடுத்த ஒரு பாடலை கேட்கலாம் டாக்டர், உங்களுக்கு எதுவும் பிடிச்ச பாடல் கேட்கலாம்.
0: முதல்ல சொன்னாரு ஒரு பாட்டு அவருக்கு பிடிக்கும். ஏன் அந்த பாட்டு பிடிக்கும் டாக்டர் உங்களுக்கு?
2: அழகான வரிகள்,
0: வரிகள் புத்தாக்கம் அதுல செய்யப்பட்டிருக்கா. தொடர்ந்து பேசுவோம். இன்றைக்கு டாக்டர் பாலமுருகன் நல்லபுத்து நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. இன்னும் கதைகள் பேச காத்திருங்கள்,
1: இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்ன

0: டாக்டர் பாலமுருகன் நல்லமுத்து. இவர் வந்து பன்னாட்டு பிரிவு செயலாளராக இருக்கிறாரு. தேசிய புத்தாக்க அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சுடைய பணியாளர் இவர்.
1: ஆமா, முதலே சொன்ன மாதிரி இன்னும் கூடி விரைவில் அந்த தேசிய புத்தாக்க மற்றும் வணிக மயமாக்கல் கண்காட்சி வந்து நடக்க போதுங்க. அதை பற்றிய விவரங்கள் தான் டாக்டர் அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த முறை என்ன கருப்பொருளோடு இதை நடத்த போறீங்க டாக்டர்?
2: இந்த மாதிரி கருப்பொருள் வந்து மிஷன் டு மார்க்கெட் மலேசியா டு த வேர்ல்ட். அப்படின்னாக்கா இந்த கருப்பொருள் வந்துட்டு சந்தை இலக்கு மலேசியால இருந்து உலகத்துக்கு கொண்டு சொல்றதுன்னு ஒரு ஒரு இதை எடுத்துக்கிட்டாக்கா வந்து மிஷன் டு மார்க்கெட் இது ஏன் எடுத்துருக்கோன்றது வந்து தெளிவுபடுத்துவோம். கண்டுபிடிப்புகள் உங்க ஷெல்ஃப்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, கண்டுபிடித்து அதுல தூசி தட்டி அந்த கண்டுபிடிப்பை வந்து எங்க மினிஸ்டரோட முக்கியமான நோக்கமே கண்டுபிடிப்புகளை சந்தைக்கு கொண்டு செல்வது,
1: அனைத்துலக ரீதியில கொண்டு போனோம்,
2: சந்தைக்கு கொண்டு செல்வது, மலேசியால சந்தைக்கு கொண்டு சென்று அது வெற்றி பெற்று அதை உலகக்கு கொண்டு செல்வது, இதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுதான் கருப்பொருளாவே வச்சிருக்கோம் இந்த தடவை வந்துட்டு. சோ கண்டுபிடிப்புகளை உருவாக்குது சுலபம், சில சமயம் நீங்க கண்டுபிடிப்பு உருவாக்கிடுவீங்க, உருவாக்கின பிறகு உங்களுக்கு எப்படி அதை வணிகப்படுத்துதல் அது அதுதான் வந்துட்டு இந்த கண்காட்சியில வந்துட்டு பல ஸ்பீக்கர்ஸ் வராங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய அனுபவம் எப்படி எப்படி செய்ய முடியும், இந்த மாதிரி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்லாம் வந்து பேச போறது ஸ்பீக்கர்ஸ். அதனால ஸ்லாட் இருக்கு அதுல. அதனால தான் நம்ம என்ன சொன்ன முதல்ல nice.mosi.gov.my ல போயிட்டு நீங்க எந்த ஸ்லாட் உங்களுக்கு வேணும் அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வர போறாங்க. சோ ரெண்டு ரெண்டு தடவை வைக்கலாமா.

0: பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த சைட் ஈவென்ட் சொல்ற நிகழ்வுக்கு நீங்க வரப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா சுலபமா இருக்கும். நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் வேற எந்த டைம்க்கு எந்த நிகழ்ச்சிக்கு போக போறீங்கன்னு. அதெல்லாம் வந்து டீட்டெயில் வந்துட்டு அந்த ஷெடியூல் டீட்டெயில் வந்துட்டு அந்த நைஸ் அந்த இதுக்கு போனீங்களாக்க அகப்பத்து மோசியோட அகப்பத்துக்கு போனீங்க கண்டிப்பா அங்க இருக்கும்.
1: சரி டாக்டர், இப்போ அது நடக்கக்கூடிய இடம் அது, அப்புறம் அந்த நேரம் இதெல்லாம் இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா நேர்களுக்கு பதியும், அதுக்காக இன்னொரு தடவை அதெல்லாம் ஞாபகப்படுத்திடுங்க டாக்டர்.
0: 26 முதல் 28 ஆகஸ்ட் 9 5 மணி வரை கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டர் KLCC நடைபெறுது. அது நடைபெறுது.
1: சரி, எல்லா தரப்பினரும் அதுல வந்து கலந்துக்கலாம், சின்ன பெரியவங்க வரைக்கும்
0: எல்லா தரப்பினரும் வந்து கலந்து.
2: வயது ஒரு தடை இல்லைன்றீங்க?
0: வயது ஒரு தடை இல்லை. நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட வரலாம், தப்பு கிடையாது. மாணவராக இருந்தாலும் சரி, துணை மனைவராலும் சரி, புது பிசினஸ் ஆரம்பிக்க வர இருந்தாலும் சரி, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்து இந்த சயின்ஸ்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்து எங்க எங்க தொடங்கலான்னு தெரியாம இருந்தாலும் அங்க வரலாம், அங்க வரலாம். அங்க வந்து பல பூட்கள் இருக்கு, பல நிறுவனங்கள் இருக்கு, அவங்க ரெடியா இருக்காங்க உங்களுக்கு கைட் பண்றதுக்கு. ஒண்ணு அது வந்து ஒரு இது அமைச்சுகள் அவங்கள்ட்ட என்ன இருக்கு, என்ன மாதிரி கண்டு இது இருக்கு, நீங்க என்ன மாதிரி உதவிகள் கிடைக்கும், அது ஒண்ணு. இரண்டாவது நிறுவனங்கள் அவங்க வந்து புதுவ கண்டுபிடிப்புகள் அவங்க காமிப்பாங்க,
1: அங்கீகரிக்கும்.
0: காமிக்கிறப்ப ஓ இது வந்து எனக்கு சேர்ந்தப்பட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்பு, என்னுடைய வணிகத்துக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை நீங்க அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு மூன்றாவது வந்து உங்ககிட்ட இருக்குது, நீங்க வந்துட்டு அங்க வந்துட்டு வெஞ்சர் கேபிடலிஸ்ட் இந்த இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க தனியா, நீங்க பாக்குறப்ப ஓ இது இந்த மாதிரியான ஒரு உதவி வந்து அவங்கள்ட்ட இருக்கு, சோ அவங்க பார்த்து நம்ம பேசலாமா, பேசுறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து சேம் மைண்டட் பீப்பிள், உங்க மாதிரி ஒரு புதிய கண்டுபிடிப்பான மக்கள் வந்து அங்க கூட போறாங்க.
2: ஆமா,
0: அவங்க வந்து இந்த மாதிரி சைட் ஈவென்ட் ஜாயின் பண்ண போறாங்க, அவங்க ரெண்டு மூணு பேரை நீங்க பார்க்க போறீங்க, அதுலயும் கிடைக்கும் சில வாய்ப்புகள். அடுத்து மாணவர்கள், நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி லாட் ஆஃப் வின்னர்ஸ், நம்ம போற மாணவர்கள் எங்கெங்கயோ போறாங்க, தேய்ச்சிறாங்க எல்லாம், அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறாங்கன்றதுக்கு இது ஒரு உந்துகோலாக இருக்கும். நீங்க வந்து பாக்குறப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஓ நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இது மூலமா இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு ஆர்வம் அது அது மூலமா நடைபெறும் கண்டிப்பாக.
1: இது ஒரு பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் மலேசியர்கள், குறிப்பாக 10 நடக்குது இந்தியர்களுடைய வரவேற்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இந்த வருஷம் நிறைய பேர் அதுக்கு போவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு நடத்தக்கூடிய தேசிய புத்தாக்க வணிக மயமாக்குதல் கண்காட்சி பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நைஸ் அப்படின்னு கொஞ்சம் தேடி பாத்தீங்கன்னா மோஸ்டிக்கு கீழே இந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் உங்களை நாங்கள் சந்தித்தது. நம்ம வந்து தேசிய தினம் அதுவுமா உங்களை அந்த காலகட்டத்தில் சந்திக்கிறோம். ஏற்கனவே டாக்டர் அப்பதான் வந்தாராம்.
2: ஆமா, இது வந்து அவருடைய இரண்டாவது சந்திப்புன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப பாருங்க, ஏற்கனவே இந்த தேசிய மாத காலகட்டம் இப்ப வந்திருக்கிறதும்
1: அப்போ
2: தேசிய மாத காலகட்டம்
1: 1992 30 மேல ஆயிருச்சு. இப்போ இந்த இந்த அமைச்சில வேலை செய்யறீங்க, இப்போ நிறைய இந்த கண்டுபிடிப்பாளர்கள்லாம் அறிமுகப்படுத்துறது எவ்வளவு பெரிய மன நிறைவு கொடுக்குது உங்களுக்கு? மலேசியாவை உலக அளவுல அடையாளப்படுத்துறீங்க இல்லையா, நம்முடைய வெற்றிகளை எப்படி பாக்குறாங்க, கண்டுபிடிப்புகளை எப்படி பாக்குறாங்க உலகத்தின் மற்ற நாடுகள்ல? டாக்டர்,
0: மலேசியாவில அறிவியலாளர்கள் கண்டுபிடிப்பாளர் குறைவு இல்லை, அவருக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை நாங்கள் வெளிநாட்டு கொண்டு செல்வதுதான் எங்களுடைய பொறுப்பு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங் சைனா நம்ம செஞ்சோம் ஜூன்ல, 10 அறிவியலாளர்களை வந்துட்டு சைனாக்கு போறாங்க. அவங்க 6 அங்கே தங்கியிருப்பாங்க. இது ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட், அவங்க அவங்க எல்லாமே நம்மளே கொடுத்தது. அடுத்தது ஜாயின் ஆர்என்டின்னு சைனா கூடயும் மலேசியா கூடயும் ஜாயின் ஆர்என்டி, ரஷ்யா கூட நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அடுத்த ஜாயின் ஆர்என்டி செய்யறதுக்கு. ஸோ இதான வாய்ப்புகளை வந்து அப்பப்போது நம்ம வந்துட்டு எல்லா நம்மளோட ஃபேஸ்புக்கில் மோசியோட ஃபேஸ்புக்கில் வரும், நீங்கள் அதை கண்டுபிடிச்சி செய்யலாம். அடுத்து பல விதமான ஆசியான் எப்பெக்கோட நிகழ்வுகளும் நம்ம வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் வரும். ஸோ அப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதிலலாம் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் மோஸ்டிக்கு இமெயிலும் பண்ணலாம், உங்களுக்கு தேவைப்பட்டாக்க நீங்கள் இமெயில் பண்ணுங்கள் மோஸ்டிக்கு, ஜெனரல் இதுக்கு இமெயில் பண்ணலாம். இமெயில் பண்ணுறப்ப நாங்கள் அதுக்கு தேவைப்படுற வாய்ப்புகள், உங்களுக்கு அதுக்கான தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக உதவி செய்வதற்கு நாங்க தயாராக.
1: எப்படி இருக்கு ஒரு மலேசியர் அப்படி போய் அறிமுகப்படுத்தும் போது நீங்க கொண்டுட்டு போறீங்க இல்லையா உலக அளவுல, எப்படி இருக்கு அந்த வரவேற்பு, எப்படி பாக்குறாங்க அந்த நாடுகள்?
0: வரவேற்பு நன்றாக இருக்கிறது. இது ஒண்ணு சொல்லி ஆகணும், நீங்க இப்ப சயின்ஸ்க்கு வந்துட்டு போர்டர் இல்ல,
1: எல்லையற்றது
0: எல்லையற்றது. இப்ப நீங்க பாக்குறப்ப இது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து நீங்க ஒரு உங்க மதமோ உங்க இனமோ மொழியோ எதுவும் இல்லை, கண்டுபிடிப்பு என்று இருந்தாலே அதை வரவேற்க இன்னொரு இடம் காத்து கொண்டிருக்கின்றது.
1: அந்த வாய்ப்பை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம். சரி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சேவையை சரியா செஞ்சுட்டே இருங்க. இந்த கண்காட்சி பற்றிய தகவல் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு.
1: கண்டிப்பா வாய்ப்பு இருந்தால் நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கு நம்ம கூட அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சில் இருந்து டாக்டர் பாலமுருகன் நல்லமுத்து அவர்கள் வந்து பேசினாங்க. பன்னாட்டு பிரிவு செயலாளராக இவர் பணியாற்றிட்டு

0: பண்ணிருக்காரு.
1: புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா இந்த பாடல் நமக்கு ரொம்ப அதிகமாவே ஞாபகப்படுத்திருக்கோம். புதிய கண்டுபிடிப்பு உலகத்தை எப்படிலாம் மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு
0: எந்திரன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. தேசிய புத்தாக்க வணிகமயமாக்குதல் கண்காட்சி பற்றி தெரிஞ்சுக்கல மோஸ்தியுடைய நைஸ் அப்படின்ற பேஜ் தேடி பாருங்க. மேல் விவரங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றது.
1: இது வணக்கம் மின்னல்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாம். தொடர்புக்கு 9 7 2 9 1 9

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீகன் மோகன். இன்றைக்கு உங்க கூட காலையில இருந்து பேசிட்டே இருந்தோம், நல்லா மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: நிறைய கதைகள் இன்றைக்கே நம்ம பேசியிருந்தோம். இந்த வாசம் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து மத்தவங்க எல்லாம் பிடிக்காது, ஆனா ஏன் தெரியல எனக்கு பிடிக்குது அப்படின்னு போது வித்தியாசமான வாசம் எல்லாம் வந்தது.
0: அப்புறம் 7 மணிக்கு ஜப்பானியர்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, ரயில்ல பயணம் போகும்போது அவங்க பேசவே மாட்டாங்களாம். பேச மாட்டாங்கன்னா கை தொலைபேசி எடுத்து பேசக்கூடாது, வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சத்தம் வந்து போட்டு மத்தவங்களை நீங்க கஷ்டத்துக்குள்ளாக்க கூடாது, அசௌகரியமாக்க கூடாது அப்படின்ற ஒரு எழுதப்படாத விதிமுறை அங்கே இருக்கு.
1: உங்க வேலை இடத்துல ஒருவேளை அப்படி வந்தா என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் நம்ம நேர்கள் வந்து சில கருத்துக்களை முன் வச்சாங்க.
0: ஓட்டமா ஓடினார ஒருத்தர், ஜப்பானிய நிறுவனத்துல வேலை செய்யறன்னு அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு இருந்தோம். அப்புறம் சற்று முன்னர் வந்து மோஸ்தின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சில் இருந்து டாக்டர் பாலமுருகன் நல்லமுத்து அவர்கள் வந்து நல்ல விவரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாரு.
1: சரி, அடுத்து உங்களுக்காக 10 மணி தொடங்கி 1 மணி வரையிலும் இளமை உல்லாசத்தில் அஸ்வினி பேச ரொம்ப அவல காத்துட்டு இருக்காங்க.
0: வாங்க நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். 24 மணி நேரமும் இளமை புதுமை இனிமை மின்னல் உங்களுக்கு நல்ல இசையையும் நல்ல விவரங்களையும் கொண்டு வந்துட்டே கொண்டுட்டு இருக்கு.
1: விடைபெறுகின்றேன் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். இப்போது சொல்றது போலதாங்க, உங்க உடம்பு உங்க மனசை நல்லா பாத்துக்கோங்க. நிறைவு பாடல் சுராஜ் சந்தோஷ் சின்மாயி பாடுறாங்க.
1: சரி, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம்.
0: நீலோத்தி கேக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். குடும்ப வன்முறை, மனநல விவகாரம் போன்ற குடும்ப சிக்கல்களை தவிர்க்க உணர்வுகளையும் தேவைகளையும் நேர்மையாகவும் மரியாதையுடனும் வெளிப்படுத்துவது அவசியம் என தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN மூத்த உதவி இயக்குனர் ரசிதா சுலைமான் வலியுறுத்தியுள்ளார். உணர்வுகளை அடக்கி வைக்கும் செயலற்ற பேச்சு முறைகள் பெரும்பாலான குடும்பத்தில் முரண்பாடுகள் நீடிக்க காரணமாவதாக அவர் குறிப்பிட்டார். போட்டிக்சன் சுங்காய் மஞ்சலாவில் உள்ள துப்பாக்கி சுடும் பயிற்சி தளத்தில் தவறுதலாக சுடப்பட்டதில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார். பாதிக்கப்பட்டவர் மற்ற சில வீரர்களுடன் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக அப்பகுதியில் இருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக நெகர்சம்பிலான் மாநில போலீஸ் துணை தலைவர் முகமது நசருடின் முகமது ஷாரிப் தெரிவித்தார். கில்லான் தாமான் பாயு பிரணாவில் உள்ள 3 மாடி கடை வீட்டில் நேற்று மாலை ஏற்பட்ட தீயில் முதியவரும் அவரது 8 வயது உறவினரும் உயிரிழந்தனர். மாலை 5:50 இச்சம்பம் தொடர்பில் அவசர அழைப்பு கிடைக்கப்பட்டதாக சிலாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் செயலாக்க பிரிவு உதவி இயக்குனர் அஸ்ரோல் ரிசால் தெரிவித்தார். மாலையில் தடுத்து வைக்கப்பட்ட 35 மொரிட்டேனிய மக்கள் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் கூறியுள்ளார். அவர்களில் சிலர் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டிருப்பது தேசிய கவனத்தை ஈர்த்துள்ளது. பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் அண்மையில் மேற்கொண்ட தொடர் தாக்குதலில் இவர்கள் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சும் காவல்துறையும் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா ஜோர்ஜியாவில் உள்ள இடைநிலை பள்ளியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 2 மாணவர்கள் காயமடைந்தனர். தாக்குதலை நடத்தியவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. விளையாட்டு கார்பந்து. நெதர்லாந்து அணியின் தலைமை பயிற்றுநராக ஜாவி ஹெர்னாண்டஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். 48 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு பயிற்றுநர் இவர் என அந்நாட்டு கார்பந்து சங்கம் அறிவித்துள்ளது. 4 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் ஜாவி கையெழுத்திட்டுள்ள நிலையில் 2028 யூரோ உட்பட 2030 உலக கிண்ண போட்டிகளுக்கு பயிற்சி அளிப்பார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன் நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். வியாழக்கிழமைக்கும் வந்தாச்சுங்க, இது வேற ஓடுனதே தெரியல. ஆகஸ்ட் மாதம் தொடங்கியதுல இருந்து கொஞ்சம் அப்படியே படப்படன்னு மாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி இருப்பினும் உங்களோட பேச, கதைகள் பகிர்ந்து கொள்ள, பாடல்களை ஒளிபரப்ப உங்களோட நாங்கள் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் தொடக்கமாக கல்யாணி பாடலை கேட்டு வரலாம்.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பலவாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பாக்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

ஸ்ரீகுமார் கொண்டு வந்த பாடலை தானா அவன் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, நடிகை ருக்மிணி வசந்த் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து காந்தாரா சாப்டர் 1 படம் மூலமா இந்தியா முழுவதுமே பிரபலமா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாசினுடைய டாக்ஸிக் படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஜூனியர் NTR உடன் டிராகன் படத்துல நடிச்சும் வராங்க. இதையடுத்து அவங்க பாத்தீங்கன்னா மலையாள சினிமாவில் நாயகியாக அறிமுகமாக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஜெய ஜெய ஜெய ஹே படத்தின் இணை எழுத்தாளரான நாஷித் முகமது வந்து இயக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா அவர் இயக்குநராக அறிமுகமாவறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நிவின் பாலி கதாநாயகனாக நடிக்கும் இந்த நகைச்சுவை படமான அஜு, வர்கீஸ், ஜெகதீஷ் இந்த மாதிரி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

0: ராணி உங்களுக்காக
1: அறுபது வயதான மலேசியர்களுக்கு அரசு வழங்கும் அன்பளிப்புகள். கடப்பிதழை புதுப்பிக்க 100 ரிங்கிட் மட்டுமே. எல்ஆர்டி எம்ஆர்டி மோனோரயில் பயணங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. கம்யூட்டர் இடிஎஸ் இல் பயணம் செய்தாலும் 50 விழுக்காடு கட்டணம் மட்டுமே.
0: மடானி உங்களுக்காக

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

இன்றைய மலையாள பாடத்தொகுப்பின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்துட்டோங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு வேலை நீங்க பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்குவாங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 8 2 5 7 3 3 4 7 6 8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். இப்போ வாங்க சில பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டு வரலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சச்சின் வாரியர் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். மலையாள பாடல் தொகுப்பில் நல்லா மெலிசியான பாடல் எல்லாம் கேட்டிருந்தோம், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப வாங்க மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலை கேட்க போறோம். அல்தோஸ் அலியாஸ் மற்றும் பிபி மேத்யூ கொண்டு வரும் பாடல் கொக்கு பாடல். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் பற்றி எல்லாம் பாட்டியிருப்பாங்க, அதனால உங்களுக்கு எந்த விலங்கு பிடிக்குமோ அந்த விலங்குடைய பேர் வருதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க பாடலை கேட்டு வரலாம்.
1: என் அம்மா

0: தரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒன்னா இணைக்குதா, அம்மாவை போலுள்ள அணைக்குதா. ஆமண்ணா பாபாஸ்தான்.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். நீண்ட காலமாக வெனிசுவலாவின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிபர் நிக்கோலஸ் மடுரோ பதவியிலிருந்து வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டை வழிநடத்த முதற்கட்ட பேச்சு முடிவடைந்துள்ளதாக அதன் இடைக்கால அரசாங்கமும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளும் தெரிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் நீதித்துறையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான செயல்முறையை தொடங்க இருதரப்பும் இணைந்து அறிக்கையை வெளியிட்டுள்ளன. அவ்வறிக்கையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை கருத்தில் கொண்டு இங்கிலாந்தில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்துவதற்கு இணைந்து செயல்படவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாம்பியாவில் வியாழனன்று அதிபர் தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெறவுள்ளது. தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். அவர்களில் இரு முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் செய்தியாளரும் அடங்குவர். அதிபர் ஹக்கா ஹிண்டே ஹிச்சிலேமாவும் போட்டியிடும் வேளை அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பது கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. 64 வயதான அவர் 2021 தொடக்கம் அப்பொறுப்பில் இருக்கிறார். பிரிட்டனில் உள்ள நிறுவனங்கள் அதன் 90,000 வேலை வாய்ப்புகளை அடுத்த 5 லண்டனிலிருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளன. தலைநகரில் தொழில் நடத்துவதற்கான செலவுகள் அதிகரித்துள்ளதும் பிரதமர் ஆண்ட்ரே பர்ஹமின் அதிகார செயலாக்க திட்டமும் இந்நடவடிக்கைக்கு காரணமென புளும்பர்க் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த மாற்றம் அடுத்த 5 முதலாளிகளின் செலவினங்களில் 9 பில்லியன் பவுண்ட் வரை மேன்செஸ்டர், லீட்ஸ், பர்மிங்ஹாம் போன்ற வட்டார பொருளாதார மையங்களுக்கு மறுபகிர்வு செய்ய வழிவகுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலியில் தடுத்து வைக்கப்பட்ட 35 மொரிட்டேனிய மக்கள் தாயகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் கூறினார். அவர்களில் சிலர் துன்புறுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்டிருப்பது தேசிய கவனத்தை ஈர்த்துள்ளது. பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகளும் அண்மையில் மேற்கொண்ட தொடர் தாக்குதலில் இவர்கள் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சும் காவல்துறையும் தெரிவித்துள்ளன. ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என மொரிட்டேனிய அரசாங்க பேச்சாளர் உசேன் மடு செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். பமோகோவில் உள்ள மொரிட்டேனியா தூதரகத்தின் தலையீட்டை தொடர்ந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அமெரிக்கா ஜோர்ஜியாவில் உள்ள இடைநிலை பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 2 மாணவர்கள் காயமடைந்தனர். அத்தாக்குதலை நடத்தியவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகார தரப்பு தெரிவித்தது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:40 இச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பந்தப்பட்ட பள்ளி பாதுகாப்பான நிலையில் உள்ள வேளை தாக்குதலுக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. மத்திய டெக்சஸில் அமெரிக்க ராணுவத்தின் உளங்கூர்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்ததாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் டெக்சஸ் செலடோவில் நிகழ்ந்தது. அந்த உளங்கூர்ந்தியில் இருந்த 2 விமானிகளும் பலியானதாக ஊடக தொடர்பாளர் கிளிஃப் கால்மன் கூறினார். ஃபார்ட்ஹூட் ராணுவ தளத்திற்கு சொந்தமான AH-64 அப்பாச்சி ரக உளங்கூர்ந்தி அதுவென ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்படும் வேளை மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விளையாட்டு கார்பந்து. நெதர்லாந்து அணியின் தலைமை பயிற்றுநராக ஜாவி ஹெர்னாண்டஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ரொனால்ட் கேமனுக்கு பதில் அவர் அப்பொறுப்புக்கு வந்துள்ளார். 48 தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு பயிற்றுநர் இவர் என அந்நாட்டு கார்பந்து சங்கம் அறிவித்துள்ளது. 4 ஒப்பந்தத்தில் ஜாவி கையெழுத்திட்டுள்ள நிலையில் 2028 2030 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பயிற்சி அளிப்பார். பார்சலோனா முன்னாள் ஆட்டக்காரரான அவர் 2010 உலகக்கிண்ண போட்டியில் ஸ்பெயின் அணிக்காக விளையாடினார். நிறைவாக ATP மோன்ட்ரியல் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. அரையிறுதியில் உலகத்தர வரிசையில் 28 நிலை வகிக்கும் அமெரிக்காவின் பிரெண்டன் நகஷிமா ஸ்பெயினின் ரஃபால் ஜோடாரை வீழ்த்தினார். இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அழைக்கலாம் நீங்க தாராளமா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். உங்களோட பேச நாங்க இந்த பக்கமா அவளோட காத்திருக்கோம்.

0: நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு வந்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மாலினி அழைப்புல இருக்காங்க, மாலினியோடு பேசலாம். மாலினி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, வானிலை எப்படி இருக்கு உங்க வீட்டு பக்கமா?
1: என்ன
0: பாடலை யாருக்காக விரும்பி கேட்க போறீங்க? யார நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க?
1: என் வீட்டுக்காருக்காண்டிதான் இந்த பாட்டே நான் கேக்குறேன்.
0: அடடா, உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன?
1: ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம், சரி, அவருக்காக என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: ரோஜா கூட்டம் படத்திலிருந்து ஏப்ரல் பெண்ணே நீ யாரு.
0: நிச்சயமா நிச்சயமா. கணவருக்கு ஏதாவது இந்த வேலையில சொல்ல விரும்புறீங்களா?
1: கணவருக்கார், சாரி சொல்லிக்கிறேன், அடிக்கடி சண்டை போட்டு இருக்கேன், அதனால சாரி. இந்த பாட்டை வந்து நான் டெடிகேட் பண்றேன். இது வந்து நாங்க முதல்ல லவ் பண்றப்ப உள்ள பாட்டு, அதனால
0: நன்றி.

அப்படின்னு சொல்லி பாடலை கணவருக்காக கேக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி படிச்சவங்களுக்காக படிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3328255 அல்லது 4768.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ,
3: புத்தம் புதிய பாடல் கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரம் தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasnu இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
5: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
6: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: நான் வந்து பக்கிங் பண்ணிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கால் பண்றேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு பேசுறதுக்கு, நர்வஸ்
1: ஆயிட்டேன். சரி, யார் பேசுறீங்க?
0: நான் வந்து புஷ்பா பேசுறேன்.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா அந்த புஷ்பாவா?
0: இல்ல இல்ல, நான் வந்து புஷ்பா தகப்பனார் பெயர் முனியாண்டி பேசுறேன்.
1: சரி புஷ்பா, சொல்லுங்க, யாரு நினைச்சிட்டு இருந்தீங்க, யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: நான் வந்து எனக்காக இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் தனியா ட்ரைவ் பண்ணிட்டு போனா அந்த பாட்டு கண்டிப்பா கேட்பேன். எனக்காக என் செல்ஃபுக்காக இந்த பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: இந்த பாட்டு எந்த பாட்டு?
0: இந்த பாட்டு எந்த பாட்டுன்னா வீசும் காற்றுக்கு.
1: வீசும் காற்றுக்கு, ஆஹா, ஏன் குறிப்பிட்டு இந்த ஒரு பாடல்?
0: அந்த பாட்டு கேட்கிறப்பலாம் எனக்கு மனசுல அப்படியே ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே காமா ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நவடேஸ் நான் ரொம்ப விஷயம் வந்து குத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பெயின் எல்லாம் இருக்குது, அது கேட்டதுக்கு ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷமாயிரும்.
1: நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாடல எங்களால ஒளிபரப்ப முடியும்னா நிச்சயமா அது நாங்க அடுத்ததா ஒளிபரப்புறோம்.
0: இருக்கிறோம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.
1: நன்றி, பாய்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் தாராளமா அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

விறுவிறுப்பான பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்தோம். அஸ்வினி, எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, நாங்க என்ன பண்றது அப்படின்ற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம். 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு சின்ன போட்டி அங்கம் ஒளிபரப்பாக உள்ளது. இந்த போட்டி அங்கத்துல நீங்க சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே பாடல்களை ஒளிபரப்ப நாங்க இந்த பக்கமா ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க. அதனால நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு வருத்தமே பட வேண்டாம். 12 மணிக்கு மேல உங்களுக்காகவே ஒரு சின்ன விளையாட்டு அங்கம், அந்த விளையாட்டு அங்கத்தில் நீங்க பங்கு பெறும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாடலை நாங்க ஒளிபரப்புறோம். பாடலை கேட்கணும், வாழ்த்து சொல்லணும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அஸ்வினி அப்படின்னா 12 மணிக்கு மேல எங்களோட இணைந்திருக்க மறந்துடாதீங்க.

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு செல்லா குட்டி.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ளும்.
1: வணக்கம். மின்னலில்
2: மோட்டரோட புகை சிலது வந்து கொஞ்சம் வாசமா இருக்கும்ல, இந்த புகை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: தாப்பால் இருக்கிற மோட்டர் கடையில தான் நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்களா?
2: எழுதுவீங்களா?
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
5: ஒரு தோசை எடுத்து.
6: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாளாச்சு.
5: மெதுவா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க.
6: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
5: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
6: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
5: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
6: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
5: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
6: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
5: இப்படிக்கு
6: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. காலை நிலவரப்படி நாட்டின் 11 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீபகற்பத்தில் 4 இடங்களும் சரவாக்கில் 7 இடங்களும் என சுற்றுச்சூழல் துறையின் மலேசிய காற்று தர குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றுள் சரவா சமராஹானில் மிக அதிகமாக IPU 183 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலாங்கூர் ஜொஹான் சத்தியாவில் IPU 154 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாளை மலாக்கா அயர்கரு பன்னாட்டு வர்த்தக மாநாட்டு மையத்தில் நடைபெறும் PKR-இன் தேசிய மாநாடு 2500 பேராளர்களையும் 3000 பார்வையாளர்களையும் ஒன்றிணைக்கும். கட்சியின் துணைத் தலைவர் நுருல் இசா அன்வார் காடிலானின் இளைஞர் மகளிர் மாநாடுகளை ஒருசேர தொடக்கி வைப்பதன் வாயிலாக இம்மாநாடு தொடங்கும். சனிக்கிழமை கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இம்மாநாட்டினை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து கொள்கையுரை ஆற்றுவார். இவ்வாண்டு ஜூலை வரையில் 6 வயதுக்கு உட்பட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 17,000 உடற்பேறு குறைந்த சிறார் தங்களை சமூக நல துறையின் கீழ் பதிந்து கொண்டுள்ளனர். அவர்களில் 13,500 பேர் மதியிறுக்கம், ஆட்டிசம், ADHD, டவுன் சின்ட்ரம் உட்பட டிஸ்லெக்சியா குறைபாடுகளில் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளனர். சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கான கல்வி அணுகலை வழங்க நாடு முழுவதும் 11 சிறார் பராமரிப்பு பள்ளிகள் மட்டுமே செயல்படுகின்றன. பிலிப்பீன்ஸின் அல்பேயில் உள்ள மாயூன் எரிமலை நேற்று முன்தினம் 400 மீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியது. எனினும் இதன் எச்சரிக்கை நிலை தொடர்ந்து 2 நிலையிலேயே நீடிக்கிறது. உள்ளூர் நேரப்படி மாலை 6:03 கரும்புகை விண்ணை நோக்கி வருவது கண்டறியப்பட்டதாக அந்நாட்டு எரிமலை நில அதிர்வு நிறுவனம் ஃபிவோல்க்ஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சைக்ளோஸ்போரயாசிஸ் தொற்று பரவல் எண்ணிக்கை 14,000 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் CDC தெரிவித்துள்ளது. இதுவரை 13,895 நேர்வுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த தொற்று பரவல் இருவரின் உயிரை பறித்துள்ளது. விளையாட்டு. கெனடிய மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. நடப்பு வெற்றியாளர் பென் ஷால்டன் தொடர்ந்து 2வது முறையாக அதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி சுற்றில் அவர் சக நாட்டினரான லர்னர் தியனை 6-2, 6-3 என்ற புள்ளிகளில் வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

என்ன போட்டி அங்கம் அப்படின்னு சொல்றோம்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

வாத்தி ரைடு அப்படின்ற விறுவிறுப்பான பாடலை நாம கேட்டிருந்தோம். அடுத்ததாக அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னதாக உங்களுக்காகவே ஒரு பின்னணி இசையை நாங்க எடுத்து வச்சிருக்கோங்க. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்ற சரியான பதிலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களோட பேச ஒரு வாய்ப்பு. பாடலை கேட்க போறீங்க, யாருக்காக வேணும்னாலும் பாடல் கேட்கலாம். அப்ப நான் வாழ்த்து சொல்ல போறேன். 11 மணிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இப்போ நீங்க அழைக்கலாம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது, சரியான பதிலை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நாங்க பாடல ஒளிபரப்ப ரொம்ப தயாரா காத்திருக்கோம்.

இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நீங்க சரியா கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்றத நாங்க பாக்குறோம். இப்போ வாங்க அடுத்ததாக நாம வந்து நிகழ்ச்சியில் பாடலை கேட்க போறோம். எம்எல்ஆர் கார்த்திகேயன் மற்றும் அனிதா.

0: இன்றைக்கு வந்து இளமை உலாசம் அங்கத்தில் பின்னணி இசையை ஒளிபரப்பி உங்களுக்கு இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில இருந்துன்னு சரியான பதில சொல்லிட்டீங்க. தெரியும் அப்படின்னா எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு பாடலை பரிசா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிருந்தோம். மதன் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் மதன், கேட்டீங்களா பின்னணி இசைய?
1: கேட்டேன்.
0: சரி, எந்த திரைப்படம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அது ஆக்சுவலி சிவகார்த்திகேயனோட ரீசன்ட் மூவிஸ். சோ இட்ஸ் மதராசி.
0: மதராசியா? எப்படி, எதை வச்சு சொல்றீங்க எனக்கு புரியல.
1: அதுல அனிருத்தோட அவரோட குரல் அதுல இருந்து வெளியே வந்துச்சு. சோ அது பராக் பராக்னு சொல்றது அந்த படத்துல இருந்து அவரோட.
0: நானும் பார்த்தேன், என்னடா சவாலா எடுத்தோமே, இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாரு மதன் அப்படின்னு. பாராட்டுகள் மதன், உங்களுக்கு சரியான பதில். என்னைய கேட்டிருந்தீங்கன்னா கூட படார்னு எனக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. சரி சொல்லுங்க. அப்படியே அமைதியா மெதுவா பேசுறீங்க. என்ன பாடல் வேணும்னு மெதுவா சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் ஒளிபரப்பிடுவோம்.
1: எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டா இருந்தா ஓகே.
0: சரி, நிச்சயமா அடுத்த பாடலை கேட்கலாம். சரி, ஹாரிஸ் ஜெயராஜுடைய பாடலை வந்து அவர் கேட்டிருந்தாரு. என்னப்பா பின்னணி இசை, நாங்க இப்பதான் கேட்க தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதாங்க அது பின்னணி இசை. அந்த பரக் பரக் வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அடுத்ததாக ஹாரிஸ் ஜெயராஜ் பாடலை நாம கேட்க போறோம். நீங்களும் அழைத்து எந்த பின்னணி இசைன்னு நாங்களும் கண்டுபிடிக்க போறோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு பின்னணி இசைன்னு சிறிது நேரத்துல கேட்கலாம்.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: நம்மை சுற்றி
0: வாழ்க்கை தொழிலை மேம்படுத்துவோம் விழா. படிப்புக்கு பிறகான தொழிலுக்கு வழிகாட்டும் ப்ராஜெக்ட் ஹவுஸ் PLT ஏற்பாட்டில் நாளை மறுநாள் சனிக்கிழமை August 15 NTIS கல்லூரியில் வாழ்க்கை தொழிலை மேம்படுத்துவோம் கண்காட்சி நடைபெற உள்ளது. உயர்கல்வி வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, வேலை சந்தை, வேலை வழங்குவோரின் தேவை என பல தலைப்புகளில் உரைகளும் கலந்துரையாடலும் இடம்பெற உள்ளன. இந்த இலவச நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை பற்றி விளக்குகிறார் விக்ரம்.
2: எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரம். ப்ராஜெக்ட் ஹவுஸ் PLT 15 காலை 10 to 3 வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். MTIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் இஸ்காண்டர் புத்ரி ஜோஹர்ல பில் யோர் கெரியர் தான் இந்த நிகழ்ச்சியோட பேரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு டிப்ளமா இல்ல ஒரு டிகிரி எடுத்துட்டா போதும் எனக்கு வேலை கிடைச்சிடும். ஆனா நிஜ வழக்கில் அது நடக்கிறது இல்ல. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தேவைப்படுறது. ஸோ இதனாலேயே வந்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு இண்டஸ்ட்ரியில இருந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து வர வச்சிருக்கோம். அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள. அதையும் தாண்டி நிறைய மாணவர்கள் வந்துட்டு தப்பான கோர்ஸ் எடுக்கிறனாலையும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தாமதமாவது. சோ இந்த நிகழ்ச்சியை வந்து தாராளமா யார் யார் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இல்ல படிக்க போறாங்களோ இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ வந்து கலந்துக்கலாம். எந்த கட்டணமும் இல்லை, முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நிறைய சீட்ஸ் வேற அவைலபிளா இருக்கு. சோ இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தி மேலும் தெரிந்து கொள்ள நீங்க 1-8-766-7466 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நம்மை சுற்றி
0: வருங்கால தலைமுறைக்கான தர்மா மாநாடு சுகம் சம்ஸ்காரா அமைப்பின் ஏற்பாட்டில் வரும் ஞாயிறு 16 காலை 8:30 தொடங்கி மாலை 5:30 வரை மலாயா பல்கலைக்கழக ஆசிய ஐரோப்பிய கழக அரங்கில் தர்மா நெக்ஸ்ட் மாநாடு நடைபெற உள்ளது. 9 to 19 வரையிலான அடுத்த தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரங்கள் பேசுகின்றனர், பங்கேற்கின்றனர். பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெற அழைக்கப்படுகின்றனர். அர்த்த ஞான அமைப்பின் ஏற்பாட்டில் எல்லையை தாண்டி வர்த்தகம் எனும் இலவச இயங்கலை கருத்தரங்கம் August 17 திங்கட்கிழமை 7:45 நடைபெற உள்ளது. அடுத்த தலைமுறை தொழில் முனைவோர் உருவாக்கம், தொழில்நுட்பம், இலக்கவியல், வலையமைப்பு ஆகியவை குறித்து இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசப்படும். மேல் விவரங்களை தருகிறார் கணேஷ்குமார்.
3: வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ஆன்லைன்ல நடைபெறுது. நாங்க அந்த ஜூம் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுப்போம். அதை வச்சு நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளலாம். இலவச நிகழ்ச்சி தான். ஸ்பீக்கர் வந்து ஒரு திரு சுதாகர் என்ற பிசினஸ் செய்யற ஒரு மேனேஜர். சோ அவரு வந்து இந்தியால தனது பிசினஸ்ல பல பிசினஸ்கள் செய்யறாரு, பல கம்பெனிகள் முதலாளியா இருக்காரு. சோ அவரு வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பிசினஸ் பத்தி சில டிப்ஸும் அந்த எப்படி செய்யற, எப்படி சரியா பிசினஸ் செய்யறது என்ற தகவலும் அவர் சொல்லுவாரு. சோ நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கலந்து கொள்ளலாம். இலவச நிகழ்ச்சி தான், எந்த கட்டணமும் இல்ல. நீங்க வந்து என்னோட போன் நம்பர் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். 0166-79-638 மறுபடியும் சொல்றேன். 0166-79-638 ஓகே. அல்லது நீங்க வந்து இணையம்ல www.arthanyana.org என்ற இணையதளத்துல வந்து நீங்க வந்து அந்த இணையதளத்துல நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணீங்களா, அந்த நிகழ்ச்சியோட போஸ்டரும் அந்த நிகழ்ச்சியோட டீட்டெயில்ஸும் அங்க இருக்கும், அதோட லிங்க்கும் அங்க இருக்கும். சோ அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நேரா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு கூட்டிட்டு போவோம். நீங்க வந்து உங்க பேரு, உங்க இமெயிலு, உங்க போன் நம்பர் போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஜூம் லிங்க் அனுப்பப்படும். திங்கட்கிழமை 7:45 இரவு 7:45 அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து மீட்டிங் குள்ள வந்துருவீங்க.
1: நம்மை சுற்றி
4: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
5: டிப்ளி கோலலும்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலலும்பூர் புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இப்போ பாத்தீங்கன்னா பின்னணி இசையை நீங்கள் கண்டுபிடிக்கும் அங்கம் ஒரே வாய்ப்பு தான் கொடுக்க போறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவை நாம வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நீங்க அந்த பின்னணி இசையை என்ன பின்னணி இசைன்னு கேட்க போறீங்க. முதல்ல கேட்டு வாங்க. அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க சரியா கண்டுபிடிச்சீங்கன்னா நிறைவு பாடலை உங்களுக்காகவே வழங்க போறோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்புறோம். சரியான பதில நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம்.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் பின்னணி இசையை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடலை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். பவானி அடுத்ததான் அழைப்பில் இருக்காங்க. பவானி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா சிறப்பா இருக்கும். சரி, இன்னொரு முறை அந்த பின்னணி இசையை நம்ம கேட்கலாமா?
1: கண்டிப்பா.
0: அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?
1: விக்ரமா,
0: ஒரே இசையமைப்பாளர் தான், ஆனா கூலி திரைப்படத்தில் ஒளிபரப்பான பாடல் அந்த பாடல், அந்த பின்னணி இசை. பாருங்க எப்படி நெருக்கு நெருக்கமா இசை அமைத்து நம்மள குழப்பறாங்கல்ல. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரே இசையமைப்பாளர் அளவுக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு நாங்க பெரிய மனசு பண்ணி கேக்குறோம்.
1: ஒரு சின்ன தாமரை, அது மட்டும்.
0: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததான் பாடலை கேட்கலாம். நன்றி.

இன்றைக்கு நடந்த போட்டி அங்கங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைய பக்கத்துக்கு வந்த உடனே எப்போதுமே ஒரு சோகம் லேசா தட்டோ அச்சோ கிளம்பணுமேன்னு பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு மீண்டும் வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன சொன்ன பேசலாம் அப்படின்ற நம்பிக்கையில இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்ததாக பிரேமா கிருஷ்ணன் உங்களோட பேச ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ நிறைவாக விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் சுவி கொண்டு வரும் பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்க போறோம். 17 மொழிகள்ல காதல் அப்படின்ற வார்த்தையை வந்து இந்த பாடல பதிச்சிருப்பாங்க. அவ்வளவு இனிமையான ஒரு பாடல், கேட்கவே ரசிக்கும்படியா இருக்கும். பாடலை கேட்டு மகிழுங்கள். இப்ப நான் கிளம்புறேன்.

0: மாணவர் பாதுகாப்பு கொள்கை விவரங்களை கல்வி அமைச்சு வெளியிட ஆசிரியர்கள் பொறுமை காக்க வேண்டும். மலேசிய இந்தியர் வேளாண் உருமாற்ற திட்டம் மீதாப் 68 பேர் மானியங்களை பெற்றுள்ளனர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அண்மையில் பல தரப்பினரிடையே கவலையை ஏற்படுத்திய மாணவர் பாதுகாப்பு கொள்கையின் செயலாக்கம் குறித்த விவரங்களை கல்வி அமைச்சு வெளியிடுவதற்கு அவகாசம் அளித்து கல்வியாளர்கள் அமைதி காக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அந்த கொள்கை மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட பள்ளி சமூகத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளும் அனைத்து தரப்பினருக்கும் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஃபட்லினா சீதேக் தெரிவித்துள்ளார். மலேசிய இந்தியர் வேளாண் உருமாற்ற திட்டம் மீதாப் மூலம் 68 பேர் 30,000 ரிங்கிட் வரை வேளாண் உருமாற்ற மானியத்தை வெற்றிகரமாக பெற்றுள்ளனர். மீதாப் இந்திய சமூகத்திற்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியான மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் கீழ் மார்டி கார்ப் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் முன்னெடுப்புகளில் ஒன்றாகும். வேளாண் துறையில் இந்திய சமூகத்தின் பங்கேற்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்திட்டம் அமைந்துள்ளதாக மித்ரா தலைமை இயக்குநர் ரவீந்திரன் நாயர் தெரிவித்தார். நாளை மலாக்கா ஐர்கரோ பன்னாட்டு வர்த்தக மாநாட்டு மையத்தில் நடைபெறும் பிகேஆரின் தேசிய மாநாடு 2,500 பேராளர்களையும் 3,000 பார்வையாளர்களையும் ஒன்றிணைக்கும். கட்சியின் துணைத் தலைவர் நுருல் இசா அன்வார் கடிலானின் இளைஞர் மகளிர் மாநாடுகளை ஒருசேர தொடக்கி வைப்பதன் வாயிலாக இம்மாநாடு தொடங்கும். சனிக்கிழமை கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இம்மாநாட்டினை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து கொள்கையுரை ஆற்றுவார். அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி அமெரிக்க, சீன, ஜப்பான், ஆஸ்திரேலிய நாடுகளின் பேராளர்களும் மாநாட்டில் கலந்து கொள்வர். காலை நிலவரப்படி நாட்டின் 11 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீபகற்பத்தில் 4 இடங்களும் சரவாக்கில் 7 இடங்களும் என சுற்றுச்சூழல் துறையின் மலேசிய காற்றுதர குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றுள் சரவா சமரஹானில் மிக அதிகமாக IPU 183 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலாங்கூர் ஜொஹான்சத்தியாவில் IPU 154 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளை நாடு முழுவதும் உள்ள 68 காற்றுதர கண்காணிப்பு நிலையங்களின் அடிப்படையில் IPU தரவு ஒவ்வொரு மணி நேரமும் வெளியிடப்படுகிறது. இவ்வேளை சரவா சரியானில் காற்றுதர குறியீடு 182 என மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள 107 பள்ளிகள் தொடர்ந்து நாளை வரை மூடப்பட்டிருக்கும் என்று மாநில கல்வி இயக்குநர் ஒமார் மாஹ்லி தெரிவித்துள்ளார். குறிப்பாக அம்மாவட்டத்தில் உள்ள உறைவிட பள்ளிகள் தொடர்பாக ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் மீது சுமையை ஏற்படுத்தாத வகையிலான முடிவுகளை எடுக்குமாறு பள்ளி முதல்வர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக ஒமர் மஹ்லி கூறினார். முன்னதாக நேற்று சரியானில் காற்றுதர குறியீடு 200 கடந்ததைத் தொடர்ந்து அங்குள்ள 107 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. சபா தீயணைப்பு மீட்புத்துறை JBPM சிறிய அளவிலான நடவடிக்கைகளுக்கான 15 வாகனங்களை பெற்றுள்ளது. இது குறிப்பாக உட்புற பகுதிகளில் தீயணைப்பு மீட்பு நடவடிக்கைகளின் போது குறுகிய நேரத்தில் எதிர்வினையாற்றும் திறனை வலுப்படுத்தும் என JBPM துணை இயக்குநர் லிசால்மான் அபு கூறினார். நாடு முழுவதும் 30.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 200 வாகனங்களில் இந்த 15 வாகனங்களும் அடங்கும். இந்நிலையில் வாகனத்தின் உட்புற வடிவமைப்பு முழுமையாக உள்ளவேளை வழக்கமான தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும் இவ்வாகனங்களின் வழி பயணிக்கலாம் என லிசால்மான் அபு நம்பிக்கை தெரிவித்தார். நகரிசம்பிலான் பாட்டிக்சனில் உள்ள துப்பாக்கி சுடும் பயிற்சி தளத்தில் நண்பரால் சுடப்பட்டதில் ராணுவ வீரர் முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 2:15 நிகழ்ந்ததாக மாநில காவல்துறை துணைத் தலைவர் SAC முகமது நஷாருடின் முகமது ஷாரீப் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நபர் தற்போது துவான்கு ஜாஃபார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் கூறினர். அந்த சம்பவத்தை தொடர்ந்து ராணுவத்தைச் சேர்ந்த மற்றொரு ஆடவர் விசாரணைக்கு உதவுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலையில் குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் 4 கடத்தல் நடவடிக்கைகளை அரசு மலேசிய சுங்கத்துறை முறியடித்துள்ளது. இது 1.53 மில்லியன் ரிங்கிட் சிகரெட் துண்டுகள், 60.47 கிலோகிராம் கஞ்சா வகை போதைப் பொருள்கள் அடங்கும். இது சுங்க பிற வரிகள் என 6.17 மில்லியன் ரிங்கெட்டை உட்படுத்தியது. இதில் இரு வழக்குகள் KLIAவின் சுதந்திர வர்த்தக தளத்திலும் மற்ற இரு வழக்குகள் KLIA ஒன்றின் பன்னாட்டு வருகையாளர் முனையத்தின் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அலுவலகத்தில் விடப்பட்டிருந்த 2 பயணப் பைகளில் வாயிலாக கண்டெடுக்கப்பட்டதாக LTAKL தலைமை இயக்குநர் அஸ்பைலா அக்யா துவா குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: பிலிப்பீன்ஸ் அல்பேயில் உள்ள மாயோன் எரிமலை 400 மீட்டர் உயரத்திற்கு கரும்புகையை கக்கியது. எனினும் இதன் எச்சரிக்கை நிலை தொடர்ந்து 2 நிலையிலேயே நீடிக்கிறது. கடந்த திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி மாலை 6:03 மணிக்கு இந்த கரும்புகை கண்டறியப்பட்டதாக அந்நாட்டு எரிமலை நில அதிர்வு நிறுவனம் ஃபிவோல்க்ஸ் தெரிவித்துள்ளது. இவ்வேளை இம்மாதம் 5 அந்த எரிமலையின் எச்சரிக்கை நிலை 3 நிலையிலிருந்து 2 நிலைக்கு குறைக்கப்பட்டது. எனினும் அந்த எரிமலையை சுற்றி பொதுமக்கள் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. குடியேற்ற சட்டங்களை மீறி 1000 மேற்பட்ட போலி திருமணங்களை ஏற்பாடு செய்த குற்ற செயல்களில் தொடர்புடைய 11 பேர் மீது அமெரிக்க நீதித்துறை விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இந்த திட்டமிட்ட மோசடி நாட்டின் சட்டங்களை வேண்டுமென்றே அவமதிக்கும் செயல் என சட்டத்துறை தலைவர் டாட் பிளான்ச் விவரித்துள்ளார். அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் இத்தகைய நடவடிக்கைகளில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவில் சைக்ளோஸ்போரியாசிஸ் தொற்று பரவல் எண்ணிக்கை 14,000 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் CDC தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் இதுவரை 13,895 உறுதி செய்யப்பட்ட நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக CDC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த தொற்று பரவலால் 2 உயிரிழந்தனர். அதேவேளை 740 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. சைக்ளோஸ்போரா என்ற நுண்ணிய ஒட்டுண்ணியால் ஏற்படும் இத்தொற்று பழங்கள், காய்கறிகள் அல்லது நீர் மூலம் பரவுகிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவை அடைய முயன்றபோது உயிரிழந்த புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளதாக பன்னாட்டு இடப்பெயர்வு அமைப்பு IOM தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் வழித்தடத்தில் புலம்பெயர்ந்தோரின் உயிரிழப்புகள் 2 அதிகமாகவும் கிழக்கு மத்திய தரைக்கடல் வழித்தடத்தில் 3 அதிகரித்துள்ளன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1065 பேராக பதிவாகியுள்ளது. மேலும் மேற்காப்பிரிக்க அட்லாண்டிக் வழித்தடம் வழியாக ஸ்பெயினுக்கு சென்றடைந்தவர்களின் எண்ணிக்கை 78 சரிவு கண்டு 1276 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக IOM அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு, கெனடிய மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. நடப்பு வெற்றியாளர் பென் ஷால்டன் தொடர்ந்து 2 முறையாக அதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அரையிறுதி சுற்றில் அவர் சக நாட்டினரான லேர்னர் தியானை 6-2, 6-3 என்ற புள்ளிகளில் வென்றார். மாணவர் பாதுகாப்பு கொள்கை விவரங்களை கல்வி அமைச்சு வெளியிட ஆசிரியர்கள் பொறுமை காக்க வேண்டும். மலேசிய இந்தியர் வேளாண் உருமாற்ற திட்டம் மீதப், 68 பேர் மானியங்களை பெற்றுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பவளமல்லி விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். இன்றைய நாள் நம் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும். வியாழக்கிழமைகளில் கற்பனை கலந்த கேள்வியை கேட்போம் அல்லவா? அக நேரத்தை பின்னோக்கி அல்லது முன்னோக்கி நகர்த்தும் டைம் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கைவசம் கிடைத்தால் நீங்கள் கடந்த காலத்திற்கு சென்று எதை மாற்ற விரும்புவீங்க அல்லது எதிர்காலத்திற்கு சென்று எதை பார்க்க விரும்புவீங்க? சில வித்தியாசமான பதில்கள்லாம் நீங்க சொல்வீங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்கின்றோம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய் என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களாம் இளமையா இருந்த அந்த காலகட்டத்தை நேரில் பார்த்து அவர்களோடு வந்து ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது நடக்குமா நடக்காது, இருந்தால் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பதில்கள், கடந்த காலத்துக்கு போவீங்களா இல்ல எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க, உங்ககிட்ட ஒரு டைம் மிஷின் கிடைத்தால அழைக்கலாம். சொல்லிய 3228255733 அல்லது சொல்லிய 3228247 இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: நலத்திற்கு லிஷ் தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: மோட்டரோட புகை சிலது வந்து கொஞ்சம் வாசமா இருக்கும்ல, இந்த புகை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: காப்பால் இருக்கிற மோட்டர் கடையில தான் நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்களா?
1: எழுதுவீங்களா?
2: நன்றி.
0: வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வியாழக்கிழமையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கற்பனை கலந்த கேள்வியாக தானே இருக்கும். ஆக இன்று வந்து உங்க கையில கைவசம் பாத்தீங்கன்னா டைம் மிஷின் கிடைக்கின்றது. கடந்த காலத்துக்கு போவீங்களா இல்ல எதிர்காலத்தை பார்க்க ஆசைப்படுவீங்களா சொல்லி கேட்டு இருந்தோம். ஜெயந்தி அழைச்சிருக்காங்க ஷாலாம்ல இருந்து. என்ன செய்ய ஆசைப்படுவீங்க சொல்லுங்க ஜெயந்தி.
1: டைம் மிஷின் என் கையில கிடைச்சிச்சுன்னா எங்க அப்பாவும் எங்க மாமாவும் இந்த டைம்க்கு என் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அப்பா வந்து 25 வருஷம் மேலாச்சு. அந்த காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்கள வந்து வசதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப எங்க கிட்ட இருக்கு. அந்த டைம்க்கு திரும்ப போனா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அதாவது அப்பாவோடு அந்த 25 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ஜெயந்தி.
1: ரொம்ப அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும் அந்த டைமுக்கு அப்படின்னு.
0: சரி சரி, ஜெயந்தியோட ஆசை இது. சரி நன்றி. இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்த நேயர் பிரிக்வின்ஸ்ல இருந்து ஹரி அழைச்சிருக்கிறாரு. ஹரி சொல்லுங்க, ஹரி நீங்க எப்படி உங்க கையில வந்து டைம் மிஷின் கிடைச்சா கடந்த காலத்துக்கு போவீங்களா அல்லது எதிர்காலத்தை பார்க்க ஆசைப்படுவீங்களா?
2: எதிர்காலத்தை பார்க்க தான் ஆசைப்படுவோம்.
0: எதிர்காலத்தை பார்க்க ஆசைப்படுவீங்க, ஏன் எப்படி இருக்கணும் எதிர்பார்க்கறீங்க?
2: தெரியல, ஒரு பக்கம் ஏஐயோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கு, ஒரு பக்கம் நேச்சர் ரொம்ப இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. இருப்பாங்களா இல்ல ஏஐ தான் இருக்குமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓ அப்படி வேற யோசிக்கிறீங்களா? சரி சரி, நன்றி ஹரி.
2: நன்றி.

0: மடானி உங்களுக்காக.
1: அறுபது வயதான மலேசியர்களுக்கு அரசு வழங்கும் அன்பளிப்புகள். கடப்பிதழை புதுப்பிக்க 100 ரிங்கிட் மட்டுமே. எல்ஆர்டி எம்ஆர்டி மோனோரயில் பயணங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. கம்யூட்டர் இடிஎஸ் இல் பயணம் செய்தாலும் 50 விழுக்காடு கட்டணம் மட்டுமே.
0: மடானி உங்களுக்காக.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் இசையும் இசையும் தொகுப்பில் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். கற்பனை கலந்த கேள்விதான் வியாழக்கிழமையில நம்ம வந்து கேட்போம். ஆக இன்று வந்து உங்கள் வசம் டைம் மிஷின் வந்து கிடைக்கின்றது. கடந்த காலத்திற்கு போவீங்களா அல்லது எதிர்காலத்தை பார்க்க ஆசைப்படுவீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கோம். சத்யாவான்ல இருந்து வேணுகோபால் அழைச்சிருக்காங்க, சொல்லுங்க ஐயா.
1: நீங்க
0: எப்படி இருப்பீங்க அப்படி சொல்லி அதை பார்க்க ஆசைப்படுவீங்க?
1: கண்டிப்பா நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்க போது நம்மளோட வருமானம் நம்ம கூட இருக்கிற உலகம் எதை சார்ந்து இருக்க போது
0: அப்படின்னு அதை பார்க்க ஆசைப்படுவீங்க. அங்க நீங்க டைம் மிஷின் கிடைச்சா எதிர்காலத்தை பார்க்க ஆசைப்படுவீங்க வேணுகோபால்.
1: கண்டிப்பா.
0: சரி, நன்றி.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

ஹிப்ஹாப் தமிழா வருண் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். நேரம் பிற்பகல் மணி 1:48. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரை தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். போட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கின்றது. புகைப்பட கலைஞரான அஷ்ராப் யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒரு தங்க மரத்தை தேடி காட்டு பகுதியில் பயணிக்க முடிவு செய்கின்றார். அவரோடு சேர்ந்து காட்டுப்பாதையை வழிகாட்ட ஒருவரை உடன் வர ஏற்பாடும் செய்திருக்கின்றார். ஆனால் அவர் வர தாமதமான சூழலில் காட்டிற்குள் இறங்கி அஷ்ரப் வழி தெரியாமல் திசை மாறி சென்று விடுகின்றார். அந்த காட்டில் வனவிலங்குகள், அவ்வப்போது கேட்கும் வினோத குரல் என பல உயிருக்கு ஆபத்தான சூழல்களை அவர் வந்து கடந்து போகின்றார். காட்டில் பயணிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்கொள்ளக்கூடிய சூழல் கஷ்டமாக இருக்கின்றது. அங்கு வேற இருவர் வந்து அவரை கொலை செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஆக அதற்கு பிறகு என்ன நடந்தது, அந்த தங்க மரத்தை அவர் பார்த்தாரா இல்லையா என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாக அமைந்திருக்கின்றது. படத்தை இயக்கியும் அவரே நடித்திருக்கின்றார் அஷ்ராப். ஆக வாய்ப்பு கிடைத்தால் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரதீப் குமார் ஸ்ரேயா கோஷல் குரலில் இனிய பாடல்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பினாங்கு பன்னாட்டு செயலணியியல் வான்பூங்கா பிலா நாட்டின் வடக்கு பகுதியில் விமான சரக்கு வசதிகள் மற்றும் கொள்ளளவை பெருமளவில் அதிகரிக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலோ கூறினார். தற்போது செயல்பாட்டில் உள்ள பினாங்கு வான் சரக்கு முனையத்தின் விரிவாக்கமான அத்திட்டம் வான் செயலணியியல் மையமாக வட்டாரத்தின் பங்கினை வலுப்படுத்தும் என்றார் அவர். இதனிடையே சாலை பாதுகாப்பு குறித்த உயிர் சித்திர தயாரிப்பு தொகுப்பினை உருவாக்க சாலை போக்குவரத்துத்துறை JPJ உள்நாட்டு உயிர் சித்திர படப்பிடிப்பகம் மோன்ஸ்டா ஸ்டுடியோஸுடன் ஒத்துழைக்க உள்ளது. குறிப்பாக சிறாரிடையே அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இம்முனைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என ஆந்தனிலோ கூறினார். இவ்வாண்டு ஜூன் மாதத்தில் நாட்டின் இயற்கை ரப்பர் உற்பத்தி 31.5% அதிகரித்து 26,553 டன்னாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டாசம் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதத்தில் அவ்வெண்ணிக்கை 20,198 டன்னாக இருந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை கடா லங்காவியில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் கடா குடிநுழைவுத்துறை நடத்திய ஓப்ஸ் சாப்பு சோதனையில் 104 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனையில் அதன் 15 அதிகாரிகள் ஈடுபட்டதாக அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 91 வங்காளதேசிகள், 13 இந்தோனேசியர்கள் உட்பட 104 வெளிநாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோமஸ் நீரிணை மீது முழு அதிகாரத்தையும் அமெரிக்கா கொண்டுள்ளது என அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அந்த வியூக நீரிணையில் அமெரிக்க படையினர் தொடர்ந்து நிறுத்தப்படுவர் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள கடற்படை முற்றுகையை அவர் எக்குச்சுவர் என்று வர்ணித்தார். இதற்கு எதிராக ஈரான் எதுவும் செய்ய இயலாது என அவர் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விளையாட்டு. கனடிய மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. உலகின் முன்னாள் முதல்நிலை விளையாட்டாளர் இகா ஸ்வியாடெக் அதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் யுக்ரைனைச் சேர்ந்த அலினா ஸ்விட்டோலினாவை 6-3, 1-6, 6-3 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டார். அடுத்த சுற்றில் அவர் அமெரிக்க விளையாட்டாளர் கோகோ காஃப் அல்லது ஆஸ்திரேலிய பொது டென்னிஸ் போட்டி வெற்றியாளர் அலினா ரிபாக்கினாவை எதிர்கொள்வார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனி பிற்பகல் 3 மணி வரை பழைய பாடல்களை நாம் ரசிக்க போகின்றோம். இந்த பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து லூப் மோட் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல்கள். ஒரு சில பாடல்கள் பாத்தீங்கன்னா, எத்தனை முறை கேட்டாலுமே சலிக்கவே சலிக்காதுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரியான பாடல் எல்லாம் நீங்க அழைத்து கேட்கலாம். இப்பொழுது தொடங்கி நீங்கள் அழைக்க தொடங்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8 காதல் படுத்தும் பாடு, அந்த திரையில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக.

0: இப்போல இருந்து ஆனந்தி அழைச்சிருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கம்மா, நலமா இருக்கேன்.
0: சரி சொல்லுங்க, எந்த ஒரு பாடல எத்தனை முறை கேட்டாலுமே எனக்கு சலிக்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்னா என்ன பாடல்?
1: அப்படி ஒரு பாடல் வந்து, நீராடும் கண்கள் இங்கே வெந்நீர் ஆடை திரையில உள்ள பாடல், ஜெயலலிதா அம்மாவுக்காக வந்த பாடல் அது. அது எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு சலிக்காது, ரொம்ப பிடிச்ச பாடல் அது, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே கூட நான் கேட்டிருக்கேன், இருந்தாலும் திரும்ப அந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப கேட்கணும்னு தோணுது.
0: ஆனந்தி அம்மாவுக்கு வந்து இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். நான் நினைச்சேன் இந்த பாட்டு பாடவா, ரோஜா மலரை, இந்த மாதிரி பாடல் சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா வெந்நீர் ஆடையில இடம்பெற்ற பாடல் தான் கேட்டிருக்கீங்க.
1: அதே சுசிலா அம்மாவோட பாட்டு, அந்த அவங்களோட பாட்டு எல்லாமே சிறப்பா இருக்கும். ஆனா இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க மனசுக்கு பிடிச்சமான அந்த பாடலை அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: நன்றி அம்மா.

மின்னல்ல வந்து 26 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அம்பாங்கிலிருந்து ரமணி அழைச்சிருக்கிறாங்க. அப்படி பாடல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ரோஜா மலரை ராஜகுமாரி வீர திருமகன் படத்தில் உள்ள பாட்டு வேணுங்க.
0: இந்த பாடல் தான் திரும்ப திரும்ப நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல் அப்படின்றீங்களா?
1: ஆமா, அந்த ரொம்ப ஞாபகம் எல்லாம் நீட்டுற பாட்டு இந்த பாட்டு தான். என்ன கணவர் வந்து மொதல் மத என்னை விரும்பும் போது இந்த பாட்டு தான் எழுதி அனுப்புனாங்க.
0: அப்படியா, முதல் காதல் கடிதத்துல எழுதின அந்த பாடல் தான் உங்களுக்கு வந்து இன்ன வரைக்குமே கேட்கணும்னு தோணுது?
1: ஆமாங்க.
0: சரி, எங்க அந்த பாடலை பாடி காமிங்க பாப்போம்.

0: அழகிய ராணின் வரும்போது அவங்க வீட்டுல எல்லாருமே என்ன ராணின் தான் கூப்பிடுவாங்க. கணவர் காலமா இப்ப ஒரு 11 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த பாட்டு வந்தா அவங்க அக்கா எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட, சந்திரன் உனக்கு பாடின பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி, அந்த நினைவுகள் எல்லாம் அழகாக்குறதுக்காக உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்மா.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம் பிரேமா, ரொம்ப வணக்கம். இப்ப இந்த என்ன பறவை பாட்டு போடுங்களே, எனக்கு அதான் கேட்கலாம் நெஞ்சு. நீங்க போட்டுட்டீங்க
1: கார்த்திகை தீபம் திரைப்படல் நான் ஒளிபரப்பு செஞ்சுட்டுனா.
0: ஆமாங்க, ஏன்னா அந்த காலத்துல காதலிக்கும் பொழுதே அவர் கூப்பிடுவாரா மாட்டாரா அப்படின்னு அவர் பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஏக்க பாடல்.
1: அப்படியா? அந்த ஏக்கத்தோட அந்த பாடலை கேட்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா பரவாயில்ல, நான் ஒளிபரப்பு செய்யறேன், உங்களுக்கு வேற ஒரு பாடல வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன பாடல் கேட்பீங்க?
0: எனக்கு வந்து இந்த செந்தமிழ் தேன் உடையல் போடுங்களா, அதான் எங்க பேரும்.
1: செந்தமிழுக்கு செந்தமிழ் பாட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: சரி, நிச்சயமா ஒளிபரப்பு செய்கின்றோம்.
0: சாப்பிட்டீங்களா? இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேங்க.
1: ரொம்ப தாமதமா சமைச்சிட்டு இருக்கீங்க.
0: தாமதமா பசியா இருந்தோம், அதான்.
1: அதனால என்ன சமையல் நடந்துகிட்டு இருக்கு?
0: இப்ப கொஞ்சம் ஒரு சாடின் கறி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பாட்டு வந்தோட என்னால இருப்பு கொள்ள முடியல, ஏன்னா ஒரு காலத்துல ரொம்ப ஃபேவரட்டான சாங்
1: என்னோட. ஓ சரி சரி, உங்களுக்கு பிடித்த பாடல அடுத்து நான் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
0: ரொம்ப நன்றி.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மனம் மகிழும் பாடல்கள் இசை மிசையும் தொகுப்பில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பத்தங்கூர் ஜுந்தாயிலிருந்து அந்தனி தாசன் அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரு பாடலை கேட்கணும், என்ன பாடலை கேட்ப ஆசைப்படுவீங்க?
1: எனக்கு திரும்ப திரும்ப கேட்கிற பாடல் சொல்லும் போது, படைக்கோட்டி திரையில இருந்து நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, அந்த பாடல் வந்து எத்தனை முறை கேட்டாலும் சொல்லி கேட்கலாம்.
0: சரி, இந்த யூகம் வந்து சரியா இருக்கான்னு பாருங்க. இந்த பாடல் உங்க மனைவிக்காக நீங்க வந்து நிச்சயமா பாடி காமிச்சிருப்பீங்க, அப்படியா?
1: இல்ல, முதல்ல பாடிச்சிருக்கோம், ஆனா இப்ப இல்ல, வயசாச்சு நம்மளுக்கு எல்லாம். இப்போ
0: ஏன் வயசான என்ன, மனைவி தானே அவங்க, அவங்க கூட பாடி காமிங்க, எவ்வளவு மகிழ்ச்சி ஆவாங்க தெரியுமா நீங்க
1: பாடினீங்கன்னா?
0: ஆமா, இப்ப பாடி காமிங்க அந்த பாடல் கொஞ்சம்.
1: நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, அந்த பாடல் தான். எங்கேயாரும் சரோஜையும் படிப்பாங்க, ஈஸ்வரன் கலந்து பாடல அந்த படத்துல ரொம்ப அருமையா இருக்கும். மீனவருக்கு வேஷத்துல வந்து பாடுவாங்க அந்த பாட்டு, கடல் ஓரத்துல பாக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும்.
0: அந்த காட்சி அமைப்பு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: உண்மையிலேயே
0: மனைவி பேர் என்ன?
1: மனைவி பேர் வந்து பாத்திமா.
0: பாத்திமா, சரியாக பாத்திமாவுக்காகவும் இந்த பாடல் வந்து நாங்க சமர்ப்பணம் செய்யறோம். இருவரும் சேர்ந்து பாடல் அரசிங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: மின்னலா?
1: மின்னல் தான். யாருது?
0: நாங்க பத்தபா ஜோஹர்ல இருந்து பேசுறேன். தேவி.
1: தேவி எப்படி இருக்கீங்க?
0: அம்மா எப்பவும் கிடைக்காது, இன்னைக்கு கிடைச்சிருக்குமா?
1: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து இந்த சிங்கார தேருக்கு சேல கட்டி சின்ன சின்ன இடையில பூவ கட்டி தெரு தெருவா அதை நடக்க விட்டார் இந்த சின்ன சீரு மனசுகள் என்னவாகும். அந்த பாட்டு போட்டு விடுங்கம்மா.
1: சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டா?
0: ஆமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா, எனக்கு ரொம்ப ஆசை இதுல கேக்க. அந்த பாட்டு போட்டு விடுங்கம்மா. ரொம்ப நன்றி அம்மா. நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன்.
1: சொல்லுங்க
0: மா. மனசு

0: உள்ள கவலை துன்பம் எது இருந்தாலும் எல்லாம் இந்த மின்னலை கேட்டு கேட்டு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்களுக்கு எல்லாம் ஆறுதல் ஆறுதல் சொல்றீங்க நீங்க.
1: ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்ததான் பாடல் எல்லாம் ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம்.
0: சரி
1: சரி நன்றி.
0: சரிங்கம்மா.
1: ரொம்ப வெகுளியா பேசுறீங்க நீங்க. உங்க குரல் கேட்கும் போது
0: அம்மா நான் எல்லாத்துக்கிட்டயுமே நல்லா பேசுவேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. என் கூட்டாளி ஒருத்தவங்க இருக்காங்க காப்பாருல, ஒரு பாட்டு கேட்பாங்க. சரி நான் அவங்களுக்கு இன்னொரு நாள் சொல்றேம்மா, லேட் ஆகுது.
1: சரி சரி. அப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் சிங்கார தேருக்கு, அந்த பாடலே நம்ம ஒளிபரப்பு செய்யலாம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி. குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது தேவி அம்மா சிரிக்கும் போது எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த மாதிரி அவங்க கேட்ட பாடலை அடுத்து நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றைய இசையம் இசையம் நிகழ்ச்சியின் பழைய பாடல்களின் விருப்ப பாடலை விரும்பி கேட்கின்றார் பினாங்கை சேர்ந்த கிருஷ்ணம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும்?
1: வணக்கம் பிரேமா. வணக்கம், ரொம்ப சந்தோஷம் வாங்கி கிடைச்சதுல. எனக்கு பிடிச்ச பாடல் வந்து காற்றில் மரம் உறங்கும் கிடைக்கும் அந்த பாடல்.
0: சரி, ஜமுனாராணி பாடிய பாடலை தான் திரும்ப திரும்ப கேட்க பிடிக்கும்னு சொல்லி இருக்கீங்க கிருஷ்ணம்மா. உங்களுக்கான பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி
1: நன்றி பிரேமா. நன்றி நன்றி.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 556,285 கிலோமீட்டரை உட்படுத்திய நாட்டின் மொத்த பரப்பளவின் பாதுகாப்பை உறுதி செய்ய மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் முதன்முறையாக மீடியம் லிப்ட் AW189 ரக 4 உலங்கூர்திகளை பெற்றுள்ளது. நாட்டின் நீரிணை பகுதிகளில் எல்லை கடந்த குற்றச்செயல்களை களைய இந்த அதிநவீன சொத்துக்கள் மிக அவசியம் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசிட்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போது நாட்டை சூழ்ந்துள்ள புகை மூட்டம் அடுத்து வரும் 3 அல்லது 5 நாள்களுக்கு எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என மலேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சில இடங்களில் மழை பெய்தாலும் அது புகை மூட்ட அளவை குறைக்கும் தன்மையை கொண்டிருக்காது என மெட்மலேசியா குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே பினாங்கில் காற்றுத்தர குறியீடு IPU உயர்வு கண்டால் பள்ளிகள் உட்பட வெளி நடவடிக்கைகளை தற்காலிகமாக ஒத்திவைக்க மாநில அரசாங்கம் முடிவெடுக்கும் என முதலமைச்சர் சாக்கன்யூ தெரிவித்துள்ளார். OAB ரத்த கையிருப்பு தற்போது மிக மோசமான நிலையில் குறைந்துள்ளதால் அதன் தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலை கையாள OAB வகை இரத்த கொடையாளர்கள் உடனடியாக இரத்த தான செய்யும் முன்வரும்படி ஜொஹூர் சுல்தானா அமினா மருத்துவமனையின் இரத்த ஏற்ற மருத்துவத்துறை வலியுறுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முதல் முறையாக கிழக்கில் உள்ள கியூரில் தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த பகுதி மீது உரிமை கோரும் ஜப்பானின் கோபத்தை இது தூண்டியுள்ளது. ஜப்பானில் வட பிரதேசங்கள் என அறியப்படும் அந்த தீவை 1945 சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து அந்த தீவு தொடர்பில் ரஷ்யா ஜப்பான் உறவில் நெடுங்காலமாக சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் மரண தண்டனைக்கு எதிராக பிரான்ஸ், பிரிட்டன், கனடா உள்ளிட்ட 30க்கும் அதிகமான நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மனித உரிமையை தாங்கி பிடிக்கும் தனிநபர்களை தண்டிப்பதற்காக மரண தண்டனையை செயல்படுத்துவதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என அவை கூறியுள்ளன. நிறைவாக விளையாட்டு. நாட்டின் மகளிர் பேஸ்பால் அணியினர் உலகளவிலான தங்களது நிலையை வலுப்படுத்துவதில் முனைப்பு காட்டியுள்ளதாக மலேசிய பேஸ்பால் சங்க தலைவர் சசாலி ஹுசைன் தெரிவித்துள்ளார். உலக தரவரிசையில் மலேசியா தற்போது 21 நிலையில் உள்ளது. 10 வயது முதலே அணியை தயார்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்பு குரியர்களுக்கு இன்று பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கலாம், அவர்களுக்கு நீங்கள் அங்கு வாழ்த்து சொல்லலாம். சரியா? சரி, இப்பொழுது உங்களுக்காக நினைத்தாலே இனிக்கும் அந்த திரையில் இடம்பெற்ற பாடல்.

0: ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.

மெர்வின் தத்தின்ஸ்ரீ ஷைலா நாயர் பாடியவர் ஒரு பண பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்து இருக்கின்றோம். அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மினல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இன்று பாத்தீங்கன்னா பிரியா தர்ஷினி அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். ஆக உற்றார் உறவினர்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வாங்க மினல் எஃப்எம் டிக்டாக் பக்கம். நேரலையா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அங்க வந்து யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ அவங்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் பதிவு செய்யலாம். சரி, இப்பொழுது கார்த்திக் விஜய் யேசுதாஸ் கொண்டு வரும் பாடல்.

விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்மா வாங்க, அங்கிருந்து வாழ்த்து சொல்லலாம் சொல்லுங்க. சுப்பிரமணியம் ஜோஹர் பாரிலிருந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே வாழ்த்து வந்து தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கலாதேவி செல்வமணிக்கு இன்று பிறந்த நாளாக அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நர்மதா வந்து சாலிருந்து ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோருக்குமே. தியா வந்து சொல்லியிருக்காங்க, பத்துப்பாகாட்ல வந்து ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்துல திருவிழா அங்க நடைபெற இருக்கின்றதா, ஆக எல்லோரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பதிவு செய்திருக்காங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா ஜோஹர் லாபிஸ் எஸ்டேட்டா தோட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே டிவிஷன் 2 அருள்மிகு ஸ்ரீ மகா கரு மாரியம்மன் ஆலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாத திருவிழா நடைபெற இருக்கின்றதாம். ஆக முன்னாள் நண்பர்கள்லாம் அங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவக்குமார் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். இது போன்ற உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்தெல்லாம் சொல்ல நினச்சிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி வந்து இன்று பிறந்த நாளாம், சரவண பகா அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் வந்து வாழ்த்தெல்லாம் சொல்ல நினச்சிங்கன்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க.

அலபிரஜு குரலில் அஞ்சனா அஞ்சனா. அப்ப அஞ்சனா என்ற பெயர் கொண்டவங்க இருந்தா உங்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். இன்று உங்களுக்கு பிறந்தநாள் இருந்தாலும் பிறந்தநாள் வாழ்த்துன்னு அவங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மினல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா அங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்தலாம் வந்து நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கிங் ருஹியா அவர் வந்து காஜாங்கில் இருக்கக்கூடிய திலகாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பீட்டர் என்பவருக்கு இன்று பிறந்தநாளும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ரகுநாத் என்ற ஜெகா அவர் வந்து கலிபோர்னியாவில் இருக்கிறாங்க. மலேசியாவில் இருந்து அத்தை மற்றும் உற்றார் உறவினர்கள் வாழ்த்து சொல்வதாக பதிவு செய்திருக்கிறாங்க. அப்பா மனோகரனுக்கு இன்று பிறந்தநாளாம். ஆக பிள்ளை வந்து வினோ வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 ஷர்வின் சிவமணிக்கு வந்து பிறந்தநாளாம். பேரனுக்கு தாத்தா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. வீரணேஸ் அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாடுகின்றார். அப்பா வீரவேல் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோகனா வந்து சொல்லியிருக்காங்க. பத்துகாஜா மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழாவாம் நாளை. ஆக அதுவும் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு சின்ன நம்மை சுற்றியை இங்கே நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆக இன்று வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லணுமே சரியா. உங்களுடைய அன்புக்குரியவர்களை பார்க்க முடியல இல்லை டிக்டாக் வழியாக வந்து இங்கே வாழ்த்து சொன்னீங்கன்னா அவங்க வானொலி வழியாக அவங்க பேரெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இப்போ வாங்க உங்களுக்காக விஜய் பிரகாஷ் சுருதி ஹாசன் ஷாலினி பாடிய பாடல்

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் பிற்பகல் மணி 3:34 ஆகிவிட்டது. சரி, மின்னல்ஃபம் டிக்டாக் வழியாக வாழ்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ரத்னா கௌரி. தன்னுடைய தோழிகள் அமுதா கனகவள்ளிக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மகேந்திரா அவருக்கு வந்து நேற்று பிறந்த நாளாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுசீலா சின்னவாங்கிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார் இன்று நம்மளுடைய மின்னல் அறிவிப்பாளர், அவருக்கு வந்து தங்கையா வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, மிக்க நன்றி. சிவம் வந்து தன்னுடைய மனைவி ராஜேஸ்வரிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் தினராசு, தோழர் நீலவாணன் இவங்களுக்கு வந்து செல்வி முனியாண்டி வந்து இருவருக்குமே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. திவ்ய ராஜா பார்த்தீங்கன்னா இன்று 19 பிறநாளை கொண்டாடுகின்றார். மாலதி மணியம் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலேசிய தமிழ் வாசகர் பேரவை தலைவர் திரு மு புஷ்பாகரன் அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துகின்றார்கள். புலன உறவுகள் அப்படின்னு சொல்லி இங்க பதிவு செய்திருக்கின்றார் சிவா. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் இன்று கொண்டாடுகின்றார்கள். பக்ரி வாணியும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இன்று என்னுடைய பிறந்த நாள், பேரனுடைய பிறந்த நாள் வைத்தன், அவரோட பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாட்டி சரோ. இன்னும் இது போன்ற பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. ரெபேக்கா சின்னப்பெண், மலாக்காலிருந்து பிரேம் கிருஷ்ணன் இவங்க இருவருக்கும் வந்து நாளை பிறந்த நாளாம். பிலோமீன் சின்னப்பெண் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று ஆக கடைசி நிமிடங்கள் நான் வந்து நேரலையா பேசிக்கிட்டே அவங்களுடைய பெயர் பட்டியலை படிக்கின்றேன். வேகமாக வந்து டைப் பண்ணி அவங்க பதிவு செய்துட்டு இருக்காங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் மறுபடியும் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற தொடர்களிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வானவர்களையும் சஜிதா செய்ய சொன்ன அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். இறை கட்டளை வருகிறது, உஸ்ஜுது, சஜிதா செய்யுங்கள் என்பதாக. அனைத்து மலாயக்கத்துமார்களும் சஜிதா செய்கிறார்கள். 500 வருடங்களாக அந்த மலாயக்கத்துமார்கள்

பணிதல். இரண்டாவது இறை கட்டளையான உஸ்ஜுது, ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்ற அந்த கேள்வி. இறைவனுக்கு பணிதல் ஒன்று, இறைவன் சொன்னவர்களுக்கு பணிதல் என்பது இரண்டாவது. நாம் சிலருக்கு பணிவோம், ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒருவருக்கு பணிவது நமக்கு சிரமமாக இருக்கும். நம்மிடத்திலே பொறுமை இருந்தால் நாம் சிலருக்கு பணிவோம், ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய நம்மை விட தரத்திலே குறைவாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பணிவது நம்மால் இயலாது. ஆக அல்லாஹுடைய கட்டளையின் காரணமாக மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் நபி அவர்களுக்கு ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்கள் மலாயிக்கத்துமார்கள் சஜிதா செய்கின்றார்கள் என்றால் இறை கட்டளையை எல்லா நிலையிலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதனால்தான். ஆக முதன் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறகு இஸ்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இந்த நான்கு பெரும் வானவர்களும் ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து சஜிதா செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஜிப்ரீலே, உம்மை இன்று முதல் நபிமார்களுக்கு என் செய்தியை எடுத்துச் செல்லக்கூடிய புனித தூதுவராக ஆக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த பணிதலுக்கான வெகுமதியாக அந்த மாபெரும் மகோன்னத பணியை அல்லாஹ் ஒப்படைக்கின்றான். இறை கட்டளையை நாம் மதிக்கும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு அல்லாஹ் நம் வாழ்க்கை எடுத்துச் செல்வான். இறை கட்டளை எல்லா நிலையிலும் நாம் செயல்படுத்தும் பொழுது நம் வாழ்வின் சிறந்த தருணங்களை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுப்பான் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்ததாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களிடத்திலே சொல்கிறான், இன்று முதல் மீகாயிலே, இரணத்தின் ரிஸ்கினுடைய சாவி உம்மிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பு நமக்கு தெரியும். இந்த உலகத்திலே பயிர் செய்வதற்கு ஆதாரமாக இருப்பது, உணவிற்கு ஆதாரமாக இருப்பது நீர். அந்த நீர் ஆதாரத்தினுடைய உயிர் மழை. மழை மேகத்திலிருந்து இறங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மழையின் கட்டுப்பாட்டை அளிக்கின்றான். பூமியிலே பயிர்கள் மலர வேண்டுமென்றால் அந்த மழையின் தேவை இருக்கின்றது. மழையின் பொறுப்பை அல்லாஹ் மீகாயில் அவர்களுக்கு கொடுத்து இந்த முழு மனித சமுதாயத்தினுடைய இரணம் ரிஸ்க், அவர்களுடைய உணவினுடைய பொறுப்பை உம்மிடத்திலே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் அவர்களை பெருமைப்படுத்துகிறான். பிறகு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கான வெகுமதியாக எந்த தகுதியை கொடுத்தான் என்றால், சூர் ஊதக்கூடிய உலக முடிவு நாளிலே சூர் ஊதி அந்த உலக முடிவு நாளின் நிறை உலக அழிவு நாளின் அடையாளத்தை ரப்புல் ஆலமீன் அந்த சூர் ஊதுவதின் மூலமாக ஏற்படுத்துவான். அந்த பொறுப்பை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். பிறகு இஸ்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்ததற்கு பிறகு அவர்களுக்கான அன்பளிப்பு என்ன? இஸ்ரஈலே, நண்பர்களை நண்பர்களோடு சேர்க்கும் பொறுப்பை உம்மிடத்திலே ஒப்படைக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறினான். இஸ்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய இறுதி கட்டத்திலே அவர்களுடைய ரூஹை பறித்து ரூஹுகளினுடைய இடமான ஆலமுல் அர்வாஹிலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஒவ்வொரு மனித ரூஹும் ஆலமே அருவாஹிலிருந்து வந்து குழந்தையின் உடலிலே வந்து சேர்கிறது. அந்த மனிதனின் மரணத்திற்கு பிறகு அந்த ரூஹ் மறுபடியும் ஆலமுல் அருவாஹிலே செல்கிறது. ஆக ஆலமுல் அருவாஹுக்கு திரும்பி அழைத்து செல்லும் பொழுது இந்த ஆலமுல் அருவாஹிலே உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே இவனை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள், இவனை பார்த்து கொண்டிருந்த இவனுடைய பெரியவர்கள், இவனுடைய தாய் தந்தையர்கள், இவர்கள் அனைவரும் அந்த ஆலமுல் அருவாஹிலே காத்திருப்பார்கள். இந்த ரூஹும் அங்கு சென்றதுடன் ரூஹ் இணைந்து நண்பர்கள் இணைந்து ஒரு அழகான காட்சியை ஏற்படுத்துவது, அந்த அழகிய தருணத்தை தரக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை இஸ்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக இந்த நான்கு மலாயிக்கத்துமார்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அந்த கட்டளைக்கு பணிந்த அந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நான்கு வித அன்பளிப்புகளை கொடுக்கின்றான். பிறகு கட்டளையின் பொழுது செயலாற்றாமல் பணியை நிகழ்த்தாமல் ஒதுங்கி நின்ற இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என் ஆணையை மீறி என் கையால் நான் படைத்ததற்கு நீ பணியாமல் இருந்த காரணம் என்ன இப்லீஸே என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். நீ உன்னை மிக பெரியவனாக மதித்து கொண்டாயா? அல்லது நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்படியக்கூடாத உயர்ந்த பதவியில் நீ ஆகிவிட்டேன் என்று நீ நினைத்து கொண்டாயா என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு இபிலீஸ், யா அல்லாஹ், நான் அவரை விட சிறந்தவன், அவரை விட மேலானவன். என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், அவரை மண்ணிலிருந்து படைத்திருக்கின்றாய். மேலும் நான் உன்னை பணிகின்றேன், உன்னை பணியும் நான், வேறொருவருக்கு ஏன் நான் பணிய வேண்டும்? உனக்கு நான் சஜிதா செய்கின்றேன், உனக்கு சஜிதா செய்

0: செய்யக்கூடிய நான் நான் ஏன் மண்ணால் படைக்கப்பட்ட வேறொருவருக்கு சஜிதா செய்ய வேண்டும்? உன்னை தவிர வேறு எவருக்கும் என் தலை ஒருபோதும் பணியாது என்று இருமாப்புடன் அல்லாஹ்விடமே சொல்கின்றான் இந்த இபிலிஸ். சொன்னது யார்? கட்டளை என்ன? கட்டளையிட்டது யார்? அல்லாஹ். அல்லாஹ்விடமே இவன் சொல்கின்றான், உன்னை தவிர வேற யாருக்கு நான் தலை பணிய மாட்டேன். அந்த அல்லாஹ் தான் சொல்றான் ஆதமுக்கு நீ பணிய வேண்டும் என்பதாக. ஆக இவனுடைய சாமார்த்தியமாக பேசக்கூடிய தந்திர பேச்சை கேட்டு அல்லாஹ் கோபப்படுகின்றான். இறைவன் வெகுண்டு, நீ இங்கிருந்து இழிந்து விடு. இங்கிருந்து கொண்டு நீ பெருமையுற உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்கிருந்து நீ வெளியேறிவிடு. நிச்சயமாக நீ தாழ்வுற்றவன், நீ தாழ்ந்தவன் என்பதாக அல்லாஹ் கோபப்பட்டு இபிலீஸை அந்த இடத்திலிருந்து அவனை வெளியாக்குகிறான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கான முதல் காரணம் என்னவென்றால், கட்டளையை நிறைவேற்றவில்லை என்பது ஒரு பக்கம், அதற்கு தன் சாமார்த்தியத்தால் தந்திரத்தால் காரணங்கள் சொல்வது என்பது மற்றொரு விஷயம். ஒரு மனிதன் தவறு செய்கின்றான். தவறு செய்வதற்கு அவனுடைய நஃப்ஸ் காரணம், அவனுடைய மனோ இச்சை காரணம். மனோ இச்சையின் காரணத்தினால் தவறு செய்து விட்டான். பிறகு அவனுக்கு நினைவு வருகிறது, உணர்வு பெறுகின்றான், தவறு என்று அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றான். இது சாமானியனுடைய ஒரு மனோநிலை. ஆனால் குற்றவாளிகளான பாவம் செய்யக்கூடிய சாமார்த்தியமாய் தந்திரமாக குற்றங்கள் புரியக்கூடியவர்கள் தவறு செய்துவிட்டாலும் அந்த தவறுக்கான காரணங்களை சொல்லுவார்கள், நான் இதனாலதான் அப்படி செஞ்சிட்டேன் என்பதாக தாங்கள் செய்த மாபாதகங்களை தங்களுடைய சாமார்த்தியத்தாலும் அறிவாலும் அதை மறைக்க பார்ப்பார்கள். அது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒன்று. ஒரு அறிவாளி அவன் எப்பொழுதும் தன் அறிவை நலவான விஷயங்களுக்குத்தான் உபயோகிக்க வேண்டும். தான் செய்த தவறுகளை மறைப்பதற்கு, முட்டு கொடுப்பதற்கு என்றுமே அது பயனளிக்காது. அவனுடைய அறிவை உபயோகிக்க கூடாது. இதன் காரணமாகத்தான் ஏக இறைவன் இபிலீசினுடைய அந்த சாமார்த்தியத்தை நம்மிடமே பதில் சொல்ல உபயோகிக்கின்றானே என்று சினமுற்று அவனை இங்கிருந்து நீ வெளியேறிவிடு என்பதாக அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ் சொன்னான், யுக முடியும் வரை என்னுடைய சாபம் உன் மீது நிச்சயமாக நிலைத்திருக்கும். அல்லாஹ் எப்பொழுது கோபப்பட்டானோ அப்பொழுது அவனுக்கு கொடுத்த லஅனத் என்னவென்றால், ஃபஇன்ன லஅனதி, என்னுடைய இந்த சாபம் கியாமத் நாள் வரை இருக்கும் என்பதாக அல்லாஹ் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கின்றான். சொல் பேச்சு கேட்டவர்களுக்கு நான்கு மலாயக்கத்துமார்களுக்கும் நான்கு விதமான அன்பளிப்புகள். அந்த நான்கு விதமான அன்பளிப்புகளும் யுக முடிவு நாள் வரை, கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் யுக முடிவு நாள் வரை அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல கட்டளைக்கு பணியாத இபிலீசிற்கு அல்லாஹ் கொடுத்த சாபமும் தண்டனையும் கியாமத் நாள் வரை இருக்கும். ஏன் அல்லாஹ் கோபப்பட்டது ஒரு சில காலங்களுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு பிறகு திருந்தட்டும் என்று கொடுத்திருக்கலாமே என்றால், அவன் செய்த செயல் அவ்வளவு கொடியது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த தவறுக்கான தண்டனையை கியாமத் நாள் வரை என்பதாக அல்லாஹ் நீட்டித்து கொடுக்கின்றான். அப்பொழுது இபிலீஸ் சொல்கிறான், ஒரு நண்பன் எவருக்குமே அளிக்காத ஒரு அன்பளிப்பல்லவா இது என்பதாக அவனுடைய சொல்லினுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்தவன் இந்த இபிலீஸ், அல்லாஹுனுடைய கட்டளைகளை உடனே செயல்படுத்தக்கூடியவன் அந்த இபிலிஸ். ஆனால் இந்த ஒரு சம்பவத்திலே அவன் செய்த அந்த தவறு, அதற்காக அவன் தன்னுடைய சாமர்த்தியத்தால் சொன்ன காரணங்கள், இது அல்லாஹுக்கு பிடிக்காததின் காரணத்தினால் அவனுக்கு கொடுத்த தண்டனை இபிலிஸ் நினைக்கின்றான் இது மிகப்பெரிய தண்டனை என்பதாக. இறைவனே, நீ நாடியதை தானே நான் செய்தேன், அதற்காக நீ ஏன் என்னை முனிந்தாய் என்று கேட்டான். அதற்காக ஏன் என் மீது கோபப்பட்டாய் என்று கேட்கின்றான். இப்பொழுது பாருங்கள், ஏற்கனவே சாமார்த்தியமாக அவன் அல்லாஹ்விடத்திலே உன்னை தவிர வேற யாருக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான், அல்லாஹ்ட வாக்குவாதம் செய்கின்றான் என்னவென்றால், யா அல்லாஹ், நீ இப்படி முடிவு செய்து வைத்திருக்கின்றாய் என்பதுக்கு ஏற்றவாறு தானே நான் செய்தேன், விதியில எழுதின மாதிரி தானே செஞ்சேனா, நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கியோ அதுதானே நடந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க, தான் தவறு செய்து விட்டு தக்தீர்ல உள்ளது நடந்து போச்சு அவ்வளவுதான். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தக்தீரை காரணம் காட்டக்கூடாது. ஒவ்வொரு செயல்கள் செய்வதற்கு முன்பதாகவும் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து இரண்டு வழிகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகின்றான், உங்களுக்கு முன்னால் இரு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். நல்வாய்ப்பை உபயோகப்படுத்தி முன்னேறியும் செல்லலாம், தவறான வாய்ப்பை எடுத்துக்கொண்டு தவறான தேர்ந்தெடுத்தலை எடுத்துக்கொண்டு தவறான வழிக்கும் செல்லலாம். இரண்டிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் எதை தேர்ந்தெடுப்பான் என்று அல்லாஹுக்கு தெரியும். தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அனுமதி இந்த மனிதனுக்கு இருக்கின்றது. ஆனால் இவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பது அல்லாஹுக்கு முன்னமே தெரியும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லௌஹுல் மஹ்ஃபூஸிலும் தக்தீரிலும் எழுதி வைத்திருக்கின்றான். உதாரணமாக நம் பிள்ளை, நம் பிள்ளையை பற்றி நமக்கு தெரியும், இவர்கள் என்ன செய்வார்கள், ஏது செய்வார்கள் என்பது போல. அந்த சந்தர்ப்பங்களிலே நம் பிள்ளையினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும், என்ன முடிவு எடுப்பார்கள், என்ன செயல்கள் செய்வார்கள் என்பது ஒரு பெற்றோர்களான நமக்கே தெரியும் பொழுது, ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை படைத்தவன், அவர்களுடைய செயல்பாடுகளினுடைய முடிவுகளையும் அறிந்தவன். அந்த முடிவுகளை அல்லாஹ் தக்தீரிலே எழுதி வைத்திருக்கின்றான். ஆனால் செய்யப்போவது என்னவோ இந்த மனிதன்தான். இதை காரணமாக காட்டி தன் செயலுக்கு நியாயம் கற்பிக்க முடியாது. ஷைத்தான் தான் செய்த செயலுக்கு நியாயம் கற்பிக்கின்றான். என்ன சொல்கின்றான்? இறைவனே, நீ நாடியதை தானே நான் செய்தேன், அதற்காக நீ ஏன் என்னை தண்டிக்கின்றாய், என் மீது ஏன் கோபப்படுகின்றாய் என்பதாக அவன் கேட்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கின்றான், நான் நாடியதை நீ எப்பொழுது அறிந்தாய், எப்போ உனக்கு தெரியும் என்னுடைய நாட்டம் இப்படி இருக்கும்னு? நான் ஆதத்திற்கு உன்னை பணியுமாறு ஆணையிட்டேனே, அதற்கு முன்பதாகவே உனக்கு தெரியுமா அல்லது பிறகா என்பதாக அல்லாஹ் கேட்டான். இப்லீஸ் கூறினான், அதற்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அப்பொழுது அல்லாஹ் இப்லீஸை நோக்கி, நான் நீ அதனை அறிவதற்கு முன்னாலேயே உன்னை ஆதத்திற்கு பணியுமாறு நான் கூற, நீ என் ஆணைக்கு மாறு செய்தது உன் மீது குற்றமல்லவா, எனவேதான் நான் உன் மீது கோபப்பட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறினான். இப்லீஸ் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தன் சாமார்த்தியத்தால் தன் மீது தவறில்லை தவறில்லை தவறில்லை என்றே நிரூபிக்க முயற்சி செய்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தவறான வாக்குவாதங்களுக்கும் சரியான பதிலை கொடுத்து, அல்லாஹுக்கு தேவையில்லை அவனிடமெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய சாமார்த்தியத்தால் தான் வென்றுவிட்டேன் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டு வருகின்றான். ஆரம்பத்திலே இவன் சொன்னான், நீ என்னை படைத்ததின் காரணத்தினால் நான் உயர்ந்தவன் என்பதாக சொன்னான். இப்படியாக பல காரணங்களை சொன்னாலும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான பதில்களை சொல்லி இந்த இபிலீஸை அந்த உயர்வான ஸ்தானத்திலிருந்து வெளியாக்குகின்றான். இந்த சம்பவம், இதற்கு பின் இருக்கக்கூடிய படிப்பினைகள், இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய வாரங்களிலே இதை தொடர்பாக பார்ப்போம். இது தொடர்ந்த படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்வோம். இபிலீஸினுடைய குணங்களில் ஒன்றுதான் தவறு செய்துவிட்டு தவறில்லை என்று வாதிப்பது. அந்த குணம் நம்மிடம் இருக்குமேயானால் அதை விட்டு நாம் தௌபா செய்ய வேண்டும். அனைத்து நிலைமைகளிலும் தன் தவறை உணர்ந்து அழக்கூடியவன் முஃமின். தன் தவறுக்கான காரணங்களை சொல்லக்கூடியவன் ஷைத்தான். தவறுகளை அறிந்து புலம்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவன் முஃமின். அந்த தவறுகளை காரணங்கள் சொல்லி அதை நிரூபிப்பவன் ஷைத்தான். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் முஃமின்களுடைய அரும் பண்புகளை கொடுத்து சிறந்த முஃமின்களாக ஆக்குவானாக. இபிலீசினுடைய பண்புகளை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. آمين برحمتك يا أرحم الراحمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. தொடர்ந்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றார் த்ரேசா லசாரோ. குறை சொல்ல 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் அன்பு மட்டுமே. எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைப்பது அன்பு. ஆக அன்பை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன் நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவின் தணிக்கை அமைப்புக்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை மேம்பாடு அடுத்த வாரம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் சியூஃபு தெரிவித்துள்ளார். தணிக்கை இயந்திரங்களின் பயன்பாட்டு அளவை மதிப்பிடுவது உள்ளிட்ட நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை மேம்பாட்டை உட்படுத்திய திட்டத்தை உள்துறை அமைச்சு வரைகிறது என அவர் கூறியுள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்பட்டுள்ள இலக்கவியல் திட்டம் இனி தனித்து செயல்பட இயலாது. ஒருங்கிணைக்கப்பட்ட ஆக்கப்பூர்வ தேசிய சுகாதார சூழலமைப்பை உருவாக்கி பல்வேறு தளங்களையும் இலக்கவியல் திட்டத்தையும் ஒன்றிணைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சாங்லி காங் கூறியுள்ளார். சிலாங்கூரில் எந்தவொரு சட்டமன்றமும் காலியானதாக அறிவிக்கும் அவசியம் தற்போது எழவில்லை என மாநில சட்டமன்ற தலைவர் லவ் விங் சான் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்கவைத்துக் கொள்வதற்கான நிபந்தனையை மக்கள் பிரதிநிதிகள் மீறியதாக கண்டறியப்படவில்லை என்றார் அவர். இந்தோனேசியா லொம்போ நீரிணையில் பயணிகளை ஏற்றியிருந்த கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 212 அதிகரித்துள்ளதாக அக்குடியரசின் தேடி மீட்கும் அலுவலகம் தகவல் வெளியிட்டுள்ளது. காப்பாற்றப்பட்டவர்களுள் ஒருவர் உயிரிழந்த வேளை மற்றவர் யாவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பாலியிலிருந்து லம்பார் துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த புத்ரி யஸ்மின் கப்பலில் அதிகாலை 4:15 தீ ஏற்பட்டது. உலகிலேயே முதன்முறையாக வளர்இளம் பருவத்தினர் சமூக ஊடக கணக்குகளை கொண்டிருக்க தடை விதித்த முதல் நாடாக திகழும் ஆஸ்திரேலியாவில் 750,000 மேற்பட்ட முகநூல் படவரி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. 16 வயதுக்குட்பட்ட ஆஸ்திரேலியர்கள் சமூக ஊடக கணக்குகளை கொண்டிருக்கும் சந்தேகங்கள் வலுத்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மேட்டா நிறுவனம் தெரிவித்தது. விளையாட்டு. கனடா WTA பொது டென்னிஸ் போட்டி. ஆஸ்திரேலிய பொது டென்னிஸ் வெற்றியாளர் எலேனா ரிபாக்கினா இறுதியாட்டத்துக்கு முன்னேறினார். இறுதியாட்டத்தில் அவர் உலகின் முன்னாள் முதல்நிலை ஆட்டக்காரரான இகா ஸ்வியாடெக்கை சந்திப்பார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசையில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா லாசரோ. வெள்ளித்திரையில் தனது அழகாலும் அபிநயத்தாலும் நடனத்தாலும் ரசிகர்களின் மனதில் என்றும் அழியாத இடம் பிடித்தவர் தான் இவர். இன்று அவருடைய பிறந்த நாள் August 13 தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஆமா, அவரது திரைப்பயணத்தின் இனிமையான நினைவுகளையும் நம்மை இன்னும் இன்னும் முணுமுணுக்க வைக்கும் அந்த சூப்பர் ஹிட்ஸ் பாடல்களையும் நினைவு கூற போகிறது இன்றைய தீரா இசை. குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி இந்திய சினிமாவின் முன்னணி கதாநாயகியாகிய உயர்ந்த அந்த லேடி சூப்பர் ஸ்டார் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஆமாங்க, ஸ்ரீதேவி இவருடைய இசை பயணத்தை இன்றைய சிறப்பு பகுதியில் நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: மீன் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலலும்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:38. கோலலும்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:38.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

ஆமா, இவங்க ஒரு தேவதை அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டம், நவீன உலகம், சமூக ஊடகங்கள், தொழில்நுட்பம், இது எல்லாமே வளர்ந்த காலகட்டம். நம்ம ரசனை வந்து இதோடு சேர்ந்திருக்கும் இல்லையா? ஆனா அந்த காலகட்டம் நினைத்து பாருங்க, 70, 80, 90களில் இயற்கையிலேயே அழகா இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பிடிக்கும். அந்த 80களில் ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லும் போது அவரை ரசித்தவர்கள், அவருடைய ரசிகர்கள் அப்படின்னு இன்றளவும் இருக்கிறாங்க. அப்புறம் காலப்போக்கில் காலத்துக்கு ஏற்றவாறு அவருடைய அந்த அழகின மாற்றங்கள்லாம் இருந்த போதிலும் அந்த ஸ்ரீதேவியை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. இவருடைய இணை நடிப்பு அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு சில முன்னணி நட்சத்திர நடிகர்களோட நடிச்சிருக்கிறாருங்க. இப்ப கமல்ஹாசன் ஸ்ரீதேவி கூட்டணி என்றாலே தமிழ் சினிமாவை மறக்க முடியாத திரை ஜோடி அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? ஆமா, இருவரும் இணைந்து நடித்தாலே ஒரு பக்கம் நடிப்பு நாயகன் கமல், மறுபக்கம் அழகும் அபிநயமும் சேர்ந்த ஸ்ரீதேவி. இருவரும் திரையில் இணைந்தாலே அது வரும் காதல் காட்சியில் ரசிகர்களின் மனதில் பதிந்த ஒரு அழகான நினைவு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நினைவுகளோட பாடல்களை இந்த பக்கம் கேட்கலாம். நீங்க அழைத்து பாட தயாரா இருக்கீங்களா அப்படின்னு என்ன செய்யணும், அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து நீங்க கூட பாடலாம். இது தீரா இசை.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: மோட்டரோட புகை சிலது வந்து கொஞ்சம் வாசமா இருக்கும்ல, அந்த புகை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: தாப்பால் இருக்கிற மோட்டர் கடையில தான் நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்களா?
2: அவசியமே
3: இல்ல,
4: நண்பர்கள்
0: பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: Mario. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்!

0: யமுனா பாடுறதுக்கு தயாரா?
1: தயார்.
0: தயார். ஸ்ரீதேவி பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா, ஸ்ரீதேவியுடைய ரசிகர்களாக இருந்தீங்கன்னா தான் சரியா பாடுவீங்கன்னு நம்புறோம். அதனால அவங்க நடித்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் சரியா?

0: ஹலோ
1: அபிரா, அது பாடல் ஒளிபரப்பு சார். ஒளிபரப்பு சார், இப்ப நீங்க கேக்கலாம். முழுமையா பாடுறது முடியாதா?
0: முடியும்.
1: ஏதோ கொஞ்சம் ஆசையா இருந்தது. நல்லா பாடுவீங்கன்னா அங்கேயும் நின்னுட்டீங்க. முயற்சி செய்திருக்காங்க. ஒருவேளை நீங்க அந்த பக்கமா இருக்கிறவங்க, நடிகை ஸ்ரீதேவி, நம்ம நம்ம தமிழ் திரையுலகம் சரி, ஹாலிவுட் இப்படி எல்லா இதுலயும் தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கிறாங்களே, அவங்களுடைய நல்ல பாடல்களை நீங்க பாடி மகிழணும். அவங்களுடைய பிறந்த நாளுக்குன்னு அழைக்கலாம் 3-2-2-2-2-5-7-3-3-3-4-6-8 என்ற எண்களுக்கு. தொடர்ந்து அந்த பாடலை தான் இப்போ நாம கேட்க போகின்றோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100970192919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs eTuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs eTuition. தொடர்புக்கு 0100970192919.
6: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
7: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
8: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
7: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
8: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 தொடங்கி 3 வரை
6: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
8: நினைத்தாலே இனிக்கும்.
9: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
8: கேளுங்க, ரசிங்க,
6: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: அவ்வளவுதாங்க. கேக்க கேக்க இனிமையாக இருக்கின்றதுல. சரி, கமலுக்கு அடுத்த படியாக நடிக்கி ஸ்ரீதேவி, அவங்களுக்கு யாரு பொருந்தும் அப்படின்னா கேட்கவே வேணாம், இவருதான்.
1: என்ன பேசணும் சொல்லுங்க.
2: இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வலிச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறிக்கவும் தெரியாது.
1: தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல.
2: இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம், அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறத சொல்லட்டா? வேண்டாம், நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஆயத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்லை.

0: இந்த ஒரு பாடலை மட்டும் கேட்கும் போது அது ஜீவனில் கலந்து ஏதோ ஒரு வலியை கொடுக்கும். அந்த வலியிலையும் இதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாடல் நமக்கு இதயத்துக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கும். ஒரு ஜீவன் தான் என்று உடனே ஜீவனா ஜீவாவே அழைச்சிட்டாரு. யார் ஜீவா? நீங்க நல்லா பாடுவீங்க போல. அப்படியா?
1: இல்ல இல்ல, அப்படிலாம் கிடையாது.
0: நல்லா பாட மாட்டீங்களா?
1: தெரியல, ட்ரை பண்றேன்.

0: சிவா, நீங்க என்ன பாடகரா?
1: இல்ல இல்ல இல்ல.
0: இவ்ளோ இனிமையா அருமையா பாடுறீங்க, அது எப்படி?
1: என்ன பாத்ரூம் சிங்கர்ஸ் தான்.
0: என்ன ஜீவா சொல்றீங்க, முறைப்பாடு நீங்க சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லையா?
1: இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க.
0: கேள்வி ஞானமா?
1: ஆமா அப்படிதான்.
0: தெய்வமே, அப்படியே கேக்கு கேக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. சரி, அப்ப நடிகை ஸ்ரீதேவியோட பாடல்கள் நிறைய உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேற ஏதோ உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், உங்க குரல்ல பாடுறா நல்லா இருக்குன்னா என்ன பாடல் ஏதாவது ஒன்று இருக்கா?
1: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு ததிராடுது, இரண்டு உயிரில்
0: நல்ல முயற்சி ஜீவா, உண்மையிலேயே இனிமையா பாடுனீங்க. நன்றி நன்றி. அவங்க பிறந்த நாளுக்கு எப்படி ஒரு அழகான ஒரு இனிப்பு கொடுத்த மாதிரி கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி.
1: தேங்க்யூ சோ மச். நன்றி
0: நன்றி ஜீவா.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.
1: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல, ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்.
2: தாபோங் ஹாஜி தொடர்பான அரசு விசாரணை ஆணைய அறிக்கை SPRM 8 புதிய விவகாரங்களை கண்டறிந்துள்ளது. KLIA-இன் தணிக்கை அமைப்புக்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை மேம்படுத்தப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரசு விசாரணை ஆணையம் RCI-இன் அறிக்கை ஆய்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய 8 புதிய விவகாரங்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அடையாளம் கண்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக SPRM தொடங்கியுள்ள விசாரணை அறிக்கைகளின் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. முன்னதாக RCI-இன் அறிக்கையில் 6 விவகாரங்கள் மட்டுமே பரிந்துரைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் ஜகார்த்தாவில் தடுத்து வைக்கப்பட்ட மலேசிய விமானியிடம் வாக்குமூலம் பெறவும் விசாரணை நடத்தவும் மலேசிய விசாரணைக்குழுவிற்கு இந்தோனேசிய அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். இந்த விவகாரம் இன்னும் தொடக்க கட்டத்தில் உள்ள நிலையில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசிரியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த செயல்முறை குறித்த தொடக்க கட்ட விளக்கத்தை புக்கிடாமான் போதைப்பொருள் குற்றச்செயல் விசாரணைத்துறை JSJN இயக்குநர் டத்தோ ஹுசேன் ஒமார் கானிடமிருந்து தமது தரப்பு பெற்றுள்ளதாக டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் கூறினார். இதனிடையே 556,285 கிலோமீட்டரை உட்படுத்திய நாட்டின் மொத்த பரப்பளவின் பாதுகாப்பை உறுதி செய்ய மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் முதன்முறையாக மீடியம் லிப்ட் AW-189 ரக 4 உலங்குருதிகளை பெற்றுள்ளது. அவையாவும் வான் பாதுகாப்பு முதற்கொண்டு செயலாக்க, தேடி மீட்பு, மருந்துகள் பரிமாற்றம் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள துணை புரியும் என டத்தோஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்தார். நாட்டின் நீரிணை பகுதிகளில் எல்லைக் கடந்த குற்றச்செயல்களை களைய இந்த அதிநவீன சொத்துக்கள் மிக அவசியம் என்றார் அவர். குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA-வின் தணிக்கை அமைப்புக்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையின் மேம்பாடு அடுத்த வாரம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்ஸியோஃபு தெரிவித்துள்ளார். நடைமுறையில் உள்ள தணிக்கை இயந்திரங்களின் பயன்பாட்டு அளவை மதிப்பிடுவது உள்ளிட்ட நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை மேம்பாட்டை உள்துறை அமைச்சு வருகிறது. தணிக்கை இயந்திரத்தின் ஆற்றலை உறுதிப்படுத்தவும் விமான நிலையத்தின் அனைத்து பாதுகாப்பு சோதனையையும் மேம்படுத்தவும் அது அவசியமாகிறது என்றார் அவர். இதனிடையே சாலை பாதுகாப்பு குறித்த உயிர்ச்சித்திர தயாரிப்பு தொகுப்பினை உருவாக்க சாலை போக்குவரத்து துறை JPJ உள்நாட்டு உயிர்ச்சித்திர படப்பிடிப்பகம் ஸ்டுடியோவான மோன்ஸ்டா ஸ்டுடியோஸுடன் ஒத்துழைக்க உள்ளது. குறிப்பாக சிறாரிடையே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை படைப்பாற்றலுடன் பயனுள்ள வகையில் ஏற்படுத்துவதை இம்முனைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என ஆந்தனிலோ கூறினார். சிறுவயதில் விதைக்கப்படும் இந்த அறிவுறுத்தல் அவர்கள் பெரியவர்களாகிய பின் சாலை பாதுகாப்பு மீதான விழிப்புணர்வை அதிகரிக்க வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் பேசிய ஆந்தனிலோக், பினாங்கு பன்னாட்டு செயலணியியல் லாஜிஸ்டிக்ஸ் வான் பூங்கா பீலா நாட்டின் வடக்கு பகுதியில் விமான சரக்கு வசதிகள் மற்றும் கொள்ளளவை பெருமளவில் அதிகரிக்கும் என கூறினார். தற்போது செயல்பாட்டில் உள்ள பினாங்கு வான் சரக்கு முனையத்தின் விரிவாக்கமான அத்திட்டம் வான் செயலணியியல் மையமாக வட்டாரத்தின் பங்கினை வலுப்படுத்தும். அத்திட்டத்தின் கட்டுமானத்தை மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் MAHB மேற்கொள்ளவுள்ள வேளை அது கூடிய விரைவில் திறக்கப்படும் என்றார் அவர். சிலாங்கூரில் எந்த ஒரு சட்டமன்றமும் காலியானதாக அறிவிக்கும் அவசியம் தற்போது எழவில்லை என மாநில சட்டமன்ற தலைவர் லாவ் வெங் சன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்கவைத்துக் கொள்வதற்கான நிபந்தனையை மக்கள் பிரதிநிதிகள் மீறியதாக கண்டறியப்படவில்லை என்றார் அவர். மாநில சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் உட்படுத்திய முழுமையான மதிப்பாய்வுக்கு பின் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தற்போது நாட்டை சூழ்ந்துள்ள புகைமூட்டம் அடுத்து வரும் 3 அல்லது 5 நாள்களுக்கு எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட்மலேசியா தெரிவித்துள்ளது. குறிப்பாக சில இடங்களில் மழை பெய்தாலும் அது புகைமூட்ட அளவை குறைக்கும் தன்மையை கொண்டிருக்காது என மெட்மலேசியாவின் தேசிய வானிலை நிலநடுக்கவியல் பிரிவின் இணை இயக்குநர் மக்ரூன் ஃபஜ்லி மொமட் ஃபாமி கூறினார். இதனிடையே சரவாக்கின் தெற்கு மேற்கு பகுதிகளில் புகைமூட்டம் மோசமடைந்துள்ளதால் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ள வேளை தீபகற்பத்தில் கிள்ளான் பள்ளத்தாக்கும் புகைமூட்டத்தின் தீவிரத்தை கண்டுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
3: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
4: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
3: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
2: சுமார் 150.5 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 10க்கும் மேற்பட்ட திட்டங்களில் கையெழுத்திட்டு தமிழ்நாடு அரசு அதன் பொருளாதார பலத்தை உயர்த்தும் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது. குறிப்பாக இந்த திட்டங்கள் யாவும் வெளிநாட்டு நிறுவனங்களை உட்படுத்தியுள்ள வேளை 100 ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன்வழி தமிழகத்தில் ஏறத்தாழ 100,000 புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுவதோடு தற்போதுள்ள நிறுவனங்களை விரிவாக்கம் செய்யும் பணியும் இடம்பெற்றுள்ளது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றது முதல் இந்தியாவின் முன்னணி உற்பத்தி மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டாளர்களை கவர்வதில் மாநில அரசு மும்முரம் காட்டி வருகிறது. ஈரானின் மரண தண்டனைக்கு எதிராக பிரான்ஸ், பிரிட்டன், கனடா உள்ளிட்ட 30க்கும் அதிகமான நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உள்நாட்டு எதிர்ப்புகளை ஒடுக்குவதற்காக அந்நாடு போராட்டக்காரர்களை கொல்லுவதாக அவை கூட்டறிக்கை வாயிலாக சாடியுள்ளன. மனித உரிமைகளை பயன்படுத்தும் தனிநபர்களை தண்டிப்பதற்காக மரண தண்டனையை செயல்படுத்துவதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என அவை கூறியுள்ளன. ஈரானியர் அச்சமின்றி கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தவும் அமைதியான முறையில் கூட்டம் நடத்தவும் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனியின் அரசாங்கம் இளம் வாக்காளர்களிடையே செல்வாக்கு இழந்து வருவதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக இது பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றன. 2022 பதவியேற்றதிலிருந்து இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக பொருளாதாரத்துறையில் மெலனி பெரிதாக எதனையும் செய்யவில்லை. அதேவேளை சமநிலையற்ற முறையில் அவர்களை பெரும்பாலும் பாதிக்கும் பல சட்டங்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளை மெலனி நிறைவேற்றியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 18 முதல் 34 வயதுக்குட்பட்ட இளையோரிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இது 2027 தேர்தலில் அவரது வலதுசாரி கூட்டணிக்கும் மத்திய இடதுசாரி எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் போட்டியை உருவாக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முதல் முறையாக கிழக்கில் உள்ள கியூரில் தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பகுதி மீது உரிமை கோரும் ஜப்பானின் கோபத்தை இது தூண்டியுள்ளது. ஜப்பானில் வடப்பிரதேசங்கள் என அறியப்படும் அந்த தீவை 1945 சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து அந்த தீவு தொடர்பில் ரஷ்யா ஜப்பான் உறவில் பல காலமாக பதற்றம் நிலவுகிறது. பன்னாட்டு சட்டம் அடிப்படையிலும் வரலாற்று ரீதியிலும் பிரதேசங்கள் ஜப்பானின் ஒரு பகுதி என வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகி அறிக்கை வெளியிட்டுள்ளார். புட்டினின் இந்த பயணத்தை ஜப்பான் அரசாங்கம் கடுமையாக எதிர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். விளையாட்டு தகவல். நாட்டின் மகளிர் பேஸ்பால் அணியினர் உலக அளவிலான தங்களது நிலையை வலுப்படுத்துவதில் முனைப்பு காட்டியுள்ளதாக மலேசிய பேஸ்பால் சங்கம் BFM தலைவர் சசாலி ஹுசேன் தெரிவித்துள்ளார். உலகத்தர வரிசையில் மலேசியா தற்போது 21 நிலையில் உள்ளது. 10 முதலே அணியை தயார்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தாபோங் ஹாஜி தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கை. SPRM 8 புதிய விவகாரங்களை கண்டறிந்துள்ளது. KLIA-வின் தணிக்கை அமைப்புக்கான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை மேம்படுத்தப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம். அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

0: மலேசியா தமிழ் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு நான் மலேசியா வரேன். ஐ ஆல்வேஸ் என்ஜாய் பீயிங் ஹியர் பிகாஸ் ஐ நோ த பீப்புள் ஆர் ஹியர் வெரி கைண்ட் அண்ட் லவ்விங் அண்ட் ஐ அம் ரியலி கிளாட் டு பி ஹியர்.
1: கண்ணி கலிமானி கண்ணி மயிலன கண்டேனுனே
2: ஆமாம், அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே உன்னை தான் கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நினைவுகளை நல்ல பாடல்களை நகை ஸ்ரீதேவி. அவங்களுடைய நடிப்பு மட்டும் கிடையாது, அவங்களுடைய முகம், குழந்தை தனமான சிரிப்பு, அந்த குரல், இது எல்லாமே நமக்கு இன்னமும் அவங்க மறைந்தாலுமே அவங்களை கொண்டாடி கொண்டு தான் இருக்கின்றது. இன்று அவருடைய பிறந்தநாளை அதனை முன்னிட்டு தீரா இசையில் அவங்க பிறந்தநாளை நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினும் உங்கள் நினைவுகளுக்கு நல்ல ஒரு இதத்தை அழைத்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம்.

0: இசையில் வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக சட்ட விளக்கம் இடம்பெற்று வருகின்றது. சரி, நம்மில் பலருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, கடன் கேட்பாங்க, பண சுமையாக இருக்கின்றது, கையில காசு இல்ல, கொடுக்கறீங்களா, மீண்டும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மவே மனிதம் என்ற அடிப்படையில கொடுப்போம். ஆனா கொடுத்த பணம் கேட்கின்றவர்கள் நம்மிடம் வந்து கேட்கும் போது இருக்கிற அந்த ஒரு தயக்கம், அந்த ஒரு சூழல், பணத்தை நாம மீண்டும் கேட்கும் போது இருக்காது. அவங்க பணம் கேட்கிற வரைக்கும் எப்படி நம்மை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்களோ, அதற்கு பிறகு அந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு நாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். அழைப்பை எடுப்பதில்ல, சொன்ன மாதிரி அவங்க கொடுக்கறதில்ல, இப்படி எல்லாம் ஒரு சூழல்ல வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், என்னதான் பண்றதுன்னு நீங்க தவிப்பீங்க. இப்படி சூழல் உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கான விளக்கத்தை தான் வழக்கறிஞர் திலகன் கொடுக்கின்றார். வாங்கிக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். அண்ணே, கொஞ்சம் பணம் தேவை, ரெண்டு வாரத்துல திருப்பி கொடுத்துறேன். நம்மில் நிறைய பேருக்கு நடந்திருக்க கூடிய ஒரு விஷயம், நம்மளும் நம்பி பணம் கொடுத்துருவோம். 2000, 5000, சில நேரம் 20,000 கூட. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ணே, நெக்ஸ்ட் வீக் டெஃபினெட்லி செட்டில் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீக் வரும், பேமெண்ட் வராது, கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ், அதுவும் முடிஞ்சிரும். அப்புறம் போன் பண்ணா கால் எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் ப்ளூ டிக் கூட வராது. அப்போதான் நமக்கு ஒரு டவுட் வரும், நம்ம பணம் திரும்பி வாங்க முடியுமான்னு. முடியும், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க பணம் கொடுத்த போது ப்ரூஃப் என்னாச்சும் வச்சிருக்கீங்களா? உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா? இதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு 10,000 கொடுத்துருக்கீங்க, வச்சுப்போவேன், கேஷா கொடுத்துருக்கீங்க, ஒரு அக்ரிமெண்ட் இல்ல, ரிசிப்டும் இல்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் இல்ல, அப்புறம் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்தா நீங்க 10,000 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதுமா? அங்கதான் பிரச்சனைய ஆரம்பிக்குது. அதனாலதான் நான் எப்போதும் சொல்வது என்னதுன்னா, நம்பிக்கை இருக்கலாம், ஆனா ப்ரூஃபும் இருக்கணும். பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா அதுக்கான ரெக்கார்ட் இருக்கும். வாட்ஸ்அப்ல நான் இந்த தேதிக்குள்ள 10,000 கொடுத்துருவேன்னு இருந்தா அந்த மெசேஜ் முக்கியமான எவிடன்ஸா ஆகலாம். ஒரு சிம்பிள் அக்னாலஜ்மெண்ட் கூட பின்னர ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகலாம். இன்னொரு காமனான ஒரு மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? பணம் கொடுத்த உடனே லீகல் ஆக்ஷன் எடுக்காம இருப்பது. ஃப்ரெண்டு தானே, கொடுத்துருவான், ஓ சொந்தக்காரங்களாச்சே, எப்படி லீகல் நோட்டீஸ் அனுப்புறது, இப்படி சொல்லி பல மாதம் பல வருடங்கள் கூட அப்படியே ஓடி போயிடும். பிறகு லாயர் கிட்ட வந்து, சார் இந்த விஷயத்துக்கு சூ பண்ணலாமா? அப்போ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. லிமிட்டேஷன் பீரியட், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியதா வரும். அதனால பணம் கொடுக்கும் போதே ஒரு பேசிக் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. காசு கொடுக்கறீங்களா, ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டா இருந்தாலும், உறவினரா இருந்தாலும், ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலுமே கூட பணம் கொடுக்கும் போது ரிலேஷன்ஷிப் முக்கியம். பணம் திரும்பி வராத போது எவிடன்ஸ் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது உங்ககிட்ட பணம் தர வேண்டியது இருந்தா உடனே கோர்ட் போயிடலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல ஆவணங்களை சேகரிங்க. எவ்வளவு பணம், எப்போது கொடுத்தீங்க, எதற்காக கொடுத்தீங்க, எப்போது திரும்ப கொடுக்கணும், என்ன கம்யூனிகேஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் கிளியரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் லீகல் அட்வைஸ் எடுத்துக்கொண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் டிசைட் பண்ணணும். ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது இருக்கலாம், சில சமயம் ஒரு நெகோசியேஷன்ஸ் மூலமா செட்டில் பண்ணலாம், சில சமயங்கள்ல சில கேஸ் பொறுத்து நம்ம வந்து கோர்ட்டை நாடலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என்ன ஏமாத்த மாட்டான்னு நம்பி ப்ரூஃப் இல்லாம பணம் கொடுக்காதீங்க. நம்பிக்கை நல்லதுதான், ஆனா நம்பிக்கைக்கு ஒரு ரிசிட் இருந்தா அது இன்னமும் நல்லது. கடன் கொடுக்கும் போது ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பார்க்காதீங்க, ரீபேமெண்ட் எப்படி ப்ரூஃப் பண்ண போறீங்கன்னு பாருங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: பேராமண்ணில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் August 15 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இப்போ YRSK மண்டபத்தில் இலக்கிய சுடர் த ராமலிங்கம், மரவின் மைந்தன் முத்தையா, தமிழ் சுடர் தாமல் கோ சரவணன் ஆகியோரின் இலக்கிய பேருரை. கவி அமுதம் சொல் அமுதம் பருக, திரண்டு மாறீர், அனுமதி இலவசம்.
2: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
3: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
2: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
3: அது எப்படி, பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி, அனுபவத்துல சொல்றேன்.
4: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க, இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: சின்ன வயதுல நம்ம எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும், சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் வளர்ந்து பெரியவங்களா ஆயிட்ட பிறகு நாம சின்ன வயசுல ஆசைப்பட்ட எல்லாமே நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடக்குது. யாரெல்லாம் உண்மையா அந்த கனவையும் அந்த ஆசையும் மனதார நம்புறாங்களோ நடக்குது அப்படின்றதுக்கு இவங்க ஒரு நல்ல உதாரணம். பத்மா நாகராஜன் போட்டோபீடியா ஸ்டுடியோ இதனுடைய உரிமையாளர். ஒரு பெண்ணாக சின்ன வயசு கனவு எந்த அளவுக்கு இன்று புகைப்பட துறையில சாதனை படைத்து வராங்க அப்படின்றத பத்மா சொல்ல வாங்க நாம கேட்க.
1: வணக்கம், என் பேர் பத்மா நாகராஜன். நான் போட்டோபீடியா ஸ்டுடியோவின் ஃபவுண்டர் அண்ட் போட்டோகிராஃபர். நான் வந்து போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா, இந்த போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ஆக்சுவலி என்னோட பேஷன். எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது என்னோட சின்ன வயசில். சின்ன வயசில் எனக்கு ரொம்ப ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம். ஒரு ஒரு ஃபோட்டோவும் நம்ம வாழ்க்கையில் நடந்த அழகான நேரத்தை எப்போவுமே நினைவுபடுத்தும். அந்த காரணம் தான் இன்னைக்கு போட்டோபீடியா ஸ்டுடியோ ஆரம்பிக்க எனக்கு ஒரு காரணமா இருந்தது. போட்டோகிராஃபி எனக்கு வெறும் வேலை மட்டும் இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் செய்கிறோம், லைக் என்கேஜ்மெண்ட், வெட்டிங், ரிசப்ஷன்ஸ், ரிஜிஸ்டர் மேரேஜ் போட்டோகிராஃபி அண்ட் நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் லைக் பர்த்டே, காது குத்து, சடங்கு, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் செய்கிறோம். ஸோ முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒவ்வொரு வெட்டிங்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயும் நிறைய அழகான மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது சிரிப்பு, சந்தோஷம், அன்பு, கண்ணீர் மற்றும் குடும்பத்தோட பாசம், இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோவாக தான் நம்மளால ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபியில் இதை நம்ம கேப்சர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த நடந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம ரிவைண்ட் பண்ணி நம்மளால பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும்போது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எனக்கு அந்த மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணும்போது அழகான அந்த நேரத்தை வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது, அதே சமயத்தில் நம்ம ஒரு ஒரு ஈவெண்ட்ஸ் நம்ம செய்யும்போது ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு ஃபேமிலியும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களோட விசேஷமான நாள், அவங்களோட இம்பார்ட்டண்டான நாளை எப்படி அழகாக இருக்கணும் என்று அவங்க ஆசைப்படுறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ வந்து இதை நான் ஒண்டி ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க, நம்ம வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்மளுக்கு ஒரு டீமாக எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட ஒர்க் பார்க்கணுன்னா என்னோட போட்டோபீடியா ஸ்டுடியோன்னு இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்லேயும் எங்களோட ஒர்க்கு நீங்கள் அங்கே பார்க்கலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01109712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தேராயசையில் தொடர்கின்றது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் MyNabs e-tuition நிறுவனத்தின் இயக்குநர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. கவ்யா மற்றும் தினேஷ் வணக்கம்.
2: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்க?
1: இதுதான் உங்க இருவரிடமும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது இருவர் வரும்போது வெவ்வேறாக குரல் ஓசை கேட்கும், ஆனா உங்க இருவருக்கு மட்டுமே அது ஒரு சேர கேட்கறது. அந்த மாதிரிதான் MyNabs e-tuition சொல்லும் போது மாணவர்களுடைய மனதுல வந்து ஒரு சேர இடம் பதிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா நிறைய சான்றுகள் இருக்கு இல்லையா. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கம் சிறப்பு என்ன பார்த்தா நற்செய்தியோடு தான் நம்ம தொடங்கும். கவியா, இன்றைக்கான நல்ல செய்தி என்ன சொல்லுங்க காது கிணிய.
3: இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்பதான் ரிப்போர்ட் கார்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த பிஏ மேத்ஸ் தமிழ் இந்த மூணுலேயே கொஞ்சம் வீக்கு ஓகே. அப்போ இவங்க பேரண்ட்ஸ் போய் ரிப்போர்ட் கார்டு எடுக்க போது இவங்க வந்து என்ன நினச்சிட்டு போயிருக்காங்கன்னா இதுலேயும் இந்த வாட்டியும் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லோவாக தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த பிள்ளை வந்து டக்குன்னு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, ஏ எடுக்கல ஆனால் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோன்னே அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயி எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டு பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளை கான்ஃபிடென்டா போயிருக்கு.

0: பின்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லையில. இது அப்பா அம்மாக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் கடினம் தான், ஏன்னா படிக்கிறது பிள்ளைகள் தான் பாருங்க. அப்ப அந்த மாணவியோ அந்த மாணவன் என்ன செய்திருக்கணும், முன்கூட்டியே கேட்டிருக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு. நீங்க அடுத்த முறை மை நேம்ஸ் இ டியூஷனுடைய அந்த மாணவ செல்வங்களிடம் சொல்லிருங்க, தைரியமா கேளுங்க, அப்பா அம்மா கிட்ட என்ன வேணும்னு உண்மையிலே கேட்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த தேர்ச்சியில் நீங்க கூட ஒரு சந்தேகம் அடைஞ்சிருக்கீங்க, அந்த அப்பா அம்மா மாதிரி நீங்களுமே அவங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னா 3 9 7 2 1 9 9 என்ற எண்களுக்கு உடனடியாக நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். சரி, அடுத்த நிகழ்ச்சி இது என்ன கவியா?
1: நீங்க பாத்தீங்கன்னா ஜெயசா, அட்மாஸ் பிசிக்னு சொன்னாலே வந்து பிள்ளைங்கள்லாம் அப்படி கொஞ்சம் இடத்துல ஐயோ இந்த இந்த சப்ஜெக்டா, இந்த கிளாஸா, போகணுமா, ரொம்ப கஷ்டமா
0: அப்படின்னு.
1: ஆனா போன வாட்டி ட்ரைனிங் நடந்துச்சுல, அப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க அவங்க அம்மா கூட. அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, டீச்சர் உங்களுக்கு தெரியுமா, இந்த கிளாஸ்க்கு நான் போய் உட்காந்துல இருந்து நான் எணிஞ்சி வர்றதுக்கும் நான் சிரிச்சுக்கிட்டேதான் இருக்கேன் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க.
0: பாருங்க அவ்வளோ நம்பிக்கை.
1: ஆமா, அந்த கிளாஸ் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கான். அவங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் என் பிள்ளைய இந்த மாதிரி சந்தோஷமா பிசிக் கிளாஸ்க்கு அட்மாஸ் கிளாஸ்க்கு போய் பார்த்ததே இல்லை அப்படின்னு
0: சொன்னாங்க. அதுதான் முக்கியம் பாருங்க. அதாவது கடினமான ஒரு சூழல்ல மாணவர்கள் வந்து மகிழ்ச்சியா போனாலே போதும், எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து அடுத்த கட்டம் போயிருவாங்க. இதற்கிடையில எவ்வளவுதான் மாணவர்கள் வந்து தங்களை தயார்படுத்தி வந்தாலும், தேர்வு வருதுனால எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் இல்லையா. மாணவர்கள் இந்த காலகட்டத்துல வந்து ஏன் சில தருணங்கள்ல இந்த நம்பிக்கை இல்லாம தடுமாற சூழல் ஏற்படுது கவ்யா?
1: அந்த லோ கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா திரேசா, இது எதுக்காக எதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது அப்படின்னு சொன்னா, மெயினா இந்த ரெண்டு விஷயம்னால தான். ஒன்னு அவங்களுக்கு பயம், மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவங்களே அவங்க நினைச்சுக்குவாங்க, ஓ நான் ஸ்மார்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இந்த ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு என்ன என்னத்த வர வைக்கும் அப்படின்னு சொன்னா, ஓ நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்து இப்படியே எழுந்துட்டு போயிருமே அப்படின்னு ஒரு ஒரு லோ எஸ்டீம் வந்து அவங்களுக்கு உருவாகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒன்று அவங்க வந்து 30 minutes ஓகே ரிவிஷன் செய்யணும். இப்போ நேற்று படித்த விஷயத்த இன்னைக்கு வந்து திருப்பி ஒரு 30 minutes நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓகே நிறைய ப்ராக்டிஸ் செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் செய்ய போதும் ஒரு பண்ணாங்களே மிஸ்டேக் வந்து ஒரு ஒரு ஃபியர் ஆஃப் டூயிங் மிஸ்டேக் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க செய்ய செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து தெரியும், ஓ இது மிஸ்டேக், இது நான் செய்யக்கூடாது, இதுதான் கரெக்டான ஆன்சர்னு அவங்களுக்கு தெரிய வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கேட்டுடணும். ஓகே இது எனக்கு புரியல, இது டவுட் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு விஷயமே வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி சொல்றது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல பூஸ்ட் பண்ணும்.
0: அதாவது மீள் பார்வை, பயிற்சி, ஏன் என்ற கேள்வி, மூணு இருந்தா போதும்.
1: ஆமா, இந்த மூணும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இ டியூஷன்ல இருக்கு. ஒன்னு நம்மளோட லைவ் கிளாஸஸ், அதுக்கு ரெக்கார்டிங்கும் இருக்கு. ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் போய் பார்க்கலாம். 30 minutes வந்து ஃபோக்கஸா படிச்சாலே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஓகே, மூணாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம குரு ஏஐ, உங்களுக்கு டவுட் இருந்துச்சா குரு ஏஐ கேளுங்க, குரு ஏஐ உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு போயிரு போது. ஸோ இந்த இந்த மூணுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம். இது செஞ்சுக்கிட்டு வந்தாங்களே பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. இப்ப சண்டே ஃபோக் எக்ஸாம் வந்து வரப்போகுது ஓகே அக்டோபர் மாசத்துல. இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து சொன்ன ரமலான் வந்து நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அதே தவிர்த்து வந்து நம்ம செமினார் ஓகே இந்த செமினார் மெட்ரிக்ஸ் சொல்றோம், அதுக்கு வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். சோ இது எல்லாமே நம்ம இ டியூஷன்ல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்
0: பாருங்க. அதாவது மாணவர்களுக்கு இதுதான் தேவை இல்லையா? இப்ப நீங்க சொல்ல சொல்ல எனக்கு குரு ஆய் மேல ஒரு காதலும் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி
2: பேசுவாங்க?
1: சொல்லிக் கொடுக்க தேவையில்ல தேசா.
0: அந்த மாதிரி உங்க குழந்தைங்க இந்த மாதிரி மகிழ்ச்சியான மனநிலையில சாதனை படைக்கணும்னா, உடனே நீங்கள் செய்ய வேண்டியது 3 9 7 2 1 9 9 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய ஹீரோ அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். அப்படி குரல் இன்னைக்கு வரலையே, நீங்க வந்து காத்திருக்கீங்க தானே, கொஞ்ச நேரம் காத்திருங்க.

0: இன்ஸ்டிடியூஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் விளம்பர இடைவேளை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். உங்களுடைய குழந்தைகளை நீங்க இந்த கல்வி திட்டத்தில் இணைக்க நினைத்தால் உடனடியாக 03-9-7-2-9-1 என்ற எண்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப் செய்யலாம். சரி, கல்வி திட்டத்தோடு சேர்ந்து வர்த்தக வாய்ப்பையும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சரி, ஒரு ரோஜா பேசிட்டாங்க, அந்த ராஜா எங்க இருந்தானு கேக்குறீங்க. அதனே சொல்லுங்க, என்ன வர்த்தக வாய்ப்பு இருக்கு, எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்?
1: கண்டிப்பா திரேசா. ஓகே, ஸோ அதாவது சென்ற வாரங்கள் எல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதாவது வியாபார வாய்ப்பை தேடுறவங்களுக்கு இன்னைக்கு வந்து மைனப்ஸ் நிறுவனத்துல இலவச வியாபார வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது வந்து ஒரு நம்ம ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா திரேசா, ஒரு குறிக்கோளோட ஆரம்பிச்சோம் அது. ஓகே, என்னன்னாக்கா ஒன் ஃபேமிலி ஒன் என்டர்பிரனர், ஒரு குடும்பத்துல ஒரு வர்த்தகரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பாகவே இது வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான எடுகேஷனல் கன்சல்டன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமா வந்துட்டு நம்ம மலே மார்க்கெட், சைனீஸ் மார்க்கெட் குள்ள நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் நம்ம. ஓகே, சோ அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்னும் நிறைய அந்த படையோட பலம் வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது. ஏன்னா மலேசியால வந்து 5 மில்லியன் மாணவர்கள் இ டியூஷனை பயன்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எஸ், அப்ப இந்த வாய்ப்பை வந்து பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய டீம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, அப்ப அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போனோம். ஓகே, அப்ப நீங்க சீக்கிரமா நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா எப்படி இன்னைக்கு மைனப்ஸ் மூலமா நீங்க உங்க வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், எப்படி நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஒரு எடுகேஷன் பிசினஸ் நாங்க ஃப்ரீயா எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இதுல நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லைனா கூடயும் பயிற்சிகள் எல்லாமே நாங்க இலவசமா உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களையும் ஒரு வர்த்தகரா ஆக்கிடுவோம் நாங்க. ஓகே, இப்ப இது சாத்தியமா தினேஷ்? உண்மையிலே வந்து எனக்கு இந்த துறையில அனுபவம் கிடையாது, நான் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன் திரேசா. ஓகே, நிறைய பேர் நம்ம கூட இணைஞ்சு ஒரு சில மாதங்களே வந்து முழுமையா பயிற்சிகள் எல்லாம் எடுத்து கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து மந்த்லி மாதம் மாதம் பேசிவ் இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, ஆரம்பத்துல ஒரு 500 வழி எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தாலே போதும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களாம் இன்னைக்கு வந்து 5000 வெள்ளிக்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய விஷயம், அந்த அந்த கூடுதல் வருமானம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்துல வந்து அது ஒரு முக்கியமா அது அவசியமா ஆயிடுச்சு இன்னைக்கு. அதாவது முந்தி வந்து அது வந்து கூடுதல் வருமானம் தேடுற அத்தனை பேரும் நம்மள காண்டாக்ட் பண்ணீங்கனாக்கா எந்த முன்பணமோ இல்லாம முதலீடோ இல்லாம, ஏன்னா இது ஒரு பெரிய தடை. இன்னைக்கு வியாபார துறையில ஈடுபடணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு அந்த முத தடையா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா முதலீடு தான். ஓகே, ரெண்டாவது அனுபவம். ஓகே, அவங்களுக்கு அனுபவம் இருக்காது இல்ல முதலீடு இருக்காது, ரெண்டுமே இருக்காதனால அவங்க வந்து வியாபார துறைக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. ஆனா இது ரெண்டு தடையும் வந்து இங்க நாங்க உடைச்சிட்டோம். ஓகே, அப்ப இலவச வியாபார வாய்ப்பையும் கொடுத்துட்டோம், பயிற்சிகளையும் நாங்க இலவசமாவே நாங்க கொடுக்கறோம். எங்க கூட நீங்க ஒரு just ஒரு few months நீங்க எங்க கூட ஜர்னி பண்ணாலே போதும், உங்களை ஒரு வர்த்தகராக்கி உங்களை சம்பாதிக்க வைக்க எங்களால கண்டிப்பா முடியும். பல கனவுகள் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இந்த 2026ல நீங்க பல கனவுகளை வச்சிருந்திருப்பீங்க. இப்ப என்ன ஆகஸ்ட் மாசத்துக்கு வந்துட்டுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இன்னொரு என்ன 4 மாசம் தான் இருக்கு இந்த இந்த இயர் நம்ம வந்து பண்றதுக்கு. ஆனா நீங்க என்ன கோல் கனவுகளோட இந்த 2026 குள்ள என்டர் ஆவுனீங்களோ அந்த கோலை கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணி 2026 நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, சோ உடனே இப்ப நம்மள காண்டாக்ட் பண்ணீங்கனாக்கா நம்மளுடைய லீடர்ஸ், ட்ரெயின்ட் கோச்சஸ் அண்ட் மென்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்கி அந்த பயிற்சிகளை கொடுத்து உங்களையும் சாதனையாளரா
0: நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி தினேஷ் மற்றும் கவி.
1: நன்றி திரேசா, நன்றி மக்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சிறப்பு நடவடிக்கைகளை உட்படுத்திய 2012 பாதுகாப்பு குற்றச்சட்டம் சுஷ்மாவின் நோக்கமும் அகதிகள் விவகாரமும் ஆழமாக ஆராயப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுடியோன இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சுஷ்மாவையும் அகதிகள் விவகாரத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்க முடியாது. மாறாக அண்மைய நிகழ்வுகள், கள சவால்கள், எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அணுகுமுறைகள் ஆகியவற்றை இதில் கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் கூறினார். இவ்வாண்டு பகாங் அரசாங்கம் நுட்ப தொழில் கல்வி டிவெட் துறையை வலுப்படுத்த 5 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளதாக மந்திரி மிசார் டத்து ஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த ஒதுக்கீடு பகாங் திறன் மேம்பாடு, பயிற்சி வசதிகளை மேம்படுத்துவதற்கும் பகாங் டிவெட் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படும் என்றவர் கூறினார். பிரிட்டன் கோடை காலத்தின் 5வது வெப்ப அலையை எதிர்நோக்குகின்ற வேளை சில பகுதிகளில் வெப்பம் 38°C வரை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதீத வெப்ப எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. வெப்பம் தொடர் வறட்சியை அடுத்து நேற்று பிரதமர் ஆண்டி பர்னம் அவசர கூட்டத்தை நடத்தியதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. யுக்ரைனில் கடந்த மாதம் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை 437 அதிகரித்துள்ளது. மேலும் 2610 பேர் காயமடைந்துள்ளதாக ஐநா மனித உரிமை கண்காணிப்பு குழு தெரிவித்தது. 2025 ஜூலையுடன் ஒப்பிடுகையில் இது 70% அதிகரிப்பை காட்டுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 சிலாங்கூர் சுக்மா. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை வெல்லும் ஒவ்வொரு விளையாட்டாளருக்கும் நெகிரிசம்பிலான் அமைச்சூர் குத்துச்சண்டை சங்கம் PTANS 3000 ரிங்கிட் ஊக்கத்தொகையை வழங்கவுள்ளது. இந்த ஊக்கத்தொகை அணியின் இலக்குகளை அடைவதற்கான முயற்சியில் விளையாட்டாளர்கள் தங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் கடினமாக உழைக்கவும் சிறந்த திறனை வெளிப்படுத்தவும் ஊன்றுகோடாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அச்சங்கத்தின் தலைவர் முகமது ஃபித்ரி ஓமார் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வசனம் தொடரும் இசை என்னங்க அதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ஒரு பாடலுக்கு முன்னாடி இல்லை இடையே பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வரும். அந்த வசனக்கு இடையே பாடலை கோர்த்து கேட்கும் போது அதுல ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்கத்தான் செய்யும். அதுதான் இன்றைய தீரா இசை உங்களுக்காக வழங்க போகின்றது. வசனங்களோடு இசையை கோர்த்து வழங்கினால் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும்.
1: ஏய் டாக்ஸி!

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பனி பூவு
1: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்துதடி சிந்துதடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆடு நனைதேன்.

0: என்னை மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடு.
1: ஏன் இப்படி
0: நாடகம்? ஆமா, நாடகம் திருநாவுக்கரசி.

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்க நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இரு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் என் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாம நீயும் இங்கே தடி.

0: கதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, I love you. நீ எங்கு செல்ல கூடும் என்ன நீதி?
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

0: ஆமா, சின்ன சின்ன இந்த பாடலின் அழகு என்னவென்றால், மழையை பார்த்து கேள்வி கேட்பது போல பாடல் தொடங்குகின்றது. அதற்கு பிறகு வரும் வரிகள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அப்படியே நகர்கின்றன. ஒரு இடத்துல இயற்கையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது நகைச்சுவையான பேச்சு இடைச்செருகளுமே வருகிறது. அதனால் இது வெறும் பாடல் மாதிரி இல்லாம ஒருவர் பேச இன்னொருவர் உடனே பதில் சொல்வது போன்ற உணர்வை உங்களுக்கு தந்திருக்கோங்க. அதாவது மழை வந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, ஆனா 90களில் மழையை பார்த்து கேள்வி கேட்டு அதுக்கே பதில் சொல்ல வைத்திருக்காங்க பாருங்களேன். எப்படி? ஆமாங்க, இந்த பாடலில் எஸ்பிபியின் குரலில் வரும் சிரிப்பு, அந்த பேச்சு தன்மை கூட பாடலை இன்னும் இயல்பான உரையாடல் போல மாற்றுகிறது என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேசும் இசையதான் இன்று தீரா இசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் பொதுவாக காதல் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக தானே இருக்கும். அதுக்கு சில சமயங்களில் இந்த ஜோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்கணும்னு நாங்கள் சொல்லலைங்க, ஆனால் இந்த பாடலில் பார்க்குற மாதிரி காலம் இருந்துச்சு. அதுவும் கிளியை கூப்பிட்டு அந்த காலத்து காதலோட குறும்பை நினைவுபடுத்தும் பாடல் தான் இது. வாங்க கேட்கலாம்.
1: கிளி ஜோசியம் பார்த்தே அந்த மதுர மீனாட்சி திருக்கல்யாண சீட்டு வந்ததையா
2: போச்சுடா. இப்போ சொல்லிட்ட கிட்ட வராத அடிப்ப. ஐயா ஆள உடுறேன்.

ஏறக்குறைய இந்த வசனங்கள் வகை பாடலுக்கு பின்னணி பாடகர்கள் நிறைய பேர் பாடியிருந்தாலும் கூட எஸ்பிபி இந்த பாடும் நிலை அவருடைய குரல் ரொம்ப பொருந்தது இல்லை. இன்னும் நம்ம பக்கத்துல இருந்து பாடுற மாதிரி பேசுற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. பாடல் தான் பாருங்க எத்தனை வகத்தில் அமைந்து நம் இதயத்தை இதப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சரி, பேசும் இசையில அடுத்ததாக எந்த மாதிரி சூழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சற்று முன்பதாக கொஞ்சம் கோபம் அப்புறம் காதல் ஊடல் கூடல் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இவருக்கு இவங்க மேல கோபம், இவங்களுக்கு இவங்க மேல கோபம் அப்படிலாம். இதெல்லாம் இந்த கோபம் தணிந்து காதல் மலரும் போது அங்க கூட இந்த வசனங்கள் இடையிடையே பாடல்களுக்கு இடையிடையே வருகின்றது. அதாவது காதலுக்கு ஒரு நாள் போதுமா, ஒரு மாதம் போதுமா, இல்ல ஒரு காலமே போதாதா என்ற மாதிரி அந்த ஒரு மாதத்தையே உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த தொடக்கமே, இந்த பாடலுடைய தொடக்கமே ஒரு நினைவை திறந்து வைப்பது போல இருக்கும். காதல் எப்போ தொடங்கியது, அந்த காதல் எப்படி மனதில் அப்படியே வளர்ந்தது, ஒருவேளை அந்த காதலியின் மனதை அந்த காதலன் சரியாக பார்த்துக்கல, காயப்படுத்துறாருன்னா நேரா நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க.

0: எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அதுவும் குறிப்பா இந்த காதலன் காதலிகள், காதலில் இப்போ இருக்கிறவங்க எப்படி நீதிமன்றத்துக்கு, காதல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலான்னு தானே யோசிக்கிறீங்க. கூடாது, எல்லாம் நீங்களே சமரசம் செஞ்சுக்கணும். அவ்வளவுதான், இந்த கற்பனையை பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு. இதயம், காதலிக்கின்றவர்களுடைய இதயம் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டால் இப்படிதான் இருக்கும், அதோட தண்டனை தான் பாருங்களேன் அடுத்த கட்டம்ல. சரி, தீராயசிகள் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த காதல் அப்படின்னு சொல்லும் போது காதலுக்கு மொழி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. காதலை சொல்லணும்னா சில பேர் கவிதை எழுதுவாங்க, அல்லது அந்த சைகை மொழி அவங்க நடத்துக்கிற அந்த விதத்துல ஓரளவுக்கு யூகிக்க முடியும் இவங்களுக்கு இவங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா நேரடியாக அவங்களுடைய தைரியத்தை வரவழைச்சு அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உன்னை உங்களை காதலிக்கிறேங்க அப்படின்னு காதல சொல்லிடுவாங்க. ஆனா இந்த பாடல்ல பாருங்க, காதலுக்கு மொழி இல்லைன்னு சொன்னத இந்த பாடல்ல எப்படி சொல்லிருக்காங்க.
1: இன்றைக்கு கிளிதாக்கா இக்க நேன்யூண்ணா, இன்றைக்கு கிளிதாக்கா இக்க நேன்யூண்ணா.
2: என்ன உளற, புரியற மாதிரி சொல்லு.
1: நான்
2: உன்னை

என்னவென்று சொல்வதுன்னு சொல்லுங்க. அதான் எல்லாம் பாடல்லே சொல்லிட்டாங்களே. திரா இசையில் பேசும் இசையை தான் நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுவும் அடுத்து வரும் இந்த பாடல் பாருங்க, ஒரு பாடல் ஒரு கதை, அதுக்குள்ள நிறைய விடுகதைகள், நல்லா இருக்குல்ல. ஒருவர் கேள்வி கேட்கிறார், இன்னொருவர் பதில் சொல்கிறார். பதில் தப்பா இருந்தா சம்பளத்துல பிடிக்கிறாங்களா? இது என்னங்க அநியாயமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். பரவாயில்ல, வரிதானே. ஆமா, இப்படி பாடலையே ஒரு கலகலப்பான உரையாடலாக மாற்றிய பாடல் தான். கதை சொல்ல போறாங்க, விடுகதையும் சொல்ல போறாங்க. கடைசியில எல்லா விடுகதைக்கும் விடை என்னன்னு சொல்லுங்க. பாட்டை கேட்டாங்க.

பாடல் முழுவதும் ஆண் பெண் குரல்கள் ஒருவரை ஒருவர் அழைப்பது, கிண்டல் செய்வது, கேள்வி கேட்பது, பதில் சொல்வது போல மாறி மாறி வருங்க. அதனாலதான் இது ஒரு பாடலை விட கலகலப்பான காதல் உரையாடல் போலவே கேட்கின்ற நமக்கு தோன்றும். சில பாடல்கள் காதலை பாடும், சில பாடல்கள் காதலர்களையே பேச வைக்கும்.

ஆனால் இருவரும் பேசுவது வார்த்தைகளால் இல்ல, பாடல்களால். அந்த பாடல் வரிசையை தான் இன்றைய திர இசையில் உங்களுக்காக நாங்க கொடுத்திருந்தோம். பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம். அதுவும் இடையிடையே கேட்கறதுக்கும் அது ஒரு கோரியா கேட்கறதுலயும் அது ஒரு தனி சுவாரஸ்யம் மகிழ்ச்சி இருக்கதான் சொல்றது. நிறைவு பாடல் அந்த வரிசையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடலுடைய அழகி கேள்வி பதில் அமைப்பு. ஒரு பெண் தன்னுடைய பெயர், அழகு, குணம் பல ஊர்களில் பேசப்படுவதாக சொல்லி அதற்கு பின்னணியில் வரும் குழு குரல்கள் உடனுக்குடன் பதில் சொல்வது போல பாடல் நகர்கிறது. ஒரு நாடகத்தன்மை இந்த பாடல்ல இருக்கும். அப்படியா? ஆமாங்க, ஒரு பெண்ணோட அழகு பற்றி ஊரே பேசினா எப்படி இருக்கும்? ஊரே வா, அட இப்படிதாங்க இருக்கும்.

0: சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27. கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:27.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சீனா ஹெபேயில் குறிசுடு காலாட்படை பயிற்சியில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மலேசிய கடற்படையின் சிறப்பு பிரிவு அதிகாரிக்கு சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுதீன் இட்ரிஷா வாழ்த்துரைத்துள்ளார். 24 நாடுகளைச் சேர்ந்த 131 அதிகாரிகள் பங்கேற்ற இந்த பயிற்சியில் மலேசிய கடற்படை அதிகாரி ஒருவர் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது நாட்டுக்கும் கடற்படைக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்றார் அவர். நாட்டு மக்கள் மத்தியில் சுகாதாரமிக்க உணவு பழக்கத்தை உந்த செய்ய அரசாங்கம் ரஹ்மா அடிப்படை உதவி வழங்கலை பழ காய்கறிகளை வாங்குவதற்கும் விரிவுபடுத்த முடிவெடுத்துள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். மேலும் உதவித்தொகை வழங்கப்பட்ட அரிசி வழங்கும் நடைமுறையை மீளாய்வு செய்வது குறித்து இன்று நடைபெற்ற தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்றார் அவர். பேரா இப்போ லிம் கார்டனில் மே ஜூன் மாதங்களில் 2 டெங்கி நேர்வுகள் பதிவான வேளை அங்கு அக்காலகட்டங்களில் சிக்குன்குனியா நேர்வு பதிவாகவில்லை என மலிஸ் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் உறுதிப்படுத்தினார். இம்மாதம் 8 நாள் வரை பேராக்கில் சுமார் 1712 டெங்கி நேர்வுகள் பதிவாகியுள்ளன என்றார் அவர். தைவானில் மில்லியன் கணக்கான மக்கள் வீட்டிலேயே இருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு 30 நிமிடங்களுக்கு கைபேசியின் இணைய வேகம் மிதமான அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னோட்ட நடவடிக்கை சீனாவுடன் மோதல் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள நாட்டு மக்களை தயார்படுத்தும் என தைவான் நம்புகிறது. ஐரோப்பாவில் வெப்ப அலை தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், பிரிட்டன் ஆகிய பகுதிகளில் 135 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் 35 செல்சியஸ் வெப்பத்தை எதிர்கொள்ள உள்ளனர். அங்கு நீடிக்கும் வெப்ப அலையும் வறட்சியும் வரலாறு காணாத கோடை காலத்துக்கு வித்திட்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. பிரான்சின் ஜினடின் ஜிடான் தலைமை பயிற்றுனர் குழுவில் உலகக்கிண்ண புகழ் கோல் காவலர் ஃபேபியன் பார்தேஸ் இணைவதாக பிரான்ஸ் கார்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. 55 பார்தேஸ் தேசிய அணியின் கோல் காவலருக்கு பயிற்சி எடுக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளார். 1998 பிரான்ஸ் அதன் சொந்த மண்ணில் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியில் வெற்றியாளராக மகுடம் சூட்டப்பட்ட ஆட்டத்தில் ஜிடானின் சக விளையாட்டாளராக பார்தேஸ் களத்தில் இருந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம், தமிழ்ச்செல்வம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஒரு குழந்தை, ஒரு கனவு, ஒரு கேமரா, அதிலிருந்து தொடங்கிய ஒரு பயணம் தாங்க. 67 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் முடியவில்லை. திரையில் அவர் அழுதால் நாமும் அழுவோம், அவர் சிரித்தால் நம் மனமும் சிரிக்கும், அவர் காதலித்தால் நாமும் காதலில் விழுவோம். அவர் வலியை வெளிப்படுத்திய போது அது அவருடைய வலி போல தெரியலைங்க, நம்முடைய வலியாகவே உணர்ந்தோம். காலம் அவரை மாற்றவில்லை, காலத்தையே மாற்றியவர் அவர். ஒரு நடிகராக வந்தார், ஒரு கலைஞனாக வளர்ந்தார், ஒரு தலைமுறைக்கு சினிமாவை கற்றுக் கொடுத்தார். 67 ஆண்டுகள், எத்தனை கதாபாத்திரங்கள், எத்தனை முகங்கள், எத்தனை நினைவுகள். ஆனால் ஒவ்வொரு முறையும் திரை திறக்கும் போது நாம் தேடுவது அந்த ஒரே மனிதரை தான், கமலஹாசன். 67 ஆண்டு கால திரை பயணம் அல்லங்க, ஒரு கலைஞனுக்கும் அவரை நேசித்த கோடிக்கணக்கான இதயங்களுக்கும் இடையிலான 67 ஆண்டு கால காதல். இன்று அந்த கலையின் காதலை கொண்டாடுவோம் இன்றைய பாட்டுக்கலையில்.

0: என் பேரு சத்தியவாணி, நான் திம்யாங் சிரம்பான்ல இருந்து கால் பண்றேன்.
1: சத்யவாணி, உங்களை சத்யான்னு யாராச்சும் அழைப்பாங்களா?
0: மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் அப்படிதான் கால் பண்ணுவாங்கன்னு.
1: அப்ப சத்யன் சொல்லும் போது உங்களுக்கு அவர் நினைவு வருமே?
0: கண்டிப்பா, ஏன்னா என்னோட பேர்ல வந்து அவர் ஒரு பட டைட்டில் இருக்க.
1: சரி, கமல்ஹாசன் சொல்லும் போது உங்களுக்கு நீங்க பேசும் போதே தெரியுது என்ன பிடிக்கும் அவர்கிட்ட.
0: அவரோட இயல்பான நடிப்பு, நவரசமான நடிப்பு, ஒரு தத்ரூபமான நடிப்பா நடிப்பாரு அவரு.
1: என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
0: எனக்கு சலங்கை ஒளி படத்துல இருந்து மௌனமான நேரம் அந்த பாட்டு வேணும்.
1: பேச்சு மட்டும் படபடன்னு இருக்கு, பாடல் மௌனமா?

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909719
1: கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் August 15 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இப்போ YRSK மண்டபத்தில் இலக்கிய சுடர் த ராமலிங்கம், மரவின் மைந்தன் முத்தையா, தமிழ் சுடர் தாமல் கோ சரவணன் ஆகியோரின் இலக்கிய பேருரை. கவி அமுதம் சொல் அமுதம் பருக திரண்டு வாரீர். அனுமதி இலவசம்.
0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7219 19. சொல்லுங்க மேகலா.
2: எனக்கு வந்து கமல் பாடல்ல எந்த நெஞ்சில் நீங்க அது தென்றல் நீ தானே, அந்த பாடல் வேணும் திரீசா.
0: அந்த பாடல்ல உங்களுக்கு பிடித்த வரினா என்ன?
2: அது முதல் வரியே எந்த நெஞ்சில் நீங்க அது தென்றல் நீ தானே, அதே அற்புதம்.
0: அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க.
2: அதை விட வேற என்ன வேணும்? அந்த ஒரு வரியே எல்லாம் சொல்லிருக்கேன்.
0: யாராவது கோபமா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு எந்த நெஞ்சில் நீங்காத எல்லாமே நீங்க தான் சொன்னா எப்படி இருக்கும்?
2: அப்படியே கரைஞ்சு போயிட்டுவாங்கல்ல.
0: வாங்க அந்த இசையில எல்லாரும் கரையலாம். சரியா,
2: நன்றி திரிசா. இன்னைக்கு பாடல்லாம் அருமை திரிசா. முதல்ல அந்த பேசிக்கிட்டே பாடுற பாடல் வேலை கலப்பே தெரியல. போங்க.
0: எப்படியா?
2: போன வாரம் அதே மாதிரி வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த வாரமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: இந்த வாரம் வசனங்களோட பாடல் வித்தியாசமா இருந்தது தானே?
2: ஆமா, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்படி எல்லாம் பாடல் எல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது மறந்ததெல்லாம் நீங்க திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தீங்க.
0: அப்புறம் என்ன பாத்தீங்களா, எங்க பக்கத்திலயே இங்க வச்சுக்கணும் நாங்க உங்களை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
2: நன்றி திரேசா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: வேற சாங்ஸ் கூட நாங்க ரெண்டு பேரும் இந்த சிகப்பு ரோஜாக்கள் பாடணும். அது முதல் பாட்டா என்னன்னு தெரியல, விக்ரம்ல பேசாம நீங்களே நடிச்சிடுங்க. ஒரு பாட்டு
1: அது அவங்க வந்து இப்ப இந்த பாக்குற ஒரு நிலா காயுது அந்த மாதிரி பாட்டு இவங்களா பாடினாங்கன்னு கேட்டு மைக்கேல் மதன காமராஜன்ல ஒரு பாட்டு திடீர்னு கராட்டா கிக் அடிப்பாங்க, எதிர்பார்க்கவே முடியாது. இப்படி இந்த பாட்டு பேக் பிளிப் எல்லாம் அடிக்கிறாங்களே அந்த மாதிரி இவங்க பாட்டுல. இப்போ உருவத்துக்கும் அவங்க பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, அசத்திடுவாங்க.
0: கமலஹாசன் பார்க்கும்போது எனக்கு அந்த காலத்து ஒரு கண்ணம்மா சின்ன பையன், அதுதான் இப்போ கூட அந்த பையன் போலயே தோணும், சின்ன குழந்தை போல வயசாச்சு பெரிய பையன் தோணவே தோணுது.
1: பாடினது வந்து எங்க அண்ணி கூட, அதுல இருந்து கிராஜுவேட் ஆகி அம்மா லெவலுக்கு வந்துட்டேன், அது ஜானகி அம்மா.

0: உங்களுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. லோகேஸ்வரி சொல்லுங்க, பாட்டு கடையில என்ன கமல் பாடல் வேணும் உங்களுக்கு? மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல்.
3: அதுவும் தாண்டி புனிதமானது.
1: புனிதமானது அப்படின்னு சொல்லணும். அந்த பாடல கேட்கலாம்.
3: நன்றி.
4: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். அடி
5: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படுத்திட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
4: அதான்
5: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமிய பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: சொல்லுங்க சிவகுரு, கமல் நடித்த திரைப்படத்தில் எந்த பாடல் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டு கடையில?
1: என்ன சத்தம் இந்த நேரம்?
0: என்ன சத்தம் இந்த நேரத்தை இவ்வளவு சத்தமா கேக்குறீங்களா?
1: நன்றி.

ஒரே ஒரு முறை ரொம்ப இருட்டா இருந்தது என் வாழ்க்கை. அப்ப சொன்னேன், நான் தப்பு பண்ணிட்டேனோ நிறைய, என் பயமா இருக்கு, ஒன்னுத்துக்கும் நீ சொன்ன மாதிரியே நான் விளங்காம போயிருவேன், எல்லாமா வந்துட்டுவாங்க பிள்ளைய, விளங்க மாட்டேன் நீ இப்படி செஞ்சேன்னு அது பழிச்சிருமோ அப்படின்னு கேட்டேன் நான். அப்ப அவரு வரத்த சொன்னாங்க, நீ என்ன வேலை வேணா பாரு, கழிப்பிற கழுவினாலும் கழுவு, ஆனா இந்தியாவில ஏமாந்தான் சிறப்பான கழிப்பிறை கழுவாளன் அப்படின்னு இருக்கணும்.

0: நிறைய பேர் எனக்கு தெரியும் சொன்னா அது மலேசியா கமல்ஹாசன் சொன்னா தெரியும்.
1: அப்படிங்களா?
0: நேரம் கரெக்டா எனக்கு கிடைச்சிருச்சு.
1: பாட்டு கடையில மலேசிய கமல்ஹாசன் அழைச்சிருக்காருன்னா எங்களுக்கு பெருமை தானே, சொல்லுங்க. அப்படியா, எங்களுக்காக ஒரு வசனம்.
0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதாசிய போட்டுக்க விக்ரமத்துல பேசுவாரு. வீரங்களா அடிக்கடி சொல்ற வார்த்தை தெரியுமா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய சொல்லுவாரு.

67 ஆண்டுகள்ங்க, இது ஒரு மனிதர் திரையில் வாழ்ந்த ஆண்டுகள் மட்டும் கிடையாது, பல தலைமுறைகளின் நினைவுகளில் வாழ்ந்த ஆண்டுகள். ஒரு படத்தில் அவர் நடிகர், ஒரு காட்சியில் காதலன், ஒரு தருணத்தில் மகன், ஒரு கதையில் தந்தை, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலித்த மனிதர். அதனால்தான் கமலஹாசனை பார்க்கும் போது நாம் ஒரு நடிகரை மட்டும் பார்ப்பதில்லை, நம்முடைய இளமையை பார்க்கிறோம், நம்முடைய நினைவுகளை பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் சில பக்கங்களை பார்க்கிறோம். 67 ஆண்டுகள் கடந்தால் அந்த கலைஞனின் தேடல் இன்னும் தொடர்கிறது. திரை மாறலாம், தொழில்நுட்பம் கூட மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் கமலஹாசன் என்ற பெயர் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு முழு சகாப்தம். கலை இருக்கும் வரை அந்த கலைஞனின் பயணம் தொடரட்டும். கலை பயணத்தின் நினைவுகளோடு இன்றைய தீரா இசையில் இருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் த்ரிஷா லசாரு. சரி, எல்லாரும் நடனம் ஆட தயாரா இருக்கீங்களா? நடனமா? ஏன், அதுவும் நிகழ்ச்சியோட நிறைவுலன்னு கேக்குறீங்களா? நான் கேக்கலங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து நடனம் ஆடலாம். பாடல கேளுங்க, நடனம் ஆட போறீங்க.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அடுத்த மாதம் வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் சூரிய கதிர்வீச்சு அளவு உச்சத்தை எட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் காலை 11 மணி முதல் மாலை 4 வரை பொதுமக்கள் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் சயீத் ஹமிடி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் மேம்பாட்டையும் மக்கள் வளப்பத்தையும் உறுதி செய்யும் முனைப்பில் உள்ள பொதுப்பணி அமைச்சுக்கு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் ஒதுக்கீட்டை எதிர்பார்ப்பதாக அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி தெரிவித்தார். இருப்பினும் அமைச்சின் தேவை, நாட்டின் பொருளாதார நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார் அவர். 10 ஆண்டுகளுக்கு மேலான காலக்கெடுவை கொண்டுள்ள மலேசிய கடப்பிதழை பரிசீலிப்பதில் 2 விமான நிறுவனங்கள் மட்டுமே அமைப்பு ரீதியிலான சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷபான் தெரிவித்தார். இந்த சிக்கல் மலேசிய கடப்பிதழை வெளிநாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என பொருள் கொள்ளக்கூடாது, மாறாக விரைவில் சீர் செய்யக்கூடிய சிக்கல் என அவர் தெளிவுபடுத்தினார். ஊழல் வழக்கில் கைது ஆணையை எதிர்நோக்கிய நேபாள முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் டியூபா 6 மாதங்களுக்கு பின் தாயகம் திரும்பினார். 80 வயதான அவர் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டிலிருந்து நேபாளம் வந்தடைந்தார். டியூபா அந்த இமயமலை நாட்டின் முன்னாள் பிரதமர் என்பதால் அவருக்கு உயர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகியவை கடந்த வாரம் கையெழுத்திட்ட தற்காப்பு உடன்பாட்டின் கீழ் அரசியல் இராணுவ கட்டமைப்பை நிறுவ உள்ளன. அத்துடன் தற்காப்பு தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த உள்ளதாக துருக்கி தற்காப்பு அமைச்சு கூறியுள்ளது. வளைகுடா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளையும் பாதித்த ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து அந்த உடன்பாடு எட்டப்பட்டது. நிறைவாக விளையாட்டு. அடுத்த மாதம் ஜப்பான் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உலக வெற்றியாளர்களை தோற்கடிக்க உறுதி பூண்டுள்ளதாக நாட்டின் கராத்தே தாரகை சி ஷாமலாராணி தெரிவித்துள்ளார். கராத்தே பிரிவில் தனது ஆற்றலை சோதனையிடும் தளமாக இந்த உலகப் போட்டி உள்ளது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம், தமிழ் செல்வம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இந்த கொண்டாட்டம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல நாளா இருக்கலாம், நம்ம பிறந்த நாளா இருக்கலாம், திருமண நிறைவு நாளா இருக்கலாம், இல்ல எதையாவது சாதிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நாட்கள் வரும்போது நம்ம கொண்டாட நினைப்போம் இல்லையா? அந்த நாட்களை கொண்டாட்டம்னா நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய செலவு செய்து வானவேடிக்கை எல்லாம் செய்து கொண்டாடுவது அப்படின்னு சில பேருக்கு சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிலருக்கு கொண்டாட்டம் அப்படின்றது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். பெற்றோர்கள் கூட ஒரு நாள் முழுக்க இருப்பது, பிடிச்ச பாட்டை திரும்ப திரும்ப திரும்ப கேட்பது, நல்லா சாப்பிட்டு தூங்குறது, அதோட பிடிச்சவங்க கூட பேசிட்டே இருக்கிறது. எப்படின்னா இப்ப அறிவிப்பு அறையில நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி நான் எப்பப்பெல்லாம் உங்க கூட பேச வரணும் அப்பப்பெல்லாம் எனக்கு கொண்டாட்டம் தான். என் வாழ்க்கையை கொண்டாட்டமாகவே மாற்றி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்றைக்கும் காற்றின் மொழியை கொண்டாட நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் மீண்டும் வந்துட்டேன். நிறைய அங்கங்கள், சுவாரஸ்யமான உரையாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இன்றைய காற்றின் மொழியில். தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள். தொடக்க பாடலை விஜய் பிரகாஷ் கொண்டு வராரு. 6 குழு புல்லட் 2 இது.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:39. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:39.
2: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான்.
3: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
2: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

கப்பல் ஃப்ரெண்ட்லி எனும் திரைக்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் அந்த ஒரு பாடலை கொண்டு வந்தாங்க. சரி என்னங்க இது ஒரு விஷயம், இப்பதான் எனக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. நம்மில் நிறைய பேருக்கு இந்த ஒரு அனுபவம் இருக்கும். என்னன்னா, நம்ம பெற்றோர்களா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியா இருக்கட்டும், இல்லை நமக்கு தெரிந்த உறவினர்களா இருக்கட்டும், அடிக்கடி அவங்களுடைய அந்த விவேக கைபேசியை நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் அடிக்கடி என்னோட கைபேசியில விளம்பரமாகவே வந்துட்டு இருக்கு, எதையும் பார்க்க முடியல, நிம்மதியா ஒரு காணொளி கூட பார்க்க முடியல, எப்ப பார்த்தாலும் விளம்பரம் வந்துட்டே இருக்கு, இதுக்கு நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அதற்கு முன்பாக ஏன் அந்த விளம்பரங்கள் உங்களுடைய அந்த விவேக கைபேசியில வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆராய வேண்டுங்க. இப்ப இணையத்துல வந்து ஏதாவது ஒரு செய்தி படிச்சுட்டு இருக்கோம், ஒரு புதிய இணையதளத்துல, அந்த இணையதளம் உங்ககிட்ட கேட்பாங்க, எங்களுடைய விளம்பரங்களை உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்கிறதா, விருப்பம் இருந்தால் அனுமதி தாருங்கள் அப்படின்னு அலோ ஆல் அப்படின்ற அந்த ஒரு விசையை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். தவறுதலா சரி என்னமோ கேட்கிறாங்க, நம்ம எலோ ஆல் தட்டிடுவோம், அனுமதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தட்டிட்டீங்கன்னா அதோட விளம்பரங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால அடுத்த முறை உங்க கைபேசியை பயன்படுத்தும் போது எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்று நீங்க விரும்பினா இந்த மாதிரி அனுமதிகளை செயலிகள் இணையதளங்கள் கேட்கும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பதிலளிங்க அப்படின்னு கூறி தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் நரீஷ் ஐயர் கொண்டு வராரு இதோ.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: மோட்டரோட புகை சிலது வந்து கொஞ்சம் வாசமா இருக்கும்ல, இந்த புகை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: தாப்பால் இருக்கிற மோட்டர் கடையில தான் நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்களா?
1: எழுதுவீங்களா?
2: நன்றி.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அம்மாடானி உங்களுக்காக.
1: அறுபது வயதான மலேசியர்களுக்கு அரசு வழங்கும் அன்பளிப்புகள். கடப்பிதழை புதுப்பிக்க 100 ரிங்கிட் மட்டுமே. எல்ஆர்டி எம்ஆர்டி மோனோரயில் பயணங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. கம்யூட்டர் இடிஎஸ் பயணம் செய்தாலும் 50 விழுக்காடு கட்டணம் மட்டுமே.
0: மடானி உங்களுக்காக.

சீட் ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் அது. உங்களுக்கெல்லாம் அந்த தெலுங்கு திரைசை ரசிகர்கள், தெலுங்கு சினிமா ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? 2024 இரண்டு வருடங்களுக்கு முன்பு அந்த தீபாவளி ஞாபகம் இருக்கா? அந்த தீபாவளி அன்று நிறைய திரைப்படங்கள் வந்தது, நிறைய மொழிகளில் நிறைய திரைப்படங்கள் வந்தது. ஆனால் தீபாவளி முடிந்த பிறகு எல்லார் மனதிலும் நின்ற ஒரே ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வருடம் வந்த திரைப்படங்களில் லக்கி பாஸ்கர் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் இல்லையா? யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு திரைப்படம் வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு திரைக்கதை. அடுத்து என்ன நடக்க போறோம், அடுத்து என்ன நடக்க போகுது போகுதுன்னு அப்படி படம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு திரைப்படம். இன்னொன்று, அந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கதை, அந்த கருத்துகள், அவங்கள நியாயப்படுத்தும் விதங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா? அதுல வந்து பெரிதும் தவறு இருந்தாலும் பார்க்கும் அந்த நேயர்களுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கும் வகையில் திரைக்கதைகளை காட்சிகளை அமைத்திருப்பாங்க. அந்த திரைப்படத்திலிருந்தே இந்த இயக்குனர் அடுத்து எந்த திரைப்படத்திலும் வரப்போகின்றார், இயக்குனர் வெங்கி அட்லூரி அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவருடைய அடுத்த திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது, அதுதான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் எனும் அந்த ஒரு திரைப்படம். நடிகர் சூர்யா இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார், அவருடன் மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் படம் பிடிக்கப்பட்டு நாளை வெளியாகிறது உலகம் முழுதும். ஏற்கனவே டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இந்த படத்திற்கான ஆர்வம் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா அந்த கதைக்களம் இதுவரை நம்ப பழக்கப்படாத ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் இந்த திரைப்படம் வரவுள்ளதா தெரியுது. ஆனால் அதிகமாக அதிரடி காட்சிகள் இல்லை, ஏன்னா நிறைய வந்து குடும்ப பின்னணியில் நடக்கும் கதை போல தான் இருக்கு அப்படின்றத ட்ரெய்லர் பார்த்தா தெரியுது. ஆனால் இது வெங்கி அட்லூரியோட படமாச்சு, அதனால கண்டிப்பாக சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நாளைக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரி, அடுத்த பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் கார்த்திக் மற்றும் ஹரிணி கொண்டு வராங்க. இதுவும் நடிகர் சூர்யாவோட பாடல் தான். இதோ

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

ஹரிஹரன் குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம நிறைய புகார்கள் அளிப்போம். அது சரியில்லை, இது சரியில்லை, அது நடக்கலை, இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மை விட வாழ்க்கை சிலருக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும் இல்லையா? சில தடைகள் இருக்கும் அவங்க வாழ்க்கையில். அந்த மாதிரியான ஒரு குழுவினரின் அவங்கள பற்றிய ஒரு நாள் இது. அவங்களை அனுசரிக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இன்று 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் அவர்களின் நாள். ஏன் பார்த்தோம்னா, அவங்க வாழ்ற இந்த உலகம் என்னவோ இந்த வலது கை பழக்கம் உள்ளவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு உலகம் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த கத்திரிக்கோளா இருக்கட்டும், அந்த பள்ளி மேஜைகளா இருக்கட்டும், இல்ல நம்ம எழுதும் அந்த புத்தகங்களா இருக்கட்டும், திறப்பான்கள், இந்த மாதிரி நிறைய கருவிகள் இந்த வலது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு சாதகமா உள்ளதை போலதான் வடிவமைத்திருப்பாங்க. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு வந்து சில சாதகங்களும் இருக்கு. இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, டென்னிஸ் கிரிக்கெட் இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகள்ல அவங்க சிறப்பா விளையாடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதா நிறைய ஆய்வுகள் கூறுது. ஏன்னா வந்து அவங்களை எதிர்க்கக்கூடிய அந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வலது கை பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதனால வந்து சில சாதகங்கள் இவங்களுக்கு எப்போதும் இருக்குமா. எது எப்படியா இருந்தாலும் நாட்கள் கூட கூட இந்த நவீனமயமாக்கம் நிறைய வந்துருச்சு. அதனால இவங்களுக்கும் சாதகமா நிறைய கருவிகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு இடது கை பழக்கம் இருந்தா உங்களுடைய நாள் இது, வாழ்த்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் மிக்கி ஜே மீயர் கொண்டு வராரு தெலுங்கு திரை இசை தொகுப்பில். அந்த பாடலை கேட்கலாம். இதோ

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: அதீத வெப்ப நேரத்தில் வெளி நடவடிக்கைகளை குறைக்க அறிவுறுத்தல். 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் கடப்பிதழ் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். காலை மணி 11 முதல் மாலை 4 வரை சூரிய புற ஊதா யூவி கதிர்வீச்சு தீவிரமாக இருக்கும் என்பதால் மக்கள் அந்நேரத்தில் வெளி நடவடிக்கைகளை குறைக்க வேண்டும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமிடி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலம் அடுத்த மாதம் வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சிறார், முதியோர் உட்பட அதீத வெப்பத்தின் போது வெளியே பணிபுரிபவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கதிர்வீச்சிலிருந்து தற்காத்து கொள்ள இயற்ற ஆடையையும் தொப்பியையும் அணிவது உட்பட இதர எளிய நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அவர் வலியுறுத்தினார். 2027 வரவு செலவு திட்டத்தில் பொதுப்பணி அமைச்சுக்கு முந்தைய ஆண்டை விட கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி தெரிவித்துள்ளார். அமைச்சின் தேவை அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள அந்த கோரிக்கை மக்களின் முக்கியத்துவங்களையும் மேம்பாடுகளையும் முழுமைப்படுத்த அவசியமாகிறது. ஆயினும் நிதி அமைச்சின் முடிவுக்கு உட்பட்டே மொத்த ஒதுக்கீடு இறுதி செய்யப்படும். அதில் அமைச்சுக்கான ஒதுக்கீடு கட்டுப்படுத்தப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் என அவர் கூறினார். முன்னதாக அமைச்சின் 2027 வரவு செலவு திட்டம் தொழில்துறை கலந்துரையாடலுக்கு பின் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் செய்தியாளர்களை சந்தித்தார். திறன்மிக்க ஆள்பல மேம்பாட்டை உந்து செய்யும் முயற்சிகளில் பகாங் அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறது. மாநிலத்தில் உள்ள தொழில்துறை விரிவாக்கம், வேலை சந்தை தேவை ஆகியவற்றை நிறைவேற்ற பகாங் முதல் அவா எனும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் திறன் மேம்பாட்டில் முக்கிய அணுகுமுறைகளுள் ஒன்றாக நுட்ப தொழில் கல்வி டிவெட்டை வலுப்படுத்துவதிலும் மாநில அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளதாக மந்திரி பசார் இடத்துஸ்ரீ வான் ரோஸ் டிவான் இஸ்மாயில் கூறியுள்ளார். பகாங்கில் டிவெட் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் மாநில அரசாங்கத்தின் வியூக பங்காளியாக பாலிடெக்னிக் சுல்தான் ஹாஜி அஹ்மத் ஷா போலீசஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் கடப்பிதழ் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு மேற்பட்ட கூடுதல் காலம் செல்லுபடியாகும் செயலாக்கம் மட்டுமே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதை குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷபன் உறுதிப்படுத்தியுள்ளார். சில விமான நிறுவனங்கள் பயன்படுத்தும் முறை அதற்கு பொருத்தமானதாக இல்லாததால் சிக்கல் எழுந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் தற்போதைய அனைத்துலக கடப்புதல் வைத்திருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை மட்டுமே செல்லுபடியாகும் புதிய கடப்பிதழ்கள் இலவசமாக வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். மலேசிய இந்தியர் வேளாண் உருமாற்ற திட்டம் மீதாப் முனைப்பின் கீழ் 68 பேர் விவசாய உருமாற்ற மானியத்தை பெற்றுள்ளதாக மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா தலைமை இயக்குநர் கே ரவீந்திரன் தெரிவித்தார். நாட்டிலுள்ள இந்திய விவசாயிகளின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்தும் முக்கிய கடப்பாடுகளுள் ஒன்றாக இந்த முனைப்பு உள்ளது என்றார் அவர். குயிக் வின் மித்ரா இளம் விவசாய திட்டம் என இரு பிரிவுகளாக நடத்தப்படும் மீதாப் திட்டம் வேளாண் துறையில் இந்திய இளைஞர்களின் ஈடுபாட்டையும் திறனையும் அதிகரிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இத்திட்டத்தில் இணையும் இந்திய இளைஞர்களுக்கு மார்டி கோப் நிறுவனத்தின் வழி முறையான பயிற்சிகள் அளிக்கப்படும் என ரவீந்திரன் கூறினார். சரவாசிரியானில் புகைமூட்டம் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள பள்ளிகள் நாளை வரை அதை பின்பற்றும் என மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சிரியான் மாவட்ட கல்வித்துறை கண்காணிப்பில் உள்ள இடைநிலை பள்ளி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனான கலந்தாலோசனையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அங்குள்ள கல்விக் கழகங்களும் காற்று மாசு குறியீட்டு நிலையை கண்காணிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மாலை நிலவரப்படி சிரியானில் காற்று மாசு குறியீடு IPU 178 இருந்தது. பிலிப்பீன்ஸ் மிண்டனாவில் மாலை மணி 5:23 ரிக்டர் கருவியில் 5.7 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிகோஸ் நகரில் இருந்து தென்கிழக்கே 97 கிலோமீட்டர் தொலைவிலும் 67 கிலோமீட்டர் ஆழத்திலும் அந்நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்தது. எனினும் இந்நிலநடுக்கத்தால் மலேசியாவுக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என அது கூறியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: இந்தியாவின் தென் மாநிலங்களுள் ஒன்றான கேரளா இனி கேரளம் என்று புதிய பெயர் மாற்றம் கண்டு வரலாறு படைக்க உள்ளது. மக்களவை அமர்வில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த சட்ட வரைவுக்கு அவை உறுப்பினர் அனைவரும் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தனர். இருப்பினும் மக்களவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சட்ட வரைவு முழு சட்டமாக செயல்படுத்துவதற்காக தற்போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நாட்டின் உச்சத்தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு மாநிலத்தின் அரசியலமைப்பு பெயர் கேரளம் என அதிகாரப்படியாக மாற்றப்படும். ஊழல் வழக்கில் கைது ஆணையை எதிர்நோக்கிய நேபாள் முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் டியூபா 6 மாதங்களுக்கு பின் தாயகம் திரும்பியுள்ளார். 80 வயது டியூபா மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாட்டில் இருந்தார். தலைநகர் காத்மண்டுவில் திரிபுவன் விமான நிலையத்துக்கான வழிகளில் கூடியிருந்த 1000கணக்கான ஆதரவாளர்களை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான அவர் கையசைத்து புன்னகைத்தார். பண மோசடி விசாரணை துறை டீபாவின் வழக்கையும் கைது ஆணை முடிவையும் கையாள்வதாக காவல்துறை பேச்சாளர் அபி நாராயண் கேஃப்லே கூறியுள்ளார். டியூபா நாட்டின் முன்னாள் பிரதமர் என்பதால் விமான நிலையத்திலும் கட்சி கூட்டங்களிலும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதென அவர் மேலும் குறிப்பிட்டார். ஹொர்முஸ் நீரினை உட்பட அதை சுற்றியுள்ள பகுதியை நிர்வகிப்பதற்கான எதிர்கால திட்டமிடலில் சுற்றுச்சூழல் கூறுகள் முக்கிய நிபந்தனையாக உட்புகுத்த வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார். அண்மையில் சில கப்பல்கள் ஹொர்முஸ் நீரிணையிலும் அதை சுற்றியுள்ள நீர்ப்பகுதிகளிலும் பயணம் செய்தபோது ஏற்பட்ட எண்ணெய் கசிவு அதன் சூழலை வெகுவாக பாதித்ததோடு ஈரானுக்கு பெருத்த இழப்பை ஏற்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார். ஹொர்முஸ் நீரிணையில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் கப்பல்களின் உரிமை நாடுகள் சட்டப்படி அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றார் அவர். துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகியவை கடந்த வாரம் கையெழுத்திட்ட தற்காப்பு உடன்பாட்டின் கீழ் அரசியல் இராணுவ கட்டமைப்பை நிறுவ உள்ளன. அத்துடன் தற்காப்பு தொழில் துறையிலும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த உள்ளதாக துருக்கி தற்காப்பு அமைச்சு கூறியுள்ளது. வளைகுடா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளை பாதித்த ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து அந்த உடன்பாடு எட்டப்பட்டது. இனி எந்தவோர் உறுப்பு நாடுகள் மீதான ஆயுத தாக்குதலையும் இந்த கூட்டு நாடுகள் எதிர்க்கும். 3 நாடுகளும் கூட்டு இராணுவ பயிற்சியை திட்டமிடுகின்றன. விளையாட்டு செயல்திறன் மதிப்பீட்டு தணிக்கை குழு வாயிலாக தேசிய விளையாட்டு மன்றம் MSN வியூக நடவடிக்கையை எடுத்துள்ளது. 2027 சி போட்டியின் ஒட்டுமொத்த வெற்றியாளராகவும் 2027 ஆசியாவின் 2ம் நிலை வெற்றியாளராகவும் மலேசியா இலக்கிட்டுள்ளது. அதனை மெய்ப்பிக்கும் முயற்சியாக அது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக MSN தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி நடீரின் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிபுணர்களை உட்படுத்திய விளையாட்டாளர் பயிற்சி திட்ட மேம்பாடும் மதிப்பீடும் அதில் அடங்கும் என்றார் அவர். அதீத வெப்ப நேரத்தில் வெளி நடவடிக்கைகளை குறைக்க அறிவுறுத்தல். 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் கடப்பிதழ் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1973 இன்றைய நாளில் ஜோஹர் பாரு கிழக்கு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஹுசைன் ஆன் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார். அவரது நியமன அறிவிப்பை பிரதமர் துன் அப்துல் ரசாக் கோலலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். துன் டாக்டர் இஸ்மாயிலின் மறைவுக்கு பின்னர் அவரது இடத்தை நிரப்ப டத்தோ ஹுசைன் ஆன் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார். அதேவேளை புதிய அமைச்சரவை குறித்தும் துன் அப்துல் ரசாக் அறிவித்தார். புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்ற பிறகு 1973 August 14 நாள் அமைச்சரவையின் முதலாவது கூட்டம் நடைபெற்றது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் மறுபடியும் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற தொடர்களிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வானவர்களையும் சஜிதா செய்ய சொன்ன அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். இறை கட்டளை வருகிறது, உஸ்ஜுது, சஜிதா செய்யுங்கள் என்பதாக. அனைத்து மலாயக்கத்துமார்களும் சஜிதா செய்கிறார்கள். 500 வருடங்களாக அந்த மலாயக்கத்துமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள். இந்த சஜிதாவிலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஆதம் நபி அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பணிதல். இரண்டாவது, இறை கட்டளையான உஸ்ஜுது, ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்ற அந்த கேள்வி. இறைவனுக்கு பணிதல் ஒன்று, இறைவன் சொன்னவர்களுக்கு பணிதல் என்பது இரண்டாவது. நாம் சிலருக்கு பணிவோம், ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒருவருக்கு பணிவது நமக்கு சிரமமாக இருக்கும். நம்மிடத்திலே பெருமை இருந்தால் நாம் சிலருக்கு பணிவோம், ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய நம்மை விட தரத்திலே குறைவாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பணிவது நம்மால் இயலாது. ஆக அல்லாஹுடைய கட்டளையின் காரணமாக மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் நபி அவர்களுக்கு ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்கள் மலாயக்கத்துமார்கள் சஜிதா செய்கின்றார்கள் என்றால் இறை கட்டளையை எல்லா நிலையிலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதனால்தான். ஆக முதன் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். பிறகு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பிறகு இஸ்ரஈல் அலைஹிஸ்ஸலாம். ஆகிய இந்த நான்கு பெரும் வானவர்களும் ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து சஜிதா செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ஜிப்ரீலே, உம்மை இன்று முதல் நபிமார்களுக்கு என் செய்தியை எடுத்து செல்லக்கூடிய புனித தூதுவராக ஆக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த பணிதலுக்கான வெகுமதியாக அந்த மாபெரும் மகோன்னத பணியை அல்லாஹ் ஒப்படைக்கின்றான். இறை கட்டளையை நாம் மதிக்கும் பொழுது அடுத்த கட்டத்திற்கு அல்லாஹ் நம் வாழ்க்கை எடுத்து செல்வான். இறை கட்டளை எல்லா நிலையிலும் நாம் செயல்படுத்தும் பொழுது நம் வாழ்வின் சிறந்த தருணங்களை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுப்பான் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்ததாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களிடத்திலே சொல்கிறான், இன்று முதல் மீகாயிலே, இரணத்தின் ரிஸ்கினுடைய சாவி உம்மிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பு நமக்கு தெரியும். இந்த உலகத்திலே பயிர் செய்வதற்கு ஆதாரமாக இருப்பது, உணவிற்கு ஆதாரமாக இருப்பது நீர். அந்த நீர் ஆதாரத்தினுடைய உயிர் மழை. மழை மேகத்திலிருந்து இறங்குகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மழையின் கட்டுப்பாட்டை அளிக்கின்றான். பூமியிலே பயிர்கள் மலர வேண்டுமென்றால் அந்த மழையின் தேவை இருக்கின்றது. மழையின் பொறுப்பை அல்லாஹ் மீகாயில் அவர்களுக்கு கொடுத்து இந்த முழு மனித சமுதாயத்தினுடைய இரணம் ரிஸ்க், அவர்களுடைய உணவினுடைய பொறுப்பை உம்மிடத்திலே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் அவர்களை பெருமைப்படுத்துகிறான். பிறகு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், சஜிதா செய்கிறார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கான வெகுமதியாக எந்த தகுதியை கொடுத்தான் என்றால், சூர் ஊதக்கூடிய உலக முடிவு நாளிலே சூர் ஊதி அந்த உலக முடிவு நாளின் நிறை உலக அழிவு நாளின் அடையாளத்தை ரப்புல் ஆலமீன் அந்த சூர் ஊதுவதின் மூலமாக ஏற்படுத்துவான். அந்த பொறுப்பை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். பிறகு இஸ்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்ததற்கு பிறகு அவர்களுக்கான அன்பளிப்பு என்ன? இஸ்ரஈலே, நண்பர்களை நண்பர்களோடு சேர்க்கும் பொறுப்பை உம்மிடத்திலே ஒப்படைக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறினான். இஸ்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய இறுதி கட்டத்திலே அவர்களுடைய ரூஹை பறித்து ரூஹுகளினுடைய இடமான ஆலமுல் அர்வாஹிலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஒவ்வொரு மனித ரூஹும் ஆலமே அருவாஹிலிருந்து வந்து குழந்தையின் உடலிலே வந்து சேர்கிறது. அந்த மனிதனின் மரணத்திற்கு பிறகு அந்த ரூஹ் மறுபடியும் ஆலமுல் அருவாஹிலே செல்கிறது. ஆக ஆலமுல் அருவாஹுக்கு திரும்பி அழைத்து செல்லும் பொழுது இந்த ஆலமுல் அருவாஹிலே உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே இவனை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள், இவனை பார்த்து கொண்டிருந்த இவனுடைய பெரியவர்கள், இவனுடைய தாய் தந்தையர்கள், இவர்கள் அனைவரும் அந்த ஆலமுல் அருவாஹிலே காத்திருப்பார்கள். இந்த ரூஹும் அங்கு சென்றதுடன் ரூஹ் உறவுகள் இணைந்து, நண்பர்கள் இணைந்து ஒரு அழகான காட்சியை ஏற்படுத்துவது, அந்த அழகிய தருணத்தை தரக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆக இந்த நான்கு மலாய்க்கத்துமார்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அந்த கட்டளைக்கு பணிந்த அந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நான்கு வித அன்பளிப்புகளை கொடுக்கின்றான். பிறகு கட்டளையின் பொழுது செயலாற்றாமல், பணியை நிகழ்த்தாமல் ஒதுங்கி நின்ற இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், என் ஆணையை மீறி என் கையால் நான் படைத்ததற்கு நீ பணியாமல் இருந்த காரணம் என்ன இப்லீஸே என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். நீ உன்னை மிக பெரியவனாக மதித்து கொண்டாயா? அல்லது நீ என்னுடைய கட்டளைக்கு கீழ்படியக்கூடாத உயர்ந்த பதவியில் நீ ஆகிவிட்டேன் என்று நீ நினைத்து கொண்டாயா என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு இபிலீஸ், யா அல்லாஹ், நான் அவரை விட சிறந்தவன், அவரை விட மேலானவன். என்னை நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், அவரை மண்ணிலிருந்து படைத்திருக்கின்றாய், மேலும் நான் உன்னை பணிகின்றேன், உன்னை பணியும் நான், வேறொருவருக்கு ஏன் நான் பணிய வேண்டும்? உனக்கு நான் சஜிதா செய்கின்றேன், உனக்கு சஜிதா செய்யக்கூடிய நான் ஏன் மண்ணால் படைக்கப்பட்ட வேறொருவருக்கு சஜிதா செய்ய வேண்டும்? உன்னை தவிர வேறு எவருக்கும் என் தலை ஒருபோதும் பணியாது என்று இருமாப்புடன் அல்லாஹ்விடமே சொல்கின்றான் இந்த இபிலிஸ். சொன்னது யார்? கட்டளை என்ன? கட்டளையிட்டது யார்? அல்லாஹ். அல்லாஹ் விடமே இவன் சொல்கின்றான், உன்னை தவிர வேற யாருக்கு நான் தலை பணிய மாட்டேன். அந்த அல்லாஹ் தான் சொல்றான் ஆதமுக்கு நீ பணிய வேண்டும் என்பதாக. ஆக இவனுடைய சாமார்த்தியமாக பேசக்கூடிய தந்திர பேச்சை கேட்டு அல்லாஹ் கோபப்படுகின்றான். இறைவன் வெகுண்டு, நீ இங்கிருந்து இழிந்து விடு, இங்கிருந்து கொண்டு நீ பெருமையுற உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, இங்கிருந்து நீ வெளியேறிவிடு, நிச்சயமாக நீ தாழ்வுற்றவன், நீ தாழ்ந்தவன் என்பதாக அல்லாஹ் கோபப்பட்டு இபிலீஸை அந்த இடத்திலிருந்து அவனை வெளியாக்குகிறான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கான முதல் காரணம் என்னவென்றால், கட்டளையை நிறைவேற்றவில்லை என்பது ஒரு பக்கம், அதற்கு தன் சாமார்த்தியத்தால் தந்திரத்தால் காரணங்கள் சொல்வது என்பது மற்றொரு விஷயம். ஒரு மனிதன் தவறு செய்கின்றான், தவறு செய்வதற்கு அவனுடைய நஃப்ஸ் காரணம், அவனுடைய மனோ இச்சை காரணம், மனோ இச்சையின் காரணத்தினால் தவறு செய்து விட்டான். பிறகு அவனுக்கு நினைவு வருகிறது, உணர்வு பெறுகின்றான், தவறு என்று அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றான். இது சாமானியனுடைய ஒரு மனோநிலை. ஆனால் குற்றவாளிகளான பாவம் செய்யக்கூடிய சாமார்த்தியமாய் தந்திரமாக குற்றங்கள் புரியக்கூடியவர்கள் தவறு செய்து விட்டாலும் அந்த தவறுக்கான காரணங்களை சொல்லுவார்கள், நான் இதனாலதான் அப்படி செஞ்சிட்டேன் என்பதாக தாங்கள் செய்த மாபாதகங்களை தங்களுடைய சாமார்த்தியத்தாலும் அறிவாலும் அதை மறைக்க பார்ப்பார்கள். அது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒன்று. ஒரு அறிவாளி அவன் எப்பொழுதும் தன் அறிவை நலவான விஷயங்களுக்குத்தான் உபயோகிக்க வேண்டும். தான் செய்த தவறுகளை மறைப்பதற்கு, முட்டு கொடுப்பதற்கு என்றுமே அது பயனளிக்காது, அவனுடைய அறிவை உபயோகிக்க கூடாது. இதன் காரணமாகத்தான் ஏக இறைவன் இபிலீசினுடைய அந்த சாமார்த்தியத்தை நம்மிடமே பதில் சொல்ல உபயோகிக்கின்றானே என்று சினமுற்று அவனை இங்கிருந்து நீ வெளியேறிவிடு என்பதாக அல்லாஹ் கோபப்படுகின்றான். அல்லாஹ் சொன்னான், யுக முடியும் வரை என்னுடைய சாபம் உன் மீது நிச்சயமாக நிலைத்திருக்கும். அல்லாஹ் எப்பொழுது கோபப்பட்டானோ அப்பொழுது அவனுக்கு கொடுத்த லஅனத் என்னவென்றால், ஃபஇன்ன லஅனதி, என்னுடைய இந்த சாபம் கியாமத் நாள் வரை இருக்கும் என்பதாக அல்லாஹ் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கின்றான். சொல் பேச்சு கேட்டவர்களுக்கு நான்கு மலாய்க்கத்துமார்களுக்கும் நான்கு விதமான அன்பளிப்புகள், அந்த நான்கு விதமான அன்பளிப்புகளும் யுக முடிவு நாள் வரை, கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் யுக முடிவு நாள் வரை அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல கட்டளைக்கு பணியாத இபிலீசிற்கு அல்லாஹ் கொடுத்த சாபமும் தண்டனையும் கியாமத் நாள் வரை இருக்கும். ஏன் அல்லாஹ் கோபப்பட்டது ஒரு சில காலங்களுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு பிறகு திருந்தட்டும் என்று கொடுத்திருக்கலாமே என்றால், அவன் செய்த செயல் அவ்வளவு கொடியது, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த தவறுக்கான தண்டனையை கியாமத் நாள் வரை என்பதாக அல்லாஹ் நீட்டித்து கொடுக்கின்றான். அப்பொழுது இபிலீஸ் சொல்கிறான், ஒரு நண்பன் எவருக்குமே அளிக்காத ஒரு அன்பளிப்பல்லவா இது என்பதாக அவனுடைய சொல்லினுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹுக்கு நெருக்கமாக இருந்தவன் இந்த இபிலீஸ், அல்லாஹுனுடைய கட்டளைகளை உடனே செயல்படுத்தக்கூடியவன் அந்த இபிலீஸ். ஆனால் இந்த ஒரு சம்பவத்திலே அவன் செய்த அந்த தவறு, அதற்காக அவன் தன்னுடைய சாமர்த்தியத்தால் சொன்ன காரணங்கள், இது அல்லாஹுக்கு பிடிக்காததின் காரணத்தினால் அவனுக்கு கொடுத்த தண்டனை இபிலீஸ் நினைக்கின்றான் இது மிகப்பெரிய தண்டனை என்பதாக. இறைவனே, நீ நாடியதை தானே நான் செய்தேன், அதற்காக நீ ஏன் என்னை முனிந்தாய் என்று கேட்டான், அதற்காக ஏன் என் மீது கோபப்பட்டாய் என்று கேட்கின்றான். இப்பொழுது பாருங்கள், ஏற்கனவே சாமார்த்தியமாக அவன் அல்லாஹ்விடத்திலே உன்னை தவிர வேற யாருக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான், அல்லாஹ்ட்ட வாக்குவாதம் செய்கின்றான் என்னவென்றால், யா அல்லாஹ், நீ இப்படி முடிவு செய்து வைத்திருக்கின்றாய் என்பதுக்கு ஏற்றவாறு தானே நான் செய்தேன், விதியில எழுதின மாதிரி தானே செஞ்சேனா, நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கியோ அதுதானே நடந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க, தான் தவறு செய்து விட்டு தக்தீர்ல உள்ளது நடந்து போச்சு, அவ்வளவுதான். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தக்தீரை காரணம் காட்டக்கூடாது. ஒவ்வொரு செயல்கள் செய்வதற்கு முன்பதாகவும் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து இரண்டு வழிகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகின்றான், உங்களுக்கு முன்னால் இரு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். நல்வாய்ப்பை உபயோகப்படுத்தி முன்னேறியும் செல்லலாம், தவறான வாய்ப்பை எடுத்துக்கொண்டு தவறான தேர்ந்தெடுத்தலை எடுத்துக்கொண்டு தவறான வழிக்கும் செல்லலாம். இரண்டிலே தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் எதை தேர்ந்தெடுப்பான் என்று அல்லாஹுக்கு தெரியும். தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அனுமதி இந்த மனிதனுக்கு இருக்கின்றது. ஆனால் இவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பது அல்லாஹுக்கு முன்னமே தெரியும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லௌஹுல் மஹ்ஃபூஸிலும் தக்தீரிலும் எழுதி வைத்திருக்கின்றான். உதாரணமாக நம் பிள்ளையை பற்றி நமக்கு தெரியும், இவர்கள் என்ன செய்வார்கள் ஏது செய்வார்கள் என்பது போல. அந்த சந்தர்ப்பங்களிலே நம் பிள்ளையினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும், என்ன முடிவு எடுப்பார்கள், என்ன செயல்கள் செய்வார்கள் என்பது ஒரு பெற்றோர்களான நமக்கே தெரியும் பொழுது, ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை படைத்தவன், அவர்களுடைய செயல்பாடுகளினுடைய முடிவுகளையும் அறிந்தவன். அந்த முடிவுகளை அல்லாஹ் தக்தீரிலே எழுதி வைத்திருக்கின்றான். ஆனால் செய்யப்போவது என்னவோ இந்த மனிதன்தான். இதை காரணமாக காட்டி தன் செயலுக்கு நியாயம் கற்பிக்க முடியாது. ஷைத்தான் தான் செய்த செயலுக்கு நியாயம் கற்பிக்கின்றான். என்ன சொல்கின்றான், இறைவனே, நீ நாடியதை தானே நான் செய்தேன், அதற்காக நீ ஏன் என்னை தண்டிக்கின்றாய், என் மீது ஏன் கோபப்படுகின்றாய் என்பதாக அவன் கேட்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கின்றான், நான் நாடியதை நீ எப்பொழுது அறிந்தாய், எப்போ உனக்கு தெரியும் என்னுடைய நாட்டம் இப்படி இருக்கும்னு? நான் ஆதத்திற்கு உன்னை பணியுமாறு ஆணையிட்டேனே, அதற்கு முன்பதாகவே உனக்கு தெரியுமா அல்லது பிறகா என்பதாக அல்லாஹ் கேட்டான். இப்லீஸ் கூறினான், அதற்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அப்பொழுது அல்லாஹ் இப்லீஸை நோக்கி, நான் நீ அதனை அறிவதற்கு முன்னாலேயே உன்னை ஆதத்திற்கு பணியுமாறு நான் கூற, நீ என் ஆணைக்கு மாறு செய்தது உன் மீது குற்றமல்லவா, எனவேதான் நான் உன் மீது கோபப்பட்டேன் என்பதாக அல்லாஹ் கூறினான். இப்லீஸ் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தன் சாமார்த்தியத்தால் தன் மீது தவறில்லை தவறில்லை தவறில்லை என்றே நிரூபிக்க முயற்சி செய்கின்றான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தவறான வாக்குவாதங்களுக்கும் சரியான பதிலை கொடுத்து, அல்லாஹுக்கு தேவையில்லை அவனிடமெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய சாமார்த்தியத்தால் தான் வென்றுவிட்டேன் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டு வருகின்றான். ஆரம்பத்திலே இவன் சொன்னான், நீ என்னை படைத்ததின் காரணத்தினால் நான் உயர்ந்தவன் என்பதாக சொன்னான். இப்படியாக பல காரணங்களை சொன்னாலும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் அதற்கான பதில்களை சொல்லி இந்த இபிலீஸை அந்த உயர்வான ஸ்தானத்திலிருந்து வெளியாக்குகின்றான். இந்த சம்பவம், இதற்கு பின் இருக்கக்கூடிய படிப்பினைகள், இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய வாரங்களிலே இதை தொடர்பாக பார்ப்போம். இது தொடர்ந்த படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்வோம். இபிலீஸினுடைய குணங்களில் ஒன்றுதான் தவறு செய்துவிட்டு தவறில்லை என்று வாதிப்பது. அந்த குணம் நம்மிடம் இருக்குமேயானால் அதை விட்டு நாம் தௌபா செய்ய வேண்டும். அனைத்து நிலைமைகளிலும் தன் தவறை உணர்ந்து அழக்கூடியவன் முஃமின். தன் தவறுக்கான காரணங்களை சொல்லக்கூடியவன் ஷைத்தான். தவறுகளை அறிந்து புலம்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவன் முஃமின். அந்த தவறுகளை காரணங்கள் சொல்லி அதை நிரூபிப்பவன் ஷைத்தான். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் முஃமின்களுடைய அரும் பண்புகளை கொடுத்து சிறந்த முஃமின்களாக ஆக்குவானாக. இபிலீஸினுடைய பண்புகளை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. آمين برحمتك يا أرحم الراحمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
4: நீங்கள் எல்லாம் இளமை, புதுமை, இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். அச்சம் என்பது மடமையடா திரையிலிருந்து அந்த பாடலை கேட்டோம். சரிங்க, சில நண்பர்கள் இருப்பாங்க நம்ம கூட ரொம்ப நாள் பயணிச்சிருப்பாங்க, எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், எது பேசினாலும் நமக்குள்ள இந்த ரகசியங்கள் அப்படின்றதே இருக்காது. அந்த மாதிரியான நெருக்கமான நண்பர்களா இருந்துட்டே இருப்போம், அவங்க இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா ஏதோ ஒரு நாள் பணி நிமித்தமா வெளிநாட்டுக்கு போவாங்க, இல்ல உள்நாட்டிலேயே கூட பணி நிமித்தமா இந்த பயிற்சிகள் இதெல்லாம் இருக்கும். அதனால ரொம்ப மாத காலம் நம்ம விட்டு பிரிந்து இருப்பாங்க, அவங்க கூட தொடர்பு கூட கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரி நண்பரை பிரிந்து வாடும் ஒருவர் நமக்கு அழைச்சிருந்தாரு, அவர் கூட தான் பேச போறோம். அவர்கிட்ட பேசிடலாமே. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பி கே, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, நல்லா இருக்க.
0: சரி சொல்லுங்க, நண்பரை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, யார் அந்த நண்பர், என்ன ஆச்சு, என்ன நடக்குது உங்களுக்குள்ள, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாமே.
1: என் பேர் தமிழ் செல்வன், நண்பர் பேர் வந்து பிரேம்நாத், ரெண்டு பேரும் பேட்ச்மேட். 2019 தான் எங்களுக்கு பழக்கம், யூனிவர்சிட்டி மலையில இருந்து அங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஒரு நாள் ரேண்டமான நாள் பார்த்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் வா மச்சான் போ மச்சான்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி எல்லாம் ராப்பாட் ஆகி இப்ப வந்து ஒரு கடந்த ஒரு 3 மாசமா வந்து அவர் கேரள தான் இருக்காரு. பட் ஒரு வேலையோட பயிற்சி கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ணிருக்காரு, அதுல ட்ரைனிங்ல இருக்காரு. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் கல்யாணம், என் வாழ்க்கையில வந்து டவுன்ல என்னோட ஹை ஆன ஒரு மூமெண்ட்ல எல்லாம் ஃபுல்லா இருந்திருக்காரு அவரு. பட் என்னோட ஒரு முக்கியமான தருணத்துல வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்றேன் நானு.
0: கல்யாணத்துக்கு அவர் வர முடியாதுன்றது ரொம்ப மன வருத்தமா இருக்கு உங்களுக்கு?
1: ஆமா ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக, எல்லா இதுலயும் இருந்தாரு, ஒரு ஒரு ஃபேஸ்லயும். நான் அந்த காதலிக்கு ஆரம்பிச்சப்ப கூட வந்து அவர் தான் வந்து கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாரு, அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. பட் என்னோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போறேன், பட் அவர் கூட இல்ல இது கண்டிப்பா ஒரு ஒரு வாட்டி வந்து யோசிக்கிறப்ப ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன்லயும் ஒரு மாதிரி மிஸ் பண்ணுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவர்.
0: கண்டிப்பா அந்த ஒரு உணர்வு அவருக்கும் இருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவர் அங்க இருந்தாலும் மனசு உங்க கூட தான் இருக்கும் போல. பரவாயில்ல விடுங்க, முதல் கல்யாணத்துக்கு வர முடியல, ஆனா 60வது கல்யாணத்துக்கு கண்டிப்பா அவர் வந்துருவாரு, உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு நாங்களும் ரொம்ப ஆசைப்படுறோம்.
1: நன்றி நன்றி. கேப் விட்டோட நானே பயந்துட்டேன்,
0: எனக்குள்ள பயமா தான் இருந்தது. ஏன்னா முதல் கல்யாணம்னு சொல்லிட்டோமே, அது 60வது கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்தேன் நானு, வேற ஒண்ணும் இல்ல.
1: அவரு கல்யாணம் பண்றப்ப கண்டிப்பா அவரு கூடயே இருப்பாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க, அவருக்காக ஏதாவது பாடல் விரும்பி கேட்க போறீங்களா நீங்க?
1: அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல், சாமி பாடல் இருக்குல்ல, சாமி படத்துல அவருக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைச்சுன்னு ஒரு பாட்டு வரும்,
0: வேப்ப மர புளிய மரம்.
1: அதே பாட்டு தான், அதே பாட்டு தான்.
0: சரி, வேப்ப மரமோ புளிய மரமோ அவருடைய இலக்குல அவர் வெற்றி பெற்று வாழ்க்கையில பெரிய ஒரு ஆலமரமா வரணும்னு சொல்லி அந்த பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நண்பர்கள் குழு சார்பா இந்த பாட்டை வந்து நாங்க பிரேமத்துக்கு வந்து டெடிகேட் பண்றோம்.

உங்கள்ல நிறைய பேருக்கு இந்த AFF கார்பந்து கிண்ண போட்டி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 நம் நாடு மலேசியா அந்த போட்டியில் வாகை சூடிய போது அப்படி இருந்ததுங்க. நிறைய உணவகங்கள், வீடுகள் அப்படியே ஆர்ப்பரிச்சுட்டு இருந்தோம். சஃபீஸ் அலி அந்த இறுதி ஆட்டத்தின் முதல் சுற்றில் கோல்களை புகுத்திய போது 3-0 அப்படின்று நம்ம நாடு இந்தோனேஷியாவை வென்ற போது, இப்ப பார்த்தோம்னா மீண்டும் அதே கிண்ணத்தில் அதே போட்டியில் அரையிறுதி சுற்றில் நம் நாடு முன்னேறி இருக்காங்க. வருகின்ற 16 ஞாயிற்றுக்கிழமை வியட்நாமை எதிர்கொள்றாங்க. அரையிறுதி சுற்று ஒன்றில், அதாவது 2 இந்த அரையிறுதி சுற்று நடக்கும். அதாவது அரையிறுதியே 2 ஆட்டமா நடக்கும். அதில் முதல் ஆட்டத்தில் நம் நாடு மலேசியா நம்ம கோலாலம்பூர் அரங்கத்தில், கார்பந்து அரங்கத்தில் வியட்நாமை எதிர்கொள்றாங்க. இந்த கார்பந்து ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எப்போதுமே வந்து புக்கித் ஜாலில் அரங்கத்தில் மலேசிய கார்பந்து அணி விளையாடும் போது ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அணியா இருப்பாங்க, ஆனா வேறு அரங்கத்தில் விளையாடும் போது அந்த அளவிற்கு பலம் இருக்குமா இல்லையா அப்படின்றது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியா இருந்தாலுங்க, கோலாலம்பூர் அரங்கமோ புக்கித் ஜாலில் அரங்கமோ, நம்முடைய அந்த சத்தம், அந்த ஆர்ப்பரிப்பு எப்போதுமே நம்ம அணிக்கு இருக்க வேண்டும். மிகச்சிறந்த முறையில் இந்த முறையும் அவங்க கிண்ணத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு தான் எல்லா மலேசியர்களும் எதிர்பார்த்து காத்து இருக்காங்க. சரி, காற்றின் மொழியில் 10 மேல பார்த்தோம்னா அந்த நன்றி மன்னிப்பு அழைப்பு அங்கம்லாம் இருக்கு. இப்ப 2 பாடல்களை கேட்க போறோம். அதுல தொடக்க பாடல்ல முதல் பாடல் சாய் அபயங்கர் கொண்டு வராரு, அவங்க கூட சாய் ஸ்மிருதியும் கொண்டு வராங்க. இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். போட்டித்தன்மையின் சட்ட கட்டமைப்பு, கொள்கை, செயலாக்க கூறுகளை வலுப்படுத்துவதில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு பன்னாட்டு ஒத்துழைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தியுள்ளது. மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் மைசிசிக்கும் ஹாங்காங் போட்டித்தன்மை ஆணையம் HKCCக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள புரிந்துணர்வு உடன்பாட்டை அமைச்சர் டத்து அர்மிசன் முகமது அலி சுட்டிக்காட்டினார். தபூங் ஹஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கை அரசியல் மோதலை தூண்டக்கூடாது, மாறாக அந்த கழகத்தை சீரமைப்பதற்கான சிறந்த வழிகளை கண்டறியும் படிப்பினையாக அமைய வேண்டும் என பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்து அஸ்மன் அபிரின் கூறியுள்ளார். 10 மில்லியன் முதலீட்டாளர்களின் முக்கியத்துவத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். செயலாக்க நடவடிக்கைக்கு அவசியம் ஏற்பட்டால் சட்டம் ஆதாரத்தின் அடிப்படையில் அதற்கான செயல்முறை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். இந்தோனேசியா மின்சார வாகன பயன்பாட்டை உந்து செய்யும் முனைப்பின் ஒரு பகுதியாக அதன் முதல் தேசிய மின்சார இருசக்கர வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது எரிசக்தி துறையில் வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கும். அத்துடன் மின்சாரத்தால் இயங்கும் இருசக்கர வாகனம், மகிழுந்து, பேருந்து, இழுவை இயந்திரம் ஆகியன எரிசக்தி பயன்பாட்டை பாதுகாப்பான அளவில் வைத்திருக்க உதவும் என அதிபர் பிரபவோ சுபியாந்தோ நம்பிக்கை தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உந்துதலால் பிரிட்டனின் பொருளாதார அடைவு நிலைகள் வலுப்பெற்றுள்ளன. குறிப்பாக அந்த முடியாட்சி நாட்டில் செய்யப்படும் கன்னி வன்பொருள் முதலீடு அதற்கு பங்களித்துள்ளன. மேலும் இவ்வாண்டு 2ஆம் பாதியில் பிரிட்டனின் பொருளாதார உயர்வுக்கு தகவல் தொடர்பு துறை 0.4 விழுக்காடு பங்களித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் குறிப்பிட்டது. விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. மேன்செஸ்டர் சிட்டி விளையாட்டாளர் ஜெரமி டோக்கு அந்த கிளப்பில் 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். 2023 பிரான்சின் ரெயின்ஸ் கிளப்பிலிருந்து மேன்செஸ்டர் சிட்டிக்கு மாற்றலாகிய டோக்கு ஆளுமை மிக்க விளையாட்டாளராக வலம் வருகிறார். 24 வயதான அவர் மேன்செஸ்டர் சிட்டியை நிகர்த்து களமிறங்கிய 131 ஆட்டங்களில் 22 கோல்களை புகுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில் வியாழக்கிழமை. அதனால இந்த நன்றி மன்னிப்பு அழைப்பு இருக்கு இல்லையா, யாருக்காவது நன்றி சொல்லணுமா இல்ல மன்னிப்பு கேட்கணுமா, நீங்கள் எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். அதோடு உங்களுக்கு பிடித்த இல்ல அவர்களுக்காக நீங்க கேட்க நினைக்கும் ஒரு பாடலையும் விரும்பி கேட்கலாம். 3328255333 அல்லது 4768 எனும் எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதோடு மட்டுமில்லாம இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து குரல் பதிவும் நீங்க அனுப்பலாங்க. உங்களோட பேச நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க, யாருக்கு மன்னிப்பு கேட்க போறீங்க, அதற்கு முன்பாக கௌஷிக் கிரிஷ் மற்றும் பத்மலதா கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டுட்டு நிறைய பேசலாம்.

கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அனிருத் ரொம்ப மகிழ்ச்சியா பாடுறாரு. ஆனா கல்யாண வயசு வந்த பிறகுதான் அங்க பாதி பேர் பயப்படவே ஆரம்பிக்கிறாங்க. இது அனிருத்துக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும். சரிங்க, இந்த நன்றி மன்னிப்பு அழைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம், வந்த அழைப்புலாம் வாழ்த்து அழைப்பா இருக்க. வாழ்த்து நேரம் இசையும் இசையும் தொகுப்பில் காலையிலே ஏற்படும், அப்ப வந்து நீங்க கண்டிப்பா உங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். ஆனா உங்க வாழ்த்துக்களை சொல்லிய அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. ஆனா இது நன்றி மன்னிப்பு அங்கம், அந்த அழைப்புகள் மட்டும்தான் நமக்கு வேண்டும். ஆக நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சுழியம் 3228255733 அல்லது 4768 இன்ஸ்டாகிராம் வாயிலா குரல் பதிவும் அனுப்புங்க, நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அடுத்து வரும் பாடல் கார்த்திக் மற்றும் சித்ரா கொண்டு வராங்க, அந்த பாடலை கேட்டுட்டு அதற்கடுத்து இன்னொரு பாடலையும் கேட்டுட்டு அதன் பிறகு உங்க கூட எல்லாரும் பேசுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். இப்ப பாடலை கேட்கலாம்.

0: இனிய மாலை வணக்கம் அன்பரே.
1: இனிய மாலை வணக்கம். யார் பேசுறீங்க? சொக்கநாதன். எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: சிரம்பான்ல
1: இருந்து. சரி சொல்லுங்க, நீங்க நன்றியா மன்னிப்பா
0: ரெண்டும் சொல்லிக்கணும்.
1: மனைவிக்கு அவங்க பெயர்
0: சுந்தரி.
1: சுந்தரி, ஏன் அவங்க கிட்ட நன்றி சொல்றீங்க, ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க, அதை கொஞ்சம்
0: சொல்லுங்களேன். எனக்காக ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ரெண்டு நாளா எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம். அதனால அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கேன். ஏன்னா அவங்க சப்போஸ் அவங்க வந்து அவங்களோட பிறந்த ஊருக்கு போகணும்னு கேட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க திருவிழா நடக்குது. சோ நான் சொல்றேன், என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வேலை இருக்கு அப்படின்ட்டு. பட் டேங்கோட்டு நான் அப்ளை பண்ண லீஃப் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அப்ரூவல் ஆயிடுச்சு. பாஸ் அப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ சாரி, இட்ஸ் ஆக்சுவலி நான் அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்.
1: சரி, இதை அவங்கள்ட்ட நேர்ல சொன்னீங்களா?
0: இப்பதான் வேலை முடிஞ்சு கிளம்புறாலும்
1: போனோடனே சொல்லிருவீங்களா?
0: கண்டிப்பா.
1: சரி சொல்லிருங்க. ஏன்னா வந்து நீ சொல்லுங்க, இதை சொல்லி சொல்லுங்க. வானொலியிலும் மன்னிப்பு கேட்டுட்டேன் உங்ககிட்ட, அப்ப நேர்லயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியும் வந்து அவங்க உங்களை வந்து மன்னிக்கலன்னா திரும்ப வந்து எங்களுக்கு அலைங்க, நானே பேசுறேன் உங்ககிட்ட.

0: அடுத்து நம்ம கூட பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம்.
1: இந்த பசங்க வந்து என் கூட 4 வருஷமா இருக்காங்க. ஸோ இருந்துகிட்டும் இருப்பாங்க. ஸோ இவங்களோட சாக்ரிஃபைஸ், இவங்களோட இவங்க என்னை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அவங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பரோட அவங்கள விட என்னை வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட அன்புக்கு மிக்க நன்றி. ஸோ நான் நிறைய வாட்டி நிறைய தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்வேன் போல, செய்யறத குறைச்சிக்கிறேன். அது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து குறைக்க பார்க்குறேன் என்னோட தவறுகளை, எதுவும் ரிப்பீட் பண்ணாமல். ஸோ எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ ஐ எம் வெரி சாரி, ட்ரூலி சாரி.
2: ஸோ அந்த பர்சனுக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பாட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறேன். உன்னாலே உன்னாலே மூவிலேருந்து உன்னாலே உன்னாலே அந்த பாட்டு.
0: தவறுகள் இன்னும் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, சரி பாடலை மாற்றி ஒளிபரப்பிட்டு இவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுடலாமா அப்படின்னு ஒரு கட்டம் தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, திருத்திக்கிறேன் அப்படின்ட்டாரு. திருத்திக்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால்

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

வணக்கம், என்னோட பேர் ஜெயகணேஷ். நான் சுயசிப்பூர்லேருந்து பேசுகிறேன். நான் என்னோட பெற்றோர்களுக்கு என்னோட நன்றி சொல்ல ஆசைக்கு வர்றேன். என்னோட அப்பா பேர் வந்து யோக மணாலன், அம்மா பேர் வந்து மணிமேகலை. அவங்கள மணாலன் பவானின்னு சொன்னால் தெரியும். நான் ஏன் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த நன்றியை சொல்ல ஆசைப்படுறேன்னா, என்னையும் என்னோட அண்ணனையும் என்னோட அக்காவையும் மூணு பேரையும் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து பிளைண்டாக வளர்க்காம வேண்டிய நேரத்தில் கண்டிப்பும் மற்ற நேரத்தில் அன்பும் அரவணைப்பும் கொடுத்து எங்களை நல்லா வளர்த்தாங்க. நாங்கள் இன்னைக்கு வெளியுலகம் போய் சொந்தமாக வாழ்க்கை நடத்துகிறப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களோட பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு சரியாக வழிகாட்டி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்த காரணத்துக்காக தான் இன்று நாங்கள் வந்து எங்களோட குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்ல பேரோடு இருக்கிறோம். யாருக்குமே வந்து பிரச்சனை கொடுக்காம எல்லாருக்குமே வந்து நல்லதே செஞ்சு நல்லதே நினைக்கணும்னு நினச்சி வாழ்கிற இந்த மனப்பான்மை வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் எங்களுக்கு இன்னைக்கு வந்து இப்படி இருக்குது. அதனால் வந்து நான் ரொம்பவே வந்து என்னோட பெற்றோர்களுக்கு வந்து இந்த தருவாயில் வந்து நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து என்னோட பெற்றோர்களுக்காக வந்து இந்த என்னை அறிந்த படத்திலேருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ற பாட்டு வந்து போடுங்க.

0: நான் புருஷோத்தமன் பஹாவல இருந்து அழைக்கிறேன்.
1: புருஷோத்தமன் ஐயா எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சௌகரியமா இருக்கிறேன்.
1: சரி சொல்லுங்க.
0: உங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ஆஹா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: உங்களுக்காக ஒரு பாட்டு நீங்களே தேர்ந்தெடுத்து போடுங்க.
1: அதாவது ஆரம்பத்திலேயே சொன்னேன், வாழ்த்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுடைய அன்பு இருக்கு இல்லையா, அது வந்து என்னை கட்டி போட்டுருச்சுங்க. வாழ்த்துக்களை காலையிலிருந்து எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இது நன்றி மன்னிப்பு அழைப்பு அங்கம்தான், இருந்தாலும் விதியை மீறி உங்களுடைய வாழ்த்தை ஒளிபரப்பியதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் யாரும் வாழ்த்த மாட்டாங்களா, நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களா அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம மேல அன்பு செலுத்த இவ்வளவு பேர் இருக்காங்க, வாழ்த்த இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியா நெகிழ்ச்சியாவும் இருக்கு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தாரு புருஷோத்தமன் ஐயா, நான் உங்களுக்காக தான் ஒரு பாடலை ஒளிபரப்ப போறேன். உங்க எல்லாருக்காகவும் அந்த பாடலை நீங்க எல்லாம் கேட்டுட்டு அதன் பிறகு நம்ம மலரும் நினைவுகளில் பேசலாம். விஜய் ஆண்டனி மற்றும் வீரா சங்கர் கொண்டு வராங்க இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அண்மையில் நெகிரி சிம்பிலானில் நடைபெற்ற தமு அன்வார் நிகழ்ச்சியின் போது பேறு குறைந்த சிறுவர் தமக்கு ஓவியம் கொடுத்த நிகழ்ச்சி மிக்க தருணம் இன்னமும் நினைவில் நிழலாடிக் கொண்டிருப்பதாக பிரதமர் இடதுஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தமது முகநூலில் அந்த கலை நயமிக்க ஓவியத்தை பதிவேற்றியுள்ள பிரதமர் அந்த இளம் ஓவியனுக்கு நன்றி பகன்றுள்ளார். இவ்வாண்டு இறுதிக்குள் 2027 ஒன்றிணைந்த நடவடிக்கை பெருந்திட்டத்தை இறுதி செய்ய மலேசியாவும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் இடதுஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். மலேசிய ரஷ்ய பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், பண்பாட்டு ஆணையத்தின் 5வது செயற்குழு கூட்டத்தில் இது குறித்து பேசப்பட்டதாக அவர் கூறினார். தபுங் ஹஜி மீதான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை அரசியல் சர்ச்சையாக பார்க்கக்கூடாது, மாறாக அதனை ஒரு படிப்பினையாக கொண்டு அவ்வாரியத்தின் மீட்சிக்கான அடுத்த கட்ட நகர்வாக அணுக வேண்டும் என பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்து அஸ்மன் அபிடின் கேட்டுக்கொண்டுள்ளார். இயற்கையை பாதுகாப்பதற்கான தனது உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பாதையில் உலகம் இல்லை என்று ஐநாவின் பல்லுயிர் பாதுகாப்பு தலைவர் ஆஸ்ட்ரிட் ஸ்கோமேக்கு கவலை தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன் 196 நாடுகள் 2030க்குள் பூமியின் 30 விழுக்காட்டை தற்காக்க உறுதியளித்திருந்த வேளை ஏழ்மை நிலையிலுள்ள நாடுகளுக்கு ஆண்டுக்கு $30 பில்லியன் வழங்க இணக்கம் தெரிவித்திருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். ஹொர்முஸ் நீரினை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியது பொய் என ஈரானிய ராணுவம் உறுதிப்படுத்தியது. அந்த நீரினை இன்னும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதென ஈரானின் மத்திய ராணுவ கட்டளை பேச்சாளர் இப்ராஹிம் ஜுல்காஃபரி கூறியுள்ளார். ஈரானிய ஆயுதப்படையின் அனுமதியின்றி எந்தவொரு வர்த்தக கப்பலோ எண்ணெய் கப்பலோ அங்கு பயணம் செய்ய முடியாது என அவர் திட்டவட்டமாக கூறினார். விளையாட்டு கார்பந்து. தந்தையின் மறைவை தொடர்ந்து விடுப்பெடுத்துக் கொண்ட பின்னர் இன்று மயாமி அணிக்கு திரும்பிய லியோனல் மெஸ்ஸி முதல் ஆட்டத்தில் களமிறங்கினார். லீக் ஸ்கின்னர் தொடரில் லியோனுக்கு எதிரான ஆட்டத்தில் மெஸ்ஸி மாற்று ஆட்டக்காரராக களமிறக்கப்பட்டார். அவ்வாட்டத்தில் இன்று மயாமி 2-3 என தோல்வியடைந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம், தமிழ் செல்வம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று உங்க கூட டிக்டாக் நேரலையில் இணைய போறோம். இன்னும் இணையில இந்த இரண்டு பாடல்களுக்கு பிறகு இணைந்து விடுவேன், இணைந்து விடுவோம். சரி, இன்று பார்த்தோம்னா எண்களை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, அதற்கு பின்னால ஒரு பாடல் ஒளிந்திருக்கும், அது இருக்கு. அதோடு சேர்த்து சென்ற வாரம் நேயர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தீங்க இல்லையா, இன்னொரு விளையாட்டு, ஒரு இசையை ஒளிபரப்புவோம், அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்பவர்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்போம். அதேதான் இன்றைக்கும் பண்ண போறோம். உங்களுக்காக ஒரு மூன்று பாடல்கள், அதாவது மூன்று தொடக்க இசைகளை தொகுத்து எடுத்து வந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இப்போதே இரண்டு பாடல்களுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் இணைவோம். அதற்கு முன்பாக ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு வரலாம். தொடக்க பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க, இதோ.

டிக்டாக் நேரலையில் இணைஞ்சாச்சு. நம்ம நேயர்களும் இணைந்துட்டாங்க. இன்றைக்கு வழக்கத்திற்கு மாறாக நிறைய பேரா வந்திருக்காங்க. ஏன் பார்த்தோம்னா, நம்ம தான் விருப்ப பாடல்கள் கொடுக்கறோம் இல்லையா, இசையை ஒளிபரப்பி. அந்த வகையில் முதல் எண் 10 ஒரு எண் எஸ் சுப்பிரமணியன், அவர் தான் முதல் ஆளா 8 அப்படின்ற எண்ணை சொல்லியிருந்தாரு. வழக்கம் போல யார் முதல் ஆளா சொல்றாங்களோ அந்த பாடலை ஒளிபரப்பிடுவோம். அந்த பாடல் வருது அடுத்து. ஏம் ராஜா மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாடல் முடிந்த பிறகு போட்டி ஆரம்பமாகும். முதல் தொடக்க இசை ஒளிபரப்பப்படும். டிக்டாக் நேரலையில் வந்துதான் நீங்க சொல்லணும் அது எந்த பாடலுடைய இசைன்னு சொல்லணும், கூடவே உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்னு சொல்லணும். எந்த ஒரு கருத்தை நான் முதல்ல பாக்குறனோ நேரலையில அவங்களுக்கு கண்டிப்பா விருப்ப பாடல் இருக்குங்க. இப்ப 8 உள்ள அந்த ஒரு பாடலை கேட்கலாம். கல்யாண பரிசு திரைக்காக இதோ.

கல்யாண பரிசு திரையில இருந்து அந்த பாடல். சரிங்க, அந்த போட்டிக்கு நம்ம தயாராகிட்டோம். முதல் இசையை இப்ப இறக்க போகின்றோம். இந்த இசை பார்த்தோம்னா ஒரு 14 வினாடிகள் நீளமா தான் இருக்கு. அதனால ஒரே ஒரு முறை தான் நம்ம ஒளிபரப்ப போறோம். கேட்ட உடனே டிக்டாக் நேரலையில் உங்கள் பதில் வர வேண்டும். இது என்ன பாடல், கூடவே உங்களுடைய விருப்ப பாடல் என்ன என்பதை. சரி, அந்த இசையை கேட்கலாம்.

என்ன பாடலுங்க அது? நீங்க சொல்லுங்க. டிக்டாக் நேரலையில் உங்களோட விருப்ப பாடலோடு சேர்த்து நம்ம நேயர்கள் எல்லாம் 5 மற்றும் 10 எண்ணில் உள்ள பாடல்களை அதிகம் விரும்பி கேட்டிருக்காங்க. அதனால அடுத்தடுத்து அந்த பாடல்களை கேட்டுட்டு அதற்கப்புறம் வெற்றியாளரோட விருப்ப பாடலை ஒளிபரப்பலாம்.

மயக்குவதேனோ, மயக்கும் மாதிரியான பாடலா அது, உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க இன்னும். ஆனா அந்த முதல் சவால் இருக்கு இல்லையா, அந்த போட்டி, அந்த பாடலுக்கு சரியான விடையை சொல்லி சரியாக பாடலையும் விரும்பி கேட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகனா ராஜு அவங்களுக்கு நம்முடைய பாராட்டு. அவங்க விரும்பி கேட்ட பாடல் ஏஎம் ராஜா மற்றும் ஜிக்கி கொண்டு வரும் ஒரு பாடல். ஆனா இது நம்ம அதிகம் கேட்காத ஒரு பாடல். அந்த பாடல் அவங்க கேட்டிருந்தாங்க, என்ன பாடுன்னு கேட்கலாம்.

நன்றி நம்ம மோகனா ராஜுக்கு. நல்ல ஒரு பாடல், அந்த பாடலை விரும்பி கேட்டாங்க. அதிகம் ஒலிக்காத பாடல். சரி, அடுத்து அதிகம் ஒலித்த ஒரு பாடலின் இந்த தொடக்க இசையை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா ரொம்ப சின்ன ஒரு தொடக்க இசை தான், அதனால இரண்டு முறை உங்களுக்காக நம்ம ஒளிபரப்பி காண்பிக்க போகின்றோம். கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க எந்த பாடலுடைய தொடக்க இசை அதுன்னு. ஒரு முறை பத்தல, இன்னொரு முறை கேட்போம். இப்ப தெரிஞ்சிச்சாங்க என்ன பாடல்னு. இப்ப டிக்டாக் நேரலையில் உங்கள் பதிலுக்காக நான் காத்திருக்கின்றேன். சரி, அடுத்ததா நம்ம நேயர்கள் அதிகம் விரும்பி கேட்ட எண் 7, அதில் உள்ள பாடலை கேட்டுட்டு அதன் பிறகு வெற்றியாளரின் பாடலை கேட்கலாம். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க இதோ.

பின்னணி இசை அது இல்லைங்க, இதுதான். ஏன்னா மலரும் நினைவுகள்னா எப்போதுமே இதம் தானே. சரி, அந்த இரண்டாவது தொடக்க இசையை சரியாக கண்டுபிடித்து கடவுள் ஒரு நாள் அப்படின்னு கண்டுபிடித்து விருப்ப பாடலையும் விரும்பி கேட்டவர் நம்முடைய தமிழ் செல்வி. அவங்களுக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். அவங்க என்ன பாடல் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, பிறந்த நாள் இன்று பிறந்த நாள். நம்ம டிக்டாக் நேரலையில் நிறைய பிறந்த நாள் என்று, அதிலும் வந்து நம்ம கல்யாணி ராமசாமி அவங்களுடைய பள்ளி தோழர் விஜயன் அவருக்கு இன்று பிறந்த நாள். அதோட வருகின்ற 18ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்த நாள். நாளை பிறந்த நாள் காணும் அர்வின், அதோடு புஷ்பாகரன் ராமர் ஆலயம் பத்துகேவ்ஸ், அவர் வந்து இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். அதோடு கவிதா அவங்களுடைய நாத்தனார் சாந்தி பாலமுருகன், இவங்க எல்லாருக்கும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, இறுதியா என்னோட நண்பர் ஜெயக்குமரன், அவரும் வந்து நம்ம நேயர் தான் டிக்டாக் நேர்வலையில், அவர் வந்து எனக்கு இந்த பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்காரு. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து எனக்காக அவர் விரும்பி கேட்டிருக்காரு. உங்க எல்லாருக்கும் டிக்டாக் நேர்வலையில் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி. தமிழ் செல்வி அவங்க விரும்பி கேட்ட பாடலை அடுத்து கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் கொண்டு வராரு நாம் மூவர் திரைக்காக. இதோ

சரிங்க, நம்முடைய கடைசி தொடக்க இசை தயாரா இருக்கு. அதை கேட்டுட்டு அதோட என்ன பாடல், அது எந்த பாடல் உங்களுடைய விருப்ப பாடலா வேணும், அதை வந்து நீங்க டிக்டாக் நேரலையில் சொல்லணும். கடைசி தொடக்க இசை எல்லாரும் கேளுங்க. ஒரு 9 வினாடிகள் ஒரே முறை ஒளிபரப்பப்படும். சரிங்க, அது என்ன பாடல் உங்களுடைய விருப்ப பாடல், இரண்டையும் சொல்லிருங்க. நேரலையில் அதிகமா அடுத்து விரும்பி கேட்ட எண் 6 அப்படின்ற எண், TM சௌந்தரராஜன் மற்றும் ஜிக்கி கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

மலரும் நினைவுகள் தொகுப்பின் நிறைவு பாடலை விடையை சரியாக சொல்லி நம்ம சுசிலா தேவி விரும்பி கேட்டிருக்காங்க. பி சுசிலா குரலில் இதோ.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சதகத்துல்லா மஸ்லஹி.
2: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய இரவு வேளையில் உங்களோடு சில நிமிடங்கள். ஒவ்வொரு நாளையும் நன்மைக்குரிய நாளாக மாற்றுவதற்கு நல்ல வழியை நம் மார்க்கம் கற்றுத்தந்தே இருக்கிறது. அதிலே இப்படி கூட ஒரு குறிப்பு உண்டு. அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்திற்கு முன்னால் இரண்டு அழுக்குகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்படி விடுபட்டால் அந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக அமைந்துவிடும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, உடலில் உள்ள அழுக்கை நீக்குவதற்கு அதிகாலையிலே குளித்து விட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய தொழிலில் அல்லது சம்பாத்தியத்தில் ஏற்பட்ட அழுக்குகளை அகற்றுவதற்கு ஏதாவது சிறிய தர்மம் செய்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். இவை இரண்டையும் சூரிய உதயத்திற்கு முன்னால் செய்து வந்தால் நம் வாழ்வில் எந்த அழுக்காரும் இல்லாமல்

0: எல்லாவித தீ வினைகளை விட்டு பாதுகாப்பு பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம் என்று மேன்மக்கள் ஒரு குறிப்பு தருகிறார். இதை இன்னும் கொஞ்சம் விரிவாகவே அலசலாம். பொதுவாக உடல் குளித்தால் அசதி நீங்கி உடல் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் மாறுவது நாமெல்லாம் அறிந்த ஒன்றுதான். அதிலும் அதிகாலையிலேயே குளிக்கிற பழக்கம் இருந்தால் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் நல்ல பலனை தரும் என்றும் அறிஞர்கள் கூறுகிறார். இதில் அறிவியலில் இன்னொரு குறிப்பு உண்டு. அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னால் தொடர்ந்து குளித்து வந்தால் அவருக்கு கெட்ட கொழுப்புகள் உடம்பில் அதிகம் சேராது என்றும் சொல்கிறார். இதல்லாமல் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் அசம்பாவிதங்களை விட்டும் தொடர் துன்பங்களை விட்டும் நம்மை காப்பாற்றுகிற ஒரு மாபெரும் சக்தி என்ன தெரியுமா? தர்மம் என்று சொல்லுகிறது நம்முடைய மார்க்கம். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வரத்துல் கலா. நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறதே அது ஆபத்தை தடுக்கிறது, உங்கள் தலைவிதியை கூட மாற்றி அமைக்கிற அற்புதமான சக்தி தர்மத்திற்கு உண்டு என்று தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலும் சொன்னார்கள், தர்மம் இறைவனுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது, தீய மரணத்தை விட்டும் அகால மரணத்தை விட்டும் அது தடுக்கிறது என்று சொன்னார். ஒரு ஏழை விறகு வெட்டி காட்டிற்கு சென்றான். விறகுகளையெல்லாம் வெட்டி அடுக்கி அதை கட்டி தலையிலே தூக்கி வைத்து கொண்டு ஒரு ஒத்தையடி பாதையிலே வந்து கொண்டிருந்தான். எதிரே ஒரு ஞானி வந்து கொண்டிருந்தார். ஒத்தையடி பாதை யாராவது ஒருத்தர் தான் அதை கடந்து செல்ல முடியும், மற்றவர் வழிவிட்டு நிற்கத்தான் வேண்டும். சரி, ஞானி வருகிறார், எனவே அவருக்கு வழிவிட்டு நாம் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று அவர் கடந்து சென்றதற்கு பிறகு நாம் செல்லலாம் என்று மரியாதையாக ஒதுங்கி நின்றான் அந்த ஏழை. ஆனால் கிட்டே வந்த ஞானி என்ன செய்தார் தெரியுமா? வேகமாக அவனது தலையில் இருந்த விறகு கட்டை கீழே தள்ளிவிட்டார். என்னடா இது, உதவி செய்தோம் ஆனால் அவரோ நமக்கு உபத்திரம் செய்கிறாரே என்று சங்கடப்பட்டான். அப்பொழுதுதான் பார்க்கிறான், அவர் தட்டிவிட்டு கீழே விழுந்து சிதறிய அந்த விறகு கட்டுக்குள்ளே இருந்து ஒரு கொடிய நாகம் பாம்பு வெளியே ஓடி வந்து மறைகிறது. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, மகான் எவ்வளவு தூரம் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நீங்கள் மட்டும் இந்த விறகு கட்டை கீழே தள்ளி இருக்காவிட்டால் அந்த பாம்பு என்னை தீண்டியல்லவா இருக்கும். என் உயிரை நீங்கள்தான் காப்பாற்றினீர்கள் என்று நான் தழுதழுக்க சொன்னான். அந்த ஞானி சொன்னார், இல்லையப்பா, நான் காப்பாற்றவில்லை, நீ செய்த ஒரு தர்மம் தான் உன் உயிரை காப்பாற்றியது. நான் என்ன தர்மம் செய்தேன்? நன்றாக யோசித்துப்பார். அப்போதான் அவன் சொன்னான், ஆமாம், இன்றைக்கு நான் மதிய உணவுக்காக கடுமையான பசியோடு கொண்டு வந்திருந்த உணவு பட்டலத்தை பிரித்த பொழுது அந்த வழியாக ஒரு ஏழை வந்து உதவி கேட்டான். நான் எனக்காக வைத்திருந்த உணவை அவனுக்கு கொடுத்து பசியாற்றினேன். அவன் நன்றி பெருக்கோடு என்னை பார்த்து எனக்காக பிரார்த்தித்து விட்டு போனான். ஆம், அந்த தர்மமும் பிரார்த்தனையும் தான் உன்னை காப்பாற்றியது என்று அந்த ஞானி சொன்னார். எனவே நாம் வாழ்வில் செய்யக்கூடிய தர்மங்கள் நம்மை எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து அசம்பாவிதங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு நம்மால் இயன்ற நற்காரியங்களை செய்வோம். எல்லா நாட்களும் நல்ல நாட்களாகவே நமக்கு அமையும் இன்ஷா அல்லாஹ்.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் சதகத்துல்லா மஸ்லஹி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
4: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி. மீண்டும் சந்திப்போம்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் ஜைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை

பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜ். மஞ்சபல்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஆர்டிஎம் இன்னும் கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் இன்னும் சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின் நல்ல ஃபேன்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: பொறாமைங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மங்களை

தரிசனம். மற்றும் இயற்கை வளத்தை தரும் தாயாக இருப்பவர் மாரியம்மன். அன்றைய காலம் தொட்டே நம் முன்னோர்கள் வாழ்வு செழி கிராமப்புறங்களில் மாரியம்மனை வழிபட்டு வந்திருக்கின்றனர். இன்றைக்கு 45 ஐயாவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு தாங்க வந்திருக்கு. 100 ஆண்டுகள் கடந்து தனக்கான வரலாற்றை சுமந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றாள் அன்னை. கடந்த வருடம் கும்பாபிஷேகத்தை கண்ட இவ்வாலயம் 52 அடி உயர ராஜகோபுரத்தோடு அழகாய் காட்சி அளிக்கின்றது. இவ்வாலயத்தில் பூஜைகளும் அர்ச்சனைகளும் தமிழ் மொழியிலேயே நடத்தப்படுகின்றன. ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய ஆலயத்தில் 54வது ஆடி பூர திருவிழா வரும் August 15 நடைபெறவிருக்கின்றது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்பார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ஆலயத்துக்கு மறக்காம போயிட்டு வாங்க. அம்மனின் அருள் அனைவருக்கும் கிட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தபோங் அஜி வாரிய விவகாரம் தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கை ஆர்சிஐ மீதான விசாரணையில் தேவை ஏற்படுமாயின் வெளிநாட்டு நிபுணத்துவ தடயவியல் சேவையை நாடுவது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM பரிசீலித்து வருகிறது. இது ஆர்சிஐ அறிக்கை தொடர்பான புதிய கண்டுபிடிப்பை விசாரிக்க துணை புரியும் என SPRM தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் ஆமான் தெரிவித்தார். பொதுமக்கள் காலை 11 மணி தொடங்கி மாலை 4 மணி வரையிலான நேரத்தில் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாடு தற்போது தென்மேற்கு பருவத்தை எதிர்நோக்கி வரும் நிலையில் இது செப்டம்பர் வரை தொடரும் என்பதால் இக்காலகட்டத்தில் புறா ஊதாக்கதிர்கள் உச்சத்தை எட்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி தெரிவித்தார். மலேசிய குடிநுழைவுத்துறை MyIMMS-ஐ முடக்கும் தரப்பினர் மூலம் தற்காலிக வேலை அனுமதி அட்டை PLKS-ஐ முறைகேடான முறையில் பெற்றவர்களை அத்துறை கருப்பு பட்டியலிட்டுள்ளது. முறைகேடான வகையில் PLKS-ஐ பெற்றவர்களை அடையாளம் காணும் வகையில் தமது தரப்பு பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் வாயிலாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். அமெரிக்கா திட்டமிடப்பட்ட சுழற்சி முறையின் கீழ் USS ஆபிரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை மேற்காசியாவிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. USS ஆபிரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் 200 நாள் எந்தவொரு துறைமுகத்திலும் நிற்காமல் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டுள்ளதால் அதிலுள்ள கடற்படை வீரர்களின் நிலை குறித்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கவலை எழுந்துள்ளது. விளையாட்டு. வரும் அக்டோபர் 2 முதல் 4 வரை ஃபார்முலா 1 பஹ்ரீன் கிராண்ட் பிரி பந்தயத்தின் 3 நாள்களுக்கான நுழைவுச் சீட்டு சிறப்பு சலுகையின் கீழ் மிக குறைந்த விலையான 200 ரிங்கீட்டிலிருந்து கண்டுகளிக்கும் வாய்ப்பு மலேசிய மோட்டார் விளையாட்டு பிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மைகார்ட் அடையாள அட்டை வைத்துள்ள மலேசியர்கள் இந்த சிறப்பு சலுகை விலைகளை பெற தகுதி பெற்றுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ய

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 பிறந்தார்கள். இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் அறிவியலில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தார்கள். இத்தகைய காலத்தில் வாழ்ந்தவர் எவ்வளவுதான் பெரிய மேதையாக இருந்தாலும் அவரது காலத்து அறிவை கடந்து எதையுமே கூற முடியாது. சுமார் 100 கடந்த பின் அவரது நூலை வாசித்தால் அதில் பல தவறுகள் இருப்பதை உலகம் கண்டுகொள்ளும். 100 பின் என்ன நடக்கும், என்னென்ன கண்டுபிடிக்கப்படும் என்ற விவரங்களை 100 முன் வாழ்ந்தவரால் யூகம் செய்ய இயலாது என்பதே இதற்கு காரணம். ஆனால் எழுதவும் படிக்கவும் தெரியாத மிகவும் பின்தங்கிய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவர் எதை இறைவேதம் என்று அறிமுகம் செய்தாரோ அந்த வேதத்தில் எந்த ஒன்றையும் தவறானது என்று இன்றைக்கும் நிரூபிக்க முடியவில்லை. திருக்குரானை பொறுத்தவரை அது ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, எல்லா துறைகளையும் பற்றி ஆங்காங்கே பேசுகிறது. பூமி மற்றும் ஏனைய கோள்களின் அமைப்பு, வானில் இருக்கின்ற அதிசயங்கள், புவியியல் மற்றும் வானியல் குறித்து பேசும்போது இந்த நூற்றாண்டின் மாமேதையும் வானியல் நிபுணரும் பேசினால் எவ்வாறு இருக்குமோ அதைவிட சிறப்பாக திருக்குரான் பேசுகிறது. அதுபோல் மனிதன் மற்றும் உயிரினங்கள், அவற்றில் உள்ள அமைப்புகள், உயிரினங்கள் உற்பத்தியாகும் விதம் என பல விஷயங்களை குரான் பேசுகிறது. 14 முன் வாழ்ந்த மனிதன் பேசுவது போல் பேசவில்லை. இந்த நூற்றாண்டின் கை தேர்ந்த மருத்துவ மேதை பேசுவதை விட அழகாக பேசுகிறது. அது மட்டுமின்றி சென்ற 100 முன்னால் வரை கண்டுபிடிக்கப்படாத தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்களை குர்ஆன் அன்றே சொல்லியிருக்கிறது. இன்று வாழும் பல்வேறு துறைகளிலும் தேர்ச்சி அடைந்த அறிவுடைய ஒருவர் பேசுவதை விட சிறப்பாக திருக்குர்ஆன் பேசுவதையும் நபிகள் நாயகத்தின் கால சூழ்நிலையை சிந்திக்கும் யாரும் இது முஹம்மது நபியின் சொந்த வார்த்தையாக இருக்க முடியாது, முக்காலமும் உணர்ந்த இறைவனின் வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்குத்தான் வந்தாக வேண்டும்.

நேர்களே, ஏராளமான சட்டங்களையும் மரபுகளையும் முன் அனுபவங்களையும் ஆய்வு செய்து பல்வேறு சட்ட மேதைகள் உருவாக்கிய சட்டங்களே ஆண்டுதோறும் திருத்தப்பட்டு வரும் நிலையில் இறை சட்டங்கள் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய சட்டங்கள் பலராலும் வரவேற்கப்படுகிறது. முஹம்மது நபியின் சொந்த கூற்றாக இந்த குர்ஆன் என்பது இருக்க முடியாது. முஹம்மது நபியுடைய சொந்த கூற்றாக இருந்திருந்தால் இது போன்ற சட்டங்களையெல்லாம் இந்த உலகம் நிச்சயமாக வரவேற்று இருக்காது. அதுபோல் உலகம் சந்திக்கின்ற தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு ஏற்கத்தக்க அற்புதமான தீர்வுகளை குர்ஆன் கூறுவதை பார்த்தால் இது முஹம்மது நபியின் சொந்த கூற்றாக இருக்கவே முடியாது. மாறாக இது அல்லாஹுடைய வார்த்தைதான் என்பதை ஒவ்வொரு மனிதராலும் புரிந்து கொள்ள முடியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாத மனிதராக இருந்தார்கள். எழுத படிக்க தெரியாத ஒருவர் இத்தகைய கற்பனை செய்தார் என்று நீங்கள் கூறுவது உண்மையானால் இதுபோல் ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான். முஹம்மது நபியால் குர்ஆனில் உள்ள ஒரு சில வசனங்களை உருவாக்க முடிந்தால் நிச்சயமாக உங்களாலும் உருவாக்க முடியும். அவர்களால் உருவாக்க முடியாது என்று இருந்தால் நிச்சயமாக உங்களாலும் உருவாக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம் அடியாருக்கு நாம் வழங்கி உள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்கள் என்றால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் நீங்கள் இருந்தால் அல்லாஹுவை தவிர உங்கள் உதவியாளர்களையெல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு குர்ஆனிலே கூறுகிறான். இந்த அறைகூவல் 14 நூற்றாண்டுகளாக யாராலும் எதிர்கொள்ளப்படவில்லை. யாராலும் இதுவரை அந்த சவாலை எதிர்த்து முன்வரவும் முடியவில்லை. நிச்சயமாக இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதமாக இருப்பதினால் அந்த குர்ஆனுக்கு நிகராக யாராலும் எந்த ஒரு வார்த்தையையும் கொண்டு வர முடியவில்லை. இந்த குர்ஆனை நீங்கள் அலசி பார்க்கக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் தங்களுடைய வார்த்தைகள் குர்ஆனில் உள்ளதாக பார்க்கவே முடியாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வேதம் என்று அறிமுகப்படுத்திய குர்ஆனை விட பல மடங்கு அதிகமாக பேசியுள்ளார்கள். இறை தூதர் என்று தம்மை அறிவித்த பின் அவர்கள் வாழ்ந்த 23 ஆண்டுகளில் பேசிய பேச்சுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அந்த பேச்சுகளையும் குர்ஆனையும் எந்த மொழியில் ஆய்வு செய்தாலும் இரண்டும் ஒரே நபரின் கூற்றாக இருக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிடுவார்கள். இரண்டுடைய, அதாவது நபியுடைய வார்த்தைக்கும் குர்ஆனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது, இரண்டுடைய இலக்கியத்திலும் இலக்கிய நடைகளிலும் வேறுபாடு இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள். மாறாக தெளிவாக சொல்லுவார்கள், இது அல்லாஹுடைய வார்த்தை, இது முஹம்மதுடைய வார்த்தை. அல்லாஹுடைய வார்த்தைக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருப்பதே இந்த திருக்குர்ஆன் என்பது முஹம்மது நபியால் உருவாக்கப்படவில்லை என்பதற்கு மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது.

நேர்களே, நபியிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த குர்ஆனை வைத்து ஏதாவது ஒரு பொருளை சம்பாதிக்க வேண்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லை என்பது இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக கற்பனை செய்தார் என்று வைத்துக் கொண்டால் கடவுளின் பெயரை பயன்படுத்தி அவர் கற்பனை செய்ததற்கு நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். தாமாக கற்பனை செய்து அதை கடவுளின் வார்த்தை என்று கூறியதன் மூலம் அவர்கள் அடைந்த லாபம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதில் வணிகராகவும் 40 வயதில் ஊரிலேயே பெரிய செல்வந்தராகவும் ஆனார்கள். இந்த வயதில்தான் தமக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருவதாக அவர்கள் வாதிட்டார்கள். எனவே இதன் மூலம் செல்வம் திரட்டும் நோக்கம் எதுவும் அவர்களுக்கு இருந்திருக்க முடியாது என்பதை நாம் அறியலாம். இருக்கின்ற செல்வத்தை பெருக்கிக் கொள்வது நோக்கமாக இருந்ததா என்றால் அதுவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சொந்த ஊரை விட்டும் தமது சொத்துகள் அனைத்தையும் விட்டும் வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தாம் இறை தூதர் என்று கூறுவதையும் தமக்கு பிரச்சாரத்தையும் கைவிடுவதாக இருந்தால் ஊரை விட்டு விரட்டப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் அந்த ஊரிலே தங்கியிருக்க முடியும். அந்த சமுதாயம் இதைத்தான் நபியிடத்திலிருந்து விரும்பினார்கள். எல்லா பிரச்சாரங்களையும் விட்டுவிட்டு சொத்து சுகங்களோடு இந்த ஊரிலே வாழலாம் என்று விரும்பினார்கள். ஆனால் அனைத்து சொத்து சுகங்களையும் விட்டுவிட்டு செல்வங்களையும் விட்டுவிட்டு வெறுங்கையோடு அந்த ஊரை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். பல்லாண்டுகள் பாடுபட்டு திரட்டிய செல்வங்கள் அனைத்தையும் தம் கொள்கைக்காக இழக்க துணிந்தவருக்கு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது நோக்கமாக இருந்திருக்க முடியாது என்பதை நாம் அறியலாம். பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக இறைவனின் பெயரால் கற்பனை செய்த ஒருவர் இருக்கின்ற பொருளாதாரத்தை இழப்பதற்கு முன்வரமாட்டார். ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதினா நகரில் ஓர் ஆட்சியை நிறுவிய பிறகு அவர்கள் நினைத்திருந்தால் பொருளாதாரத்தை விரும்பிய அளவிற்கு திரட்டியிருக்க முடியும். காரணம், அவர்களின் ஆட்சி அவ்வளவு செழிப்பாக இருந்தது. இந்நிலையிலும் அவர்கள் தமக்காக செல்வம் திரட்டவில்லை. அரண்மனையில் வசிக்கவில்லை. கடைசி வரை குடிசையிலே வாழ்ந்தார்கள். குடிசையிலே மரணித்தார்கள். அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் அன்றாடம் வயிறார சாப்பிட்டதில்லை. ஒரு மாதம் அளவுக்கு வீட்டில் அடுப்பு மூட்டாமல் பேரிச்சம் பழங்களையும் தண்ணீரை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சிறிய போர்வைகளையே மேலாடையாகவும் கீழாடையாகவும் அணிந்திருந்தார்கள். விசேஷ நாட்களில் அணிந்து கொள்வதற்காக தைக்கப்பட்ட ஆடைகள் 1 அல்லது 2 மட்டுமே அவர்களிடம் இருந்தது. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வீட்டில் விளக்குகள் தொடர்ச்சியாக எரிந்ததே இல்லை. இருட்டிலேதான் அவர்கள் இரவு பொழுதை கழித்தார்கள். தமது கவச ஆடையை அடமானம் வைத்து மீட்காமலே மரணித்தார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்புக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை தாமாக இயற்றவில்லை. மாறாக அல்லாஹ்விடம் இருந்து அதை பெற்று மக்களுக்கு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணி இப்போ 6:30 ஆகிவிட்டது.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. உங்கள் காலை இப்பொழுது இன்னும் குதூகலப்படுத்த நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்கோம்.
0: அப்புறங்க நல்ல விடியலா இருக்கா? நல்லா தூங்கி எழுந்திருச்சிட்டீங்களா? வாங்க, வாசல் கதவு திறக்கும் போது வரக்கூடிய சூரிய கதிர் உங்க வாழ்க்கையில பெரியதொரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய நாள் நம்ம தொடங்கிடுவோம்.
1: ஒவ்வொரு நாளும் அப்படிதான், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு காலையிலே தொடங்கும்.
0: மங்களா கபூர் அப்படின்ற பத்தி படிச்ச மோகன்,
1: சரி,
0: ரொம்ப ரொம்ப அவங்களை பற்றி படிக்க படிக்க நிறைய விவரங்கள் தெரிய வந்தது. மங்களா கபூருக்கு அண்மையில வந்துட்டு இந்தியாவுடைய உயரிய விருதான விருதினை வந்து அவங்களுடைய அரசு வந்து வழங்கி இருக்கிறது. அப்போ யார் இந்த மங்களா கபூர் அப்படின்னு தேடி பார்க்கும்போது, இவங்களுக்கு 13 வயசுல பாத்தீங்கன்னா ஆசிட் வீசப்பட்டிருக்கு. யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்பம் வந்து வியாபாரம் செய்யறாங்க. அந்த வியாபார பகையில இவங்க மேல அந்த ஆசிட்டை வீசுறாங்க மோகன். ஆனால் அவங்களுடைய குரலுக்கு ஈடு வேற குரலே இல்லை. இவங்களை வந்து இன்னொரு லதா மங்கேஷ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப புகழ் பெற்றவங்க. அப்படிலாம் இருக்கும் போது இவங்களுடைய முகம், அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 37 அறுவை சிகிச்சைகள் இவங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி மங்களா கபூர் அங்கேயே நிக்கல, தன்னுடைய வாழ்க்கையில தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி இவங்க வந்து ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்குறாங்க. பாடல் அப்படின்றது அவங்களுக்கு உயிர். அப்போ ஒரு நிகழ்ச்சியில அவங்க பாடும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய முகம் பார்த்தால் ரசிகர்கள் உட்கார்ந்து பார்க்க போறது இல்லை அப்படின்னு. உடனே அந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் சொல்றாங்க, பரவாயில்ல, உங்க குரல் தாங்க முக்கியம், அது மக்களை போய் சேரணும், தெய்வீக தன்மையை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திரையை அங்க போட்டுருவோம், உங்க முகம் தெரியாது, குரல் மட்டும்தான் தெரியும். அதுக்கு மங்களா கபூர் பாடுறதுக்கும் ஒத்துக்கிறாங்க. அப்படி பாடும் போது எல்லாரும் கேட்கிறாங்க, பாடினவங்க யாரு யாரு என்னுடைய அவங்களோட முகத்தை காட்டுங்களேன்னு திரையை அகற்றுறாங்க. அவங்களுடைய முகம் வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட முகம். எல்லாரும் என்ன திறமை சொல்றாங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லைங்க, உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்றதுதான் முக்கியம் சொல்லி ஒரு பெரிய கரவொளி கிடைச்சுதான் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தேசிய விருதே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மங்களா கபூருக்கு
1: திறமை ஒன்று மட்டும்தான் நிலையானது, அதனால எந்த காரணமும் சொல்லாமல் திறமையை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க, நிச்சயமா வெற்றி உங்கள் பக்கம் வரும். இந்த கதை இதை கண்டிப்பா உங்களுக்கு நிறையவே வலியுறுத்தி இருக்கோங்க.
0: ஆமா, மனசை நல்லா பாத்துக்கோங்க, அது வந்து தைரியமா இருந்தா நீங்க எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். மங்களா கபூர் கதையோட வாங்க இன்றைய வணக்கம் இன்னலை தொடங்குவோம்.
1: இன்றைய நாள் இனிய நாளாகவே மலர்ந்திருக்கின்றது.
0: இன்றைக்கு ஆடியுடைய 5ஆம் வெள்ளி.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம இன்க்ளைன் புஷ் அப் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதலில் ஒரு ஸ்டேபிளான ஒரு பெஞ்ச் அல்லது உயரமான ஒரு சர்ஃபேஸ கைகளை வந்து அதுல வச்சுக்கோங்க. கால்களை பின்னால் வைத்து பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து எல்போவை வந்து மடக்கி செஸ் வரைக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கு நோக்கி கொண்டு வந்து கைகளால் புஷ் பண்ணி மறுபடியும் பழைய நிலைக்கு நீங்க வர வேண்டும். செய்யும் போது உங்களோட உடம்பு முழுவதும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேண்டும். இது செஸ் ஷோல்டர் மற்றும் நம்மளோட ட்ரைசெப்ஸ் மசில வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெங்தன் கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல ஒர்க் அவுட்டும் இருக்கும். ரெகுலர் புஷ் அப் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க இது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் எக்ஸசைஸா சொல்லலாம். இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்க குறைஞ்சபட்சம் 20-30 ரெப்ஸ் 4 செட் செய்யணும். இது நீங்க செய்ய செய்ய கண்டிப்பா இதோட மாறுதல்களை நீங்க பாப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு புதிய ஒர்க் அவுட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: வணக்கம். கேட்டு இருக்கீங்க சங்கர் மகாதேவன் குரல்ல ஆரம்பம் படத்துல இருந்து பாடல கேட்டிருந்தோம்.
1: ஆரம்பம், ஆமா வணக்கம் மின்னலும் ஆரம்பமாச்சு. சரி, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை படுத்து நம்ம பார்க்க போறோம்.
0: நாட்டை சூழ்ந்துள்ள புகை மூட்டம் இன்னும் 5 தினங்களுக்கு அப்படியே நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலேசிய நண்பர்ல வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி இது.
1: அடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, பள்ளி மாணவர் பாதுகாப்பு கொள்கையானது ஆசிரியர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலைகளை எழுந்ததை தொடர்ந்து அக்கொள்கையை விரிவாக விளக்குவதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கல்வி அமைச்சர் ஒரு சிறப்பு அமர்வை நடத்தும் அப்படின்னு கல்வி அமைச்சர் ஃபர்னாசிடே கூறியிருக்காங்க.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாரா உதவி திட்டத்தின் கீழ் காய்கறிகளும் பழங்களும் வாங்கலாம், அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது.
1: மற்றொரு விவரம், போக்குவரத்து அமைச்சர் வெளியிட்டிருக்காங்க சாலை பாதுகாப்பு செய்திகளை. இதுக்கப்புறம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான புதியதொரு முயற்சியாக அனிமேஷன், அந்த அசைவ படம் சொல்லுவாங்களே, அந்த வடிவிலான சில புதிய முறைகளை அணுகுமுறை வந்து மேற்கொள்ள போறாங்களாம்.
0: இவை வந்திருக்கக்கூடிய சில செய்திகள், பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. இப்போ நம்ம காலையிலேயே கதை பேசுவோம் இல்லையா, என்ன கதை இன்றைக்கு?
1: என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, பொதுவாவே அந்த காலை பரபரப்பு இதெல்லாம் நம்ம பிரிக்கவே முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பொதுவாவே வாரத்துல ஒரு நாளாவது கிடைக்கிற நேரத்துல வேலைக்கு போகும்போது கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு தன்னை அமைதிப்படுத்திக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு பேசும்போது சொல்லியிருந்தாரு.
0: எவ்வளவு பரபரப்பா இருந்தாலும் அதை ஒண்ணு செஞ்சிருவாரு,
1: அது கண்டிப்பா போனோம், அது ஒரு அமைதியை கொடுக்குது, அமைதியா வேலைக்கு போவே அப்படின்றாரு.
0: சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், எவ்வளவுதான் பரபரப்பு இருந்தாலும் அவங்களை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு இடம், வாழ்க்கையில ஒரு பாஸ் அப்படின்னு,
1: ஆமா
0: அதை கொடுக்கிற இடமா வழிபாட்டு தளங்களுக்கு போயிட்டு தான் அவங்களுடைய நாள்ல வந்து தொடங்குவாங்க. உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா, வாங்க அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம்.
1: எவ்வளவு பரபரப்பா இருந்தாலும் வாரத்துல ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் ஒரு முறையாவது நான் போயிருவேங்க அப்படின்றவங்க தாராளமா நீங்க அழைத்து சொல்லலாம்.
0: இப்படி போய் கோவில்லையோ தேவாலயத்திலேயோ இல்ல மசூதியிலேயோ உட்காரும் போது மனசு ரொம்ப சாந்தமாகும் அப்படின்னு சொல்றீங்களா? கூப்பிடுங்க, உங்ககிட்ட தான் பேச போறோம் நாங்க.
1: 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

வானிலே கதை பேசலாம். ஒருவர் எப்போதும் முகத்தில் சிரிப்புடன் இருக்கும் ஒரு வெற்றியாளரை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். தனக்கு அறிவுரை சொன்ன அந்த வெற்றியாளரிடம் வெறுப்புடன் கேட்டார், நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், அதனால்தான் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். என்னை போல தோல்வியை தழுவியிருந்தால் தானே தெரியும். அதற்கு அந்த வெற்றியாளர் புன்னகையுடன் சொன்னார், இல்லை நண்பரே, நான் வெற்றி பெற்றதனால் சந்தோஷமாக இல்லை, நான் சந்தோஷமாக இருந்ததனால் தான் வெற்றி பெற்றேன். அந்த ஒரு வார்த்தையில் தான் வெற்றியின் ரகசியமே அடங்கியுள்ளது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வெற்றி வந்த பிறகு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றில்லை, சந்தோஷமான மனநிலையுடன் முயற்சி செய்தால் வெற்றியை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். உங்கள் மனநிலையை மாற்றுங்கள், உங்கள் முயற்சியும் வாழ்க்கையும் மாறும். சந்தோஷத்தை வெற்றியின் விளைவாக பார்க்க அதை வெற்றிக்கான முதல் படியாக பாருங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

தளர்வது என்றும் நன்மையே, தாழ்வது முடிவில் தீமையே, தயக்கம்.

0: சீர்காழி அவர்கள் பாடிய பாடல், வாழ்வது என்றும் உண்மையை வளர்வது அப்படின்றது பெரிய நம்பிக்கை வாழ்க்கையில.
1: இன்றைக்கு காலையிலே நேர்கள்ட்ட கேட்டிருந்தோங்க, என்னதான் பரபரப்பா வேலைக்கு போனாலும் அமைதியை தேடி கொஞ்ச நேரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் எங்களுக்கு ரொம்ப சரியா இருக்கும், மனசு அமைதியா இருக்கும் நினைக்கிறவங்க நீங்க.
2: என்ன
1: வேலை செய்யறீங்க?
0: என்னோட
2: குடும்பம்
0: பள்ளிக்கூடத்துல இருக்கணும். எத்தனை மணிக்கு நீங்க எடுப்பீங்க ஃபேரி?
2: பள்ளிக்கூடம் வந்து 8 மணிக்கு தான், 7:55க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
0: ஓ,
2: அதனால நாங்க 7:15க்கு ஃபேரி எடுப்போம். சோ 7:50 போல நாங்க பள்ளிக்கூடம் அடையும் போது 7:55க்கு வகுப்பறை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
0: பங்கூர் தமிழ் பள்ளியா?
2: பங்கூர் தமிழ் பள்ளி.
1: ஓ, அப்படிதான் எனக்கு தெரியும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை கடந்தானே போறோம் இல்லையா?
2: ஆலயத்தை கடந்து இல்ல, ஆலயத்துக்குள்ள தான்
0: பண்ணுவோம். சரி, அது தினசரி போயிட்டு தான் போவீங்க?
2: தினசரி ஒரு பிளெஸிங் மாதிரி, அங்க ஒரு அவங்க வாசல்ல நின்று பாத்துட்டா கூட ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அந்த பூஜை வழிபாடுகள், அந்த மந்திரங்கள் சொல்லும் போது, பள்ளிக்கூடத்துல படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த கல்வியும் தெய்வமும் வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறது வந்துட்டு அது ஒரு பிளெஸிங் மாதிரி நான் ஃபீல்
0: பண்ணேன். அதே கேட்டுட்டே இருக்குமா?
2: பள்ளிக்கூடத்துக்கு
0: வந்துடுறோம். நன்றி டீச்சர், வணக்கம். பாருங்க, அவங்க சொன்னாங்க பங்கூருக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலயும் புறப்பட்டு, ஆனா நல்லா இருக்கும் கடல் காத்தோட அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே போறது.
1: அடுத்து ஜோஹர்ல இருந்து துர்கா தேவி ஜெகதீசன் வந்திருக்காங்க.
3: உடனே மைண்ட்ல வந்ததே என்னோட அப்பா, அவர் வந்து திரு ஜெகதீசன் சங்கரன். அவரோட டெய்லி ரூட்டீன் கால கோயிலுக்கு போயிட்டுதான் அடுத்த வேலையை செய்யறது.
0: மும்பில இருந்து அந்த பழக்கம் தான்.
3: ஆமா, அவரு இப்ப இன்னும் அதிகமா போக ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு கால கோயிலுக்கு போகலனாக்கா அவருக்கு வந்து அந்த நாள் வந்து சரியாவே அமையாது.
0: ஒரு மனசுக்கு நிம்மதி, ஒரு தைரியம் எல்லாம் கொடுக்கும்.
3: ஆமா, இப்ப லீவ்ல நாங்க இருந்தா கூட எங்களையே காலையை சேர்த்து எங்களை எழுப்பி கூட்டிட்டு போயிருவாரு.
1: ஆமா அப்பா, அப்படி நீங்க அப்படியா? நீங்களும் அப்படிதான்?
3: நான் லீவ் இருந்தாதான் போவேன்.
0: ரொம்ப நன்றி, பாத்து போங்க. அவங்க துர்கா தேவி ஜோஹர்ல இருந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு முறைகள் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம காலையிலயும் நம்மளை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த வழிபாட்டு தலங்களுக்கு போறது. இல்லைன்னா வீட்லயாவது ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி நீங்க சாமி கும்பிட்டுட்டோ இல்ல தியானம் பண்ணிட்டோ போங்க அப்படின்றாங்க.
1: பொதுவாவே பெரியவங்க சொல்வாங்க இல்லையா, ஆலயம் தொழுவது அப்படின்றது சாலமும் நன்று அப்படின்னு. அதனால காலை பொழுது அப்படின்றது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஈடுபட்ட போது அது நமக்குமே ஒரு பெரிய நல்லதை கொடுக்கும்.
0: ஆடியுடைய கடைசி வெள்ளி வெள்ளிக்கிழமை தான் தொடங்குனது ஆடி மாதம். அதை சிறப்பா நம்ம வந்து நிறைவு செய்வோம். உங்க எல்லாருக்கும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, மூக்குத்தி அம்மன் படத்துக்காக.
1: சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்ன

0: வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தாபோங் அஜி வாரிய விவகாரம் தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கை RCI தேவை ஏற்படுமாயின் வெளிநாட்டு நிபுணத்துவ தடையவியல் சேவையை நாடுவது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM பரிசீலித்து வருகிறது. இது RCI அறிக்கை தொடர்பான புதிய கண்டுபிடிப்பை விசாரிக்க துணை புரியும் என SPRM தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அபு ஹமீத் அமான் தெரிவித்தார். முதலீட்டு, ஒப்பந்த ஆவணம், குத்தகை ஆகிய கூறுகளை ஆராய்வதில் விரிவான தடையவியல் முறை உதவும் என அவர் கூறினார். இதனிடையே தாபோங் அஜியின் RCI அறிக்கை தொடர்பான 6 விசாரணை அறிக்கையில் 3 முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதர 3 அறிக்கைகள் இன்னமும் விசாரணை நிலையில் உள்ள நிலையில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக டத்தோஸ்ரீ அப்துல்ஹலீம் தெரிவித்தார். இந்நிலையில் விசாரணைக்கு உதவும் வகையில் 7 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர்களில் 5 தடுப்பு காவல் ஆணை வழங்கப்பட்டுள்ள வேளை 2 உடல்நலம் கருதி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அவர்கள் அனைவரும் தாபோங் அஜி வாரியத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் மலேசிய விமானி ஒருவர் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் மலேசிய விசாரணை குழு வாக்குமூலம் பதிவு செய்வதற்கும் விசாரணை நடத்துவதற்கும் இந்தோனேசிய செயலாக்க தரப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இது விவகாரம் இன்னமும் தொடக்க நிலையில் உள்ள போதும் விரிவான விசாரணையை மேற்கொள்ள உதவும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்தார். இவ்வேளை நாட்டின் விமான நிலையங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய முழுமையான திட்டம் ஒன்று அடுத்த புதன்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றார் அவர். பொதுமக்கள் காலை 11 தொடங்கி 4 வரையிலான நேரத்தில் வெளி நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நாடு தற்போது தென்மேற்கு பருவத்தை எதிர்நோக்கி வரும் நிலையில் இது செப்டம்பர் வரை தொடரும் என்பதால் இக்காலகட்டத்தில் புற ஊராக்கதிர்கள் உச்சத்தை எட்டும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சிறார், மூத்த குடிமக்கள் உட்பட புற அதிகம் பணியாற்றக்கூடிய தரப்பினர் மீது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி தெரிவித்தார். தற்போது மழைப்பொழிவு குறைவாகவும் பெரும்பாலான நேரங்களில் வானம் தெளிவாக இருப்பதும் வழக்கம் என அவர் குறிப்பிட்டார். இக்காலகட்டத்தில் வெளி நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளும் அதேவேளை SPF 30 கூடுதலான சூரிய கதிர்வீச்சு தடுப்பு பூச்சு, பொருத்தமான உடைகள், கருப்பு கண்ணாடி போன்றவற்றை அணியலாம் என தேசிய பேரிடர் நிர்வாக மன்ற தலைவருமான அவர் குறிப்பிட்டார். சரபாக் சரியான் பகுதியில் புகைமூட்டம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் அது நாளை வரை தொடரும் என மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சரியான் மாவட்ட கல்வி அலுவலகத்துடன் இணைந்து தொடக்க இடைநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களை உட்படுத்தி நடத்தப்பட்ட கலந்து ஆலோசனை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அத்துறை கூறியது. பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் ஆகியோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை இம்முடிவு குறித்த மாற்றம் அல்லது ஆக அண்மைய தகவல் குறித்து அவ்வப்போது தெரிவிக்கப்படும் என மாநில கல்வித்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. மலேசிய குடிநுழைவுத்துறை IMMS முடக்கும் தரப்பினர் மூலம் தற்காலிக வேலை அனுமதி அட்டை PLKS முறைகேடான முறையில் பெற்றவர்களை அத்துறை கருப்பு பட்டியலிட்டுள்ளது. முறைகேடான வகையில் PLKS பெற்றவர்களை அடையாளம் காணும் வகையில் தமது தரப்பு பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் வாயிலாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டாக்டர் ஜக்கரியா ஷாவான் தெரிவித்தார். அந்த அதிரடி சோதனை நடவடிக்கையின் வாயிலாக பிடிபட்டவர்களின் PLKS அட்டையில் இடம்பெற்றிருந்த வணிக மனைகளின் முகவரியும் நிறுவனத்தின் தகவலும் வெவ்வேறாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து குடிநுழைவு முறையில் அவர்களின் பெயர் கருப்பு பட்டியலிடப்பட்டுள்ளதால் இனி அவர்கள் எந்தவொரு குடிநுழைவு பரிவர்த்தனையிலும் ஈடுபட முடியாது என அவர் விவரித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
4: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: யாமன் கடற்பரப்பிற்கு அருகே தாக்குதலுக்கு உள்ளான கப்பலுக்கும் தங்களுக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என எகிப்து மறுத்துள்ளது. மேலும் செங்கடலில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு அது கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான கப்பலை எகிப்துடனோ அல்லது அதன் துறைமுகங்களுடனோ தொடர்பு படுத்தி வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என அதன் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. யாமன் கடற்பரப்பில் ஹுதி அமைப்பினர் இலக்கு வைத்த கப்பல் நிறுவனத்தின் முகவரி எகிப்து அலெக்சாண்ட்ரியாவில் உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை தொடர்ந்து இந்த மறுப்பு வெளிவந்துள்ளது. தான்சானியா நாட்டு கொடியை ஏந்தி சென்ற அந்த கப்பல் துபாயை தளமாக கொண்ட நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வருகிறது என அவ்வமைச்சு விளக்கியுள்ளது. அமெரிக்கா திட்டமிடப்பட்ட சுழற்சி முறையின் கீழ் USS அப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை மேற்காசியாவிற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. USS அப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் 250 நாள்களுக்கு மேலாக பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதில் 200 நாள் எந்தவொரு துறைமுகத்திலும் நிற்காமல் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டுள்ளதால் அதில் உள்ள கடற்படை வீரர்களின் நிலை குறித்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கவலை எழுந்துள்ளது. கடந்த நவம்பர் மாதம் அதன் பணியை தொடங்கிய USS அப்ரஹாம் லிங்கன் ஈரானுடனான அமெரிக்க போரை முன்னிட்டு ஜனவரியில் அது மேற்காசியாவிற்கு திசை திருப்பப்பட்டது. லண்டனிலிருந்து அதிக பயணிகளுடன் சென்ற புறநகர் ரயில் ஒன்று லிவேஸ் நகருக்கு அருகே தடம் புரண்டதில் 11 பேர் காயமடைந்தனர். அதில் இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவசரகால மீட்பு சேவை தெரிவித்துள்ளது. அந்த ரயிலில் சுமார் 150 பயணிகள் இருந்ததாக அச்சேவை கூறியுள்ளது. கிழக்கு சசெக்ஸில் நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் குறைந்தது 3 ரயில் பெட்டிகள் கவிழ்ந்தன. இதனிடையே ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் போக்குவரத்து காவல்துறையைச் சேர்ந்த அயன் ட்ரமோன் ஸ்மித் தெரிவித்துள்ளார். விபத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. விளையாட்டு. வரும் அக்டோபர் 2 நாள் முதல் 4 வரை ஃபார்முலா 1 பஹரின் கிராண்ட் பிரி பந்தயத்தின் 3 நாள்களுக்கான நுழைவுச் சீட்டு சிறப்பு சலுகையின் கீழ் மிக குறைந்த விலையான 200 ரிங்கிட்டிலிருந்து கண்டுகளிக்கும் வாய்ப்பு மலேசிய மோட்டார் விளையாட்டு பிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மைகார்ட் அடையாள அட்டை வைத்துள்ள மலேசியர்கள் 200 ரிங்கிட்டிலிருந்து 2083 ரிங்கிட் 40 சென் வரையிலான 6 வகையான இருக்கை பிரிவுகளில் இந்த சிறப்பு சலுகை விலைகளை பெற தகுதி பெற்றுள்ளனர். இது தொடர்பான தகவல்களுக்கு பொதுமக்கள் பஹரின் ஜிபி சமூக ஊடக பக்கங்களை நாடலாம். நிறைவாக கார்பந்து. ஸ்பெயினின் உலகக்கிண இறுதிப் போட்டியின் நாயகன் ஃபெரன் தோரெஸை 50 மில்லியன் யூரோக்கு பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் கார்பந்து கழகத்திற்கு விற்க பார்சிலோனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 26 வயது தோரெஸை 5 ஒப்பந்தத்தில் பிரான்சுக்கு மாறுவதற்கு இரு ஐரோப்பிய அணிகளும் கொள்கை அளவில் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக பார்சிலோனா வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்பெயின் நட்சத்திரமான தோரேசுக்கு பார்சிலோனாவுடன் இன்னும் 1 மட்டுமே ஒப்பந்தம் மீதமுள்ளது. தபோங்காஜி மீதான அறிக்கை. தேவைப்பட்டால் பன்னாட்டு தடயவியல் சேவையை SVRM நாடும். அளவுக்கு அதிகமான வெப்பம் உச்சி வேளைகளில் புற நடவடிக்கைகளை தவிர்க்க பொதுமக்களுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று 1963 இன்றைய நாளில் மக்களவையில் 1963 மலேசியா உடன்பாடு அதிகாரப்படியாக அங்கீகரிக்கப்பட்டது. வாக்கெடுப்பில் 67 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர், 18 உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். இந்த அங்கீகாரத்தின் மூலம் 1963 ஜூலை 9 கையெழுத்திடப்பட்ட மலேசியா உடன்பாடு உறுதிப்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. இதுவே பின்னர் 1963 செப்டம்பர் 16 மலேசியா உருவாக்கப்படுவதற்கான அடித்தளமாக அமைந்தது. இந்த ஒப்பந்தத்தில் 11 பிரிவுகள் இடம்பெற்றிருந்தன. முதல் பிரிவில் வட போனியோ, சரவாக், சிங்கப்பூர் ஆகியவை மலாயா கூட்டரசுடன் இணைக்கப்பட்டு அரசியல் அமைப்பு சட்ட ஆவணங்களின் அடிப்படையில் முறையே சபா மாநிலம், சரவாக் மாநிலம், சிங்கப்பூர் மாநிலம் என அழைக்கப்படும். மேலும் இந்த கூட்டரசு மலேசியா என்றழைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

தபோங்காஜி மீதான ஆர்சிஐ அறிக்கை தேவைப்பட்டால் பன்னாட்டு தடையவியல் சேவையை எஸ்பிஆர்எம் நாடும். அளவுக்கு அதிகமான வெப்பம் உச்சி வேளைகளில் வெளி நடவடிக்கைகளை தவிர்க்க பொதுமக்களுக்கு வலியுறுத்தல்.

0: வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய அடித்தளமே அன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இல்லையா. அந்த மாதிரி இந்த பாட்டு உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும். அரசல் புரசல் வரலாம், சில நேரம் அதுவே தானா போயிடும். அதை உட்காந்து பேசி இன்னும் புகைச்சலை ஏற்படுத்திடாதீங்கன்னு சொல்லி வாங்க வணக்கம் இன்னும் தொடங்கலாம்.
1: இன்றைக்கு மோகன் தெய்வீகன் உங்களோட பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையில சில தருணங்களை மறக்கவே முடியாது. இப்ப நிறைய பேர் வந்து நீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, வேலை நேரத்துல இந்த விஷயத்தை கண்டிப்பா கேட்டு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தலாம் நினைக்கிறோம்.
0: சுவாரஸ்யம்ன்றதை விட அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய நினைவுகளுக்கு தட்டி எழுப்புறதுக்காக இன்னைக்கு காத்துட்டு இருக்குது வணக்கம் மின்னல்.
1: இந்த படிச்சு முடிச்சு பட்டம் எடுக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பா நம்மவர்களிடையே வந்து அதை கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பாத்தீங்கன்னா வீட்டுல நான் முதன் முதலா போயிட்டு ஒரு பட்டதாரியா இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த பட்டமளிப்பு விழாக்கு போகும்போது குடும்பமே திரண்டு வந்திருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி வழங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பட்டமளிப்பு விழா சமயத்துல நடந்த சில சுவாரஸ்ய கதைகளை தான் இன்றைக்கு நம்ம ஒடுப்பகிறதுக்கு போறோம்.
0: இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு குடும்பத்துல 10 பிள்ளைங்க இருந்தாலும் 10 பேரும் பட்டதாரி ஆகுறது எல்லாம் வந்து நம்ம கேக்குறோம், அதெல்லாம் நடக்குது, சாத்தியமாகுது. ஆனா ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. வீட்டுக்கு ஒரு பட்டதாரி அப்படின்ற முறையை இந்தியர்கள் அமல்படுத்தின ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் இருந்துச்சு இல்லையா. அந்த காலம் பாத்தீங்கன்னா அந்த ஊரே திரண்டு வந்து உங்களை கொண்டாடும். அந்த மாதிரி நல்ல ஜாலியான தருணங்களை தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அசை போட்டு பார்க்க போறோம்.
1: சொல்லுங்க உங்களுடைய கதைகளை தாராளமா சொல்லுங்க. ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: வாங்க பேசுவோம். உங்களுடைய பட்டமளிப்பு விழா எப்படி எல்லாம் இருந்துச்சு, ஜக ஜோதியா கொண்டாடுறீங்களா, அந்த கதையெல்லாம் கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்கும். உங்களுக்காக அனிருத் துரை இசையில அவர் பாடக்கூடிய பாட்டு விவேகம் படத்துக்காக வந்துட்டே இருக்கு.
1: கேக்குறாங்க இது வடக்க மின்னல்.

0: ஹலோ, செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கியம் டிஜிட்டல் பயிற்றுனர் ஜே கண்ணன்.
1: அனைவருக்கும் வணக்கம். பள்ளி மாணவர்கள் அதிகமா இந்த AI பயன்படுத்துறதுனால அவர்களோட சுயமா சிந்திக்கும் ஆற்றலும் படைப்பாற்றலும் பாதிக்காதா அப்படின்ற கேள்வியை எப்பொழுதுமே என்னோட பட்டறைகள்ல செமினார்ல எல்லாம் கேட்பாங்க. பேரண்ட்ஸோட இது வந்து நியாயமான ஒரு கன்சர்ன். இது வந்து அவங்களோட கவலை நியாயம். ஏதாவது ஏன் இப்படி அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாக்க, ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, ஒவ்வொரு அவங்களோட அசைன்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எது கேள்விகளா இருந்தாலும் உடனே AI ல போட்டு அதோட பதில் எடுத்துறாங்க. அப்படி அதை நகல் எடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு அப்படி பயன்படுத்திடுறாங்க அவங்களோட பள்ளி வேலை அசைன்மெண்ட்ல வந்து. சோ இந்த மாதிரி பதில் அளிக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க இந்த மாணவர்கள்னா, முழுசா அவங்களோட ஆற்றலை பயன்படுத்தவே இல்லை, அவளை சிந்திக்கவே இல்லை. அந்த கேள்வி எதை பத்திய கேள்வி, இது எப்படி சிந்திக்கிறது, எந்த கோணத்துல சிந்திக்கிறது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே நகல் எடுத்து பயன்படுத்து, இதுதான் தவறுன்னு சொல்றேன். இது இவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி செய்யறாங்கன்னா, அது அவங்களுக்கு தெரியல எப்படி இதை வந்து பயன்படுத்தணும்ட்டு. இந்த AI பயன்படுத்தி அந்த கேள்விகளுக்கு, அதாவது வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேள்வி எப்படி அணுகிறது, வேற வேற கோணங்கள்ல ஒரு கேள்வியை எப்படி அணுகலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு பதில் அது கொடுத்துருக்குன்னு நீங்க அதுகிட்டே AI கிட்ட கேட்கிற தன்மையை வளர்த்துக்கணும். அந்த மாணவர்கள் வந்து மாணவர்களுக்கும் AI அறிவு தேவைதான். ஆனா அந்த அவங்க வந்து இந்த AI எப்படி பயன்படுத்தணுன்றத ரொம்ப முக்கியமா அவங்க கத்துக்கணும். ஏன்னா அவங்க கற்றுக்கொள்வதற்காக இது வந்து ஒரு டூல் மட்டும்தான், ஒரு கருவி மட்டும்தான். இப்ப எப்படி ஒரு கல்குலேட்டர் வந்த பிறகு கணிதம் மொத்தமா அழிஞ்சிருச்சா, இல்லையே. கல்குலேட்டர் பயன்படுத்துறாங்க, கல்குலேட்டர் வந்து ஒரு உதவி, ஒரு கருவி தான். அவங்க ஏதாவது கணக்கு பண்ணும்போது உதவியா இருக்குது இது. அதே போலதான் இந்த AI பாருங்க, இந்த AIன்றது இருக்கத்தான் போகுது, அது தொடர்ந்து இருக்கும். இந்த AI பயன்படுத்தி ஒரு விஷயத்திலிருந்து ஆழமா கற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்குது. அது நிறைய மாணவர்களுக்கு தெரியாது. அந்த அறிவை அவங்க வளர்த்துக்கணும், ஆசிரியர்களுக்கு அதை துணை புரியணும். சரி, மீண்டும் அடுத்த சந்திப்புல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: ஜாலியா ஜிம் கானா பாடல் கேட்டீங்க. விஜய் பாடி பாடல் 7:28 ஆயிருச்சு. வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சார், இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த பட்டமளிப்பு விழா சமயத்துல சுவாரஸ்யமான கதைகள், நண்பர்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க, அல்லது இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கும்.
0: ரதி வந்து கூப்பிட்டு பேசிட்டு நான் வேகமா ஓடணும், நீங்க இந்த கதையை சொல்லு கேட்டு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்களாம், ஒரு கார் வந்தா போதும், உள்ளுக்கு ரெண்டு பேரு தான் விடுவாங்க, வெளியில வந்து பார்த்தா ஒரு ஊரே திரண்டு இருக்கு, சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க.
1: கல்யாணத்துக்கு அதெல்லாம் சீர் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த பட்டமளி பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி. நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி நீங்களும் உங்களோட கதைகள் சொல்லலாம்னு சொல்லிருந்தோம்.
0: வாங்க, நம்ம கூட சசி வந்திருக்கிறாரு பேசுறதுக்கு.
2: புரிஞ்சிக்கிற சில விஷயம் நடந்தது. அதுல என்னன்னா, முத முத வந்து டிப்ளமா படிச்சுட்டு அதோட நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருந்தேன். அப்புறம் டிப்ளமா முடிச்சுட்டு ஹையர் டிப்ளமா படிச்சு டிகிரியோட பட்டமளிப்பு விழால அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து அவங்க காட்டும் போது அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்ப எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அவங்கனால சாதிக்க முடியாதது, அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல, வசதி இல்ல, நம்ம பேரை சொல்லும் போது அவங்களோட பேரையும் சேர்த்து சொல்லும் போது எவ்வளவு பெருமைப்படுறாங்க, எவ்வளவு அழகான தருணம் அது அப்படின்னு. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் முனைவர் பட்டம் பெறும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் என்னோட பேரை சொல்லும் போது எங்க அப்பாவோட பேரையும் அந்த மேடையில சொல்லும் போது அது அவ்வளவு ஒரு பெருமையான விஷயமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம சாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களே வந்து ஒரு பெரிய சாதனை படைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்றதுதான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த தருணம் வந்து மீண்டும் இப்ப முனைவர் பட்டம் முடிஞ்சிருச்சு, வேற ஏதாவது வாய்ப்புல மேடையில அவங்க பேரை சொல்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அதுதான் பாருங்க, அது ஒரு பெரிய, அது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாரு.
1: இவர் உணர்வு பூர்வமான விஷயம் சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது வந்து நல்ல ஜாலியா சுவாரஸ்யமா அது நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கதைகள் சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7.
0: இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்க வீட்டுல STPM எழுதி முடிவு எடுத்துட்டு அவங்க பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்களா, அந்த கதை ஒண்ணு காத்துக்கிட்டே இருக்கு.
1: இணைந்திருங்கள். இது வணக்கம் என்ன.

0: கர்நாடக இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01-09-7-29-19.
3: பேரா மண்ணில் கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் August 15 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு இப்போ YRSK மண்டபத்தில் இலக்கிய சுடர் தா ராமலிங்கம், மரவின் மைந்தன் முத்தையா, தமிழ் சுடர் தாமல், கோ சரவணன் ஆகியோரின் இலக்கிய பேருரை. கவி அமுதம், சொல் அமுதம் பருக, திரண்டு மாறீர். அனுமதி இலவசம்.
4: மடானி உங்களுக்காக.
5: மூத்த குடிமக்களை போற்றுகிறது மடனி அரசாங்கம். தங்க குடிமக்கள் உதவி, தகுதியானவர்களுக்கு மாதம் 600 ரிங்கிட், அரசாங்க துறைகளில் சேவை நாடுவோருக்கு சிறப்பு இடம், அருங்காட்சியகங்களில் வனவிலங்கு பூங்காக்களில் கட்டண கழிவு.
4: மடனி உங்களுக்காக.
0: கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: ஜிசி படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் ரக் ஆஃப் ரிவெஞ்ச் கேட்டு வந்தீங்க. 7:39 இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். எஸ்டிபிஎம் எழுதி முடித்து அதாவது எல்லாரும் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு முக்கிய கனவு நிறைவேறக்கூடிய நாள் தான் இன்னைக்கு.
1: எந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்க போக போறீங்க அப்படின்ற முடிவுகள் தெரிய போற நாள் இன்றைக்கு நண்பர்கள். 12 மணி தொடங்கி நீங்களும் வந்து அதை சரிபார்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விவரத்தை உயர்கல்வி அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: இன்றைக்கு தான் அதை வந்து அறிவிக்கிறாங்க. சுமார் 10 நாட்களுக்கு வந்து அந்த விவரங்கள் அங்க இருக்கும். நீங்க MOHE.GOV.MY அப்படின்ற அகப்பக்கம் மூலமாக உங்களுடைய பல்கலைக்கழக முடிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கனவு. எப்படி வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது நமக்கு வந்து SPM STPM ஒரு பெரிய கனவோ அதுல நல்ல முடிவு எடுத்தனும். இன்னைக்கு வந்து மோகன் பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. தங்களுடைய பிள்ளையுடைய வெளி வாழ்க்கை ஆரம்பம் ஆகின்றது. வெளி வாழ்க்கைனா வீட்டில இருந்து இவ்வளவு நாள் உள்ளுக்கு இருந்திருந்தாலும் இதுக்கு பிறகு அவங்க வெளியிலாம் போய் ஆகணும்ல.
1: எப்போதுமே இந்த பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்லும் போது நிறைய நினைவுகளோட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வீட்டுல பொதுவா நம்ம போனோம் அப்படின்னா நிறைய புகைப்படங்கள்லாம் வந்து வரவேற்பறையிலே மாட்டிருப்பாங்க. அதுல நிச்சயமா பிள்ளைங்களுடைய அந்த பட்டமளிப்பு புகைப்படம் கண்டிப்பா இருக்கும்.
0: இப்போ சூழல் வேற மாதிரி இருக்கு. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு பட்டதாரி உருவாகிறது ஒரு பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. அப்பா அம்மாக்கு வந்து அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். ஆனா அன்றிருந்த சூழல்ல அது வந்து ஒரு வேற ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க இப்ப நம்ம எல்லாம் வைப் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒண்ணு.
1: சமூக வலைதளங்கள்ல நிறைய நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி பட்டமளிப்பு விழா சமயத்துல நண்பர்களா இருக்கட்டும், வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க உறவினர்களா இருக்கட்டும் சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த நொடி எப்படி இருந்தது ஐயோ மறக்கவே முடியாது. அந்த கதைகளை தாராளமா அழைத்து சொல்லலாம்.
0: இந்த பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். ஒரு சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-97-219-19.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: ஹலோ, வணக்கம். நான் ராஜசேகர் பேசுறேன்.
0: என்ன ராஜசேகர், அடிக்கிற மாதிரி பேசுறீங்க.
3: வணக்கத்திலே நாலு அரை விட்ட மாதிரி.
2: ஐயோ, அப்படிலாம் இல்ல ஐயா.
0: எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பட்டமளிப்பு விழா எப்படி நடந்துச்சு உங்களுக்கு?
2: பட்டமளிப்பு விழா 2016 நடந்துச்சு.
0: 2016, 10 வருஷம் ஆச்சு.
2: உணர்வுபூர்வமா தான் இருந்துச்சு. என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா, முதல் நாள்ல அப்பா கூட்டிட்டு போயிட்டு அந்த பல்கலைக்கழகத்துல விட்டாரு. அதாவது என்னுடைய அறை வந்து 4வது மாடி, பெரிய ஷூட்கேஸ் பேக் எடுத்துட்டு வராரு ரூமுக்கு வராரு. என்னன்னாக்கா, நாங்க 4வது மடியில பாக்குற தோல்ல சுமந்துகிட்ட மூட்டை சுமந்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்தாரு. அதை பார்த்தோன்னே உண்மையாவே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. என்னன்னாக்கா, அதுல ஒரு 1000 கனவுகள் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா முதல்ல வீட்டுல நான் தான் முதல் பட்டதாரி, பல்கலைக்கழகம் வரைக்கும் படிச்ச முதல் பட்டதாரி நான் தான். அப்புறம் என்ன ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம்னா, பொதுவா நம்ம மலேசியால பார்த்தோம் அப்படின்னாக்கா, பட்டமளிப்பு முடிந்த பிறகு அந்த ஜுபா இருக்கு இல்லையா, அது வந்து பெற்றோர்களுக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க, அப்புறம் புகைப்படம் எல்லாம் பிடிப்பாங்க இல்லையா. அந்த தருணம் வந்து நான் அப்பாவுக்கு செய்த, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துனுச்சு. என்னமோ அவங்களே படிச்சு பட்டம் வாங்கின மாதிரி ஒரு உணர்வு போல இருக்கு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, என்னோட பட்டமளிப்பு விழாலதான் நான் பல்கலைக்கழகம் படிக்கும் போது ஒரு பெண்ணை விரும்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ரிவீல் ஆகிச்சு. அது உண்மையாவே மறக்க முடியாத ஒரு தருணமா இருந்துச்சு.
0: எப்படி தைரியம் வந்துச்சு?
2: அது என்னன்னா, என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே, என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்போ அப்பா கிட்ட, அப்புறம் அவங்க நான் விரும்புற பெண்ணோட குடும்பத்துக்கிட்டே அங்க ஏறக்குறைய ரிவீல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு குடும்பத்தையும் அங்க சந்திக்க வச்சுட்டாங்க.
0: ஓ, அவ்வளவு நாள் வராத தைரியம். சரி, பட்டம் எடுத்துட்டோம், ஏச மாட்டாங்க இதுக்கு பிறகு.
2: அதேதான்.
3: இது திட்டம் போட்டு நடத்துனீங்க இந்த ஒரு விஷயத்த?
2: திட்டம் சொல்ல முடியாது, அது எதிர்த்து நடந்த ஒரு விஷயம். ஆனா அங்க ஒரு தைரியம் வந்துருச்சு எங்க, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும்.
3: அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டீங்க?
0: அதாவது அதுல மனைவின்னு சொல்லுவீங்கன்னு காத்திருந்தேன்.
2: குழந்தைகள்லாம் இருக்காங்க.
3: அப்ப பட்டமளிப்பு விழா, அது ஒரு மறக்க முடியாது. அந்த நேரத்துல உங்களுடைய மனைவி யாருன்னு காட்டு தருணமும் மறக்க முடியாதுல்ல?
0: சரி, என்ன பண்ணீங்க அவங்களுக்கு அந்த இடத்துல? என்ன, எப்படி சொன்னீங்க?
2: நன்றி.

0: கல்லூரியின் கதை இன்றைக்கு என்னென்னவோ நினைவுகள்லாம் அந்த பாட்டை கேட்டோடே வந்திருக்கும். உங்களுக்கு முதல்ல வந்த எத்தனையோ அனுபவங்களே வெளியில கொண்டு வந்திருக்கும் இந்த பாட்டு.
1: கண்டிப்பா பட்டமளிப்பு விழா அந்த சுவாரஸ்ய கதைகள் தான் நேர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து கனகா தேவி காத்துட்டு இருக்காங்க.
2: நான் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி எடுத்தேன். ஆக்சுவலி எனக்கு இப்ப நினைச்சாலும் ரொம்ப சுவாரஸ்யமான கதை என்னன்னா, அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து வாகனம் இல்ல. சோ என்னோட அத்தை மகள் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அண்ணன் முறவரோல. அப்ப வந்து ஒரு குடும்பமே ரொம்ப எக்ஸைட்டட். ஆனா எங்க வீட்டுல வாகனம் இல்ல. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், நம்மளோட ஃபேமிலி அண்ட் நம்மளோட அத்தை ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரே வாகனம்.
0: என்ன சலுகை புடவெல்லாம் கட்டி இருந்தீங்க?
2: ஆமா, எல்லாரும் தங்கச்சிங்க எல்லாம் வந்து அப்பா மடியில அம்மா மடியில அந்த மாதிரி மடியில உட்காந்து உட்காந்து உட்காந்து. ஆனா நான் சொல்லிட்டேன், அப்புறம் அத்தையோட மகள் அதாவது அதுல என்னோட அண்ணி வந்து கையில வர அடிபட்டுருந்துச்சு, அவங்க கையில கட்டோட வர. நான் சொல்லிட்டேன் பாக்க போனா நம்ம இந்த மாதிரி போகவே கூடாது,
0: 13
2: தப்பு. அத வந்து நேரம் டெக்டார் முன்னுக்கு போய் நிப்பாட்டிடாதீங்க.
0: நீங்க நல்ல வேலைங்க, இந்த பிளாக் வந்த நேரம் இல்ல.
2: அதான் என காலையில ரொம்ப அதிகாலையில போனோம், ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்ம அங்க இருக்கணும். என் குடும்பமே எல்லாரும் ஒரே வீட்டுல கிளம்பணும், யாருமே வந்து பசியா இல்ல, வேற சரியான பசி எல்லாருக்கும். ஆனா அப்பயும் சொன்னேன், நீங்க எல்லாம் பசியாரு, ஏன்னா உள்ள வந்து என்னோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் வர முடியும்ல, இவங்க எல்லாம் போய் சாப்பிடலாம். ஆனா அவங்களோட எக்ஸைட்மெண்ட், நான் வந்துருவனும், நான் வெளியே வந்துருவனும், அப்புறம் பார்க்க முடியாது, எனக்கு தெரியல, அது ஏதோ ஒரு அவங்களோட சந்தோஷம். அந்த நாள் என்னோட நாள். இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கும் போது என்னோட அண்ணன் வந்து இப்ப இல்ல, ஆனா உண்மையிலேயே நான் மனசீகமா அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவர் வந்து என்னோட அண்ணியை கல்யாணம் பண்ணி எனக்கு அண்ணனானவரு. ஆனா அவரோட அந்த தியாகம் வந்து ரொம்ப பெருசு. சோ இன்னைக்கு நினைச்சு பாக்கும்போது ஒரு பெரிய சுவாரஸ்யம். நம்ம இத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கோம் அப்படிலாம் நினைச்சு நம்ம படிக்கல, ஆனா நம்ம இருப்போம்.
0: ஆனா நாங்க மறக்கவே மாட்டாங்க, 13 பேரு ஒரு கார்ல.
2: திருப்பி அங்கிருந்து ஏறும்போது நான் சொல்லிட்டேன், தயவு செய்து நீங்க தள்ளி போய் ஏறலாம்,
0: வெளியே வந்து ஏறீங்களா?
2: ஆமா, கொஞ்சம் தள்ளி வந்து ஏறோம், 2 தடவை அடிக்கலாம், இது தப்பு. அப்புறம் பிழிச்சுட்டாங்கன்னா அது வேற என்னால.
0: ஆமா, 20 வருஷம் பிழிச்சு யோசிச்ச என்ன இருக்கு,
1: நிறைய இடத்துல பிளாக் போடுறாங்க, மாட்டிக்க போறாங்க.
0: நினைவுகளை கொண்டு வருது. ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பெரிய செயல் இல்ல.
1: நம்ம பிள்ளை பட்டம் எடுக்கிறாங்க அப்படின்ற மகிழ்ச்சி மட்டும் தான் தெரியுது. ஆனா பாருங்க, ஒரு வாகனத்துக்குள்ள 13 புரியுது, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க.
0: அதெல்லாம் ஒரு இன்னைக்கு நினைக்கும் போது தப்புதான், ஆனாலும் அது பாருங்க கண் கலங்க வைக்கக்கூடிய சில தருணங்கள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்கு நுழைவு அந்த முடிவு வெளி வர போகுது, வாழ்த்த முன்கூட்டியே சொல்லிடுறோம். கிடைக்காதவங்க அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் பல்கலைக்கழகம் மேற்படிப்பு போகிறது அப்படின்றது நம்முடைய கனவா இருந்தாலும் நம்முடைய பெற்றோருக்கு அது ஒரு வாழ்க்கையில.
1: ஆமா, அந்த ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்போங்க.
0: எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வேளையில நன்றி, எங்களை சரிவர கொண்டுட்டு போறதுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். போட்டித்தன்மை சட்ட கட்டமைப்பையும் கொள்கைகளையும் செயலாக்க கூறுகளையும் வலுப்படுத்துவதில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு பன்னாட்டு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தியுள்ளது. மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் மைசிசிக்கும் ஹாங்காங் போட்டித்தன்மை ஆணையம் HKCCக்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டை அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி சுட்டிக்காட்டினார். 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொதுப்பணி அமைச்சுக்கும் முந்தைய ஆண்டை விட கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை வலுப்படுத்தவும் கட்டுமான